நற்காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 5:56. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 28 பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 30 2026 ஜூன் மாதம் 13 சனிக்கிழமை. நேரம் காலை 5:57. இனி கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு

0: செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழத் திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இனி கேட்கலாம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். முதலில் குறளும் விளக்கமும். இன்றைய குறள் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்திலிருந்து, குறள் எண் 46. குறள் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவ எவன். குறள் மீண்டும், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெருவையவன். மு. வரதராசன் அவர்களின் விளக்கம். ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானாயில் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? விளக்கம் மீண்டும், ஒருவன் அறவழியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானாயின் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்

நீ பிறரின் குணாதிசயங்களை கணிக்க துவங்கினால் அவர்பால் அன்பு செலுத்த நேரம் இருக்காது என்கிறார் அன்னை தெரசா. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் பி. சுசீலா பாடியது.

மக்கள் இறைவனால் அளிக்கப்பட்ட இரண்டு லாபங்களை எப்போதும் மறந்து விடுகிறார்கள். அதில் ஒன்று நேரும், மற்றொன்று ஆரோக்கியம் என்கிறார் நபிகள் நாயகம். ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் கே மொய்தீன் பேக் எஸ் சரளா பாடியது.

நேரம் காலை 6:20 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும் என்கிறார். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் பம்பாய் சகோதரிகள் பாடியது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திறந்த மனத்துடன் உள்ளத்தினுள் ஆழ்ந்து ஆன்மாவை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உண்மை தன்னால் உங்களுக்கு விளங்கும் என்கிறார் ரமண மகரிஷி. நிகழ்ச்சியில் நிறைவான பக்தி பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திறந்த மனத்துடன் உள்ளத்தினுள் ஆழ்ந்து ஆன்மாவை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உண்மை தன்னால் உங்களுக்கு விளங்கும் என்கிறார் ரமண மகரிஷி. நிகழ்ச்சியில் நிறைவான பக்தி பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதவன் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 10:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 கால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்களின் உரை கேட்கலாம். 11:47 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையார்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலய மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். மாலை 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண் முறைகள் குறித்து தங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகா மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் இன்று திரைப்பட விமர்சனம். சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்த தாய் திரைப்படத்தின் விமர்சனம் இன்று கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில் இந்த நீரை பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படும்

0: என்பதால் குறுகிய கால நெல் நாற்றங்காலில் மாலையில் 5 சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதனால் மழைத்துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் நாற்றங்காலில் வடிகால் வசதி செய்து நாற்றழுகள் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உளவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம். விதையை தயோமிதாக்சை 30% FS மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைக்க வேண்டும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்க வேண்டும். மேலுரம் இடுவதை தவிர்க்கலாம். பொள்ளாச்சி வட்டாரத்தில் மானாவாரி சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்ய வேண்டும். விதைப்பிற்கு முன்னர் டெபுகோனசோல் 5.4 W FS 2.4 கிராம் மருந்தை 10 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்ய வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கலாம். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் நனைத்து நிமிர்த்தி நிலை நிறுத்த வேண்டும். கரும்பின் குருத்து பகுதியில் மாவு பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு ப்ரஃபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது இமிடாகுளோபிரேட் 0.3 மில்லி லிட்டரை 1 மில்லி லிட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து மருந்து கலவியினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் 75வது நாள் 2 கிலோவும் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் குச்சிகளை உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். வாழையில் வேர்த்தண்டு அழுகல் நோயின் தாக்கத்தை கண்காணிக்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் காப்பர் ஆக்சிகுளோரைடு கொண்டு மண் நனைக்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கபாத்து செய்ய வேண்டும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை உடனடியாக அகற்றி அழிக்க வேண்டும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கால்நடை மற்றும் கோழி கூடாரங்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். கால்நடை கொட்டகைகளில் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தூய்மையான தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும். கால்நடைகளை உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டமுள்ள கொட்டகைகளில் பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அடுமனை பொருட்கள் தயாரிக்கும் 2 நாள் பயிற்சி வகுப்பானது வருகின்ற 16/6/2026 மற்றும் 17/6/2026 ஆகிய 2 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. அடுமனை உணவுப் பொருட்களுக்கு தற்பொழுது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ளது. அதற்கான முக்கிய காரணம் விரும்பத்தக்க வகையிலும் பற்சுவைகளிலும் மிக எளிதில் இவை கிடைப்பதே ஆகும். இந்த பயிற்சி சிறு தொழில் முனைவோருக்கு தங்களது வருமானத்தை பெருக்க பெரிதும் உதவியாக இருக்கும். ஆகவே பயிற்சியின் போது ரொட்டி வகைகள், கேக் மற்றும் பிஸ்கட், பப்ஸ் போன்ற பொருட்கள் தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது. இத்தொழில்நுட்பத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இப்பயிற்சிக்கான கட்டணத்தினை செலுத்தி இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நடைபெறும் இடம் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். மேலும் தொடர்புக்கு தொலைபேசி எண் 9488518268. மீண்டும் ஒருமுறை 9488518268. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி அறிவியல் துறையின் சார்பாக

0: வருகின்ற 24/6/2026 புதன்கிழமை அன்று தளிர்கீரைகள் வளர்ப்பு மற்றும் அதன் மதிப்பு கூட்டுதல் குறித்த ஒருநாள் பயிற்சி வகுப்பானது நடைபெற இருக்கிறது. மனித உடல் நலத்திற்கு தேவையான பெருமளவு சத்து தளிர்கீரைகள் நிறைவு செய்கின்றன. தளிர்கீரைகளிலிருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஊட்டச்சத்து நிறைந்தவையாகவும் உடல் நலத்தை மேம்படுத்துவதாகவும் உள்ளன. இதனை கருத்தில் கொண்டு தளிர்கீரைகள் சாகுபடி மற்றும் அதன் மதிப்பு கூட்டல் குறித்த திறன் பயிற்சி தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் செயல்முறை சாகுபடி திறன்கள், ஊட்டச்சத்து நன்மைகள், உணவு பாதுகாப்பு வழிமுறைகள், தர நிலைநிறுத்தம், நீடித்த வருவாய், மதிப்பு கூட்டல், வணிகத்துக்கு வழிகாட்டல், மேலும் சந்தை வாய்ப்புகள் போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் பயிற்சி நாளன்று பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் பயிற்சி நிகழ்விடமானது காய்கறி அறிவியல் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று காலை 7:30 சர்வதேச ஆல்பனிசம் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதவன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 10:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 கால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்களின் உரை கேட்கலாம். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:30 ஊர்புறத்திலி நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையார் பாலயம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலய மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்ஸ்வே நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். இரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண் முறைகள் குறித்து தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகா மையம் ஈஷா மாதிரி பண்ணை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் திரைப்பட விமர்சனம். இன்று சிவாஜி கணேசன், ஜெயலலிதா நடித்து டி யோகநாத் அவர்கள் இயக்கிய தாய் திரைப்படத்தின் விமர்சனம் கேட்கலாம். நேரம் காலை 6:44:30. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவா

0: அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கிய இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளிர் படியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக

0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

180 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இவர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் நிகழ்ச்சியில் சர்வதேச ஆல்பனிசம் விழிப்புணர்வு தினத்தையொட்டி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதவன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மற்றும் அர்த்தம் உள்ள அரட்டை நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண் முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகா மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இரவு 9:15 மயிலிறகு இன்று திரைப்பட விமர்சனம். இன்றைய திரைப்படம் தாய்.

0: 7 மணி.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: வேறொரு தலைவருக்கு இந்த பெருமை இனி வாய்க்குமா என்று தெரியவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவை வலிமை மிக்க தேசமாக, உலகுக்கே வழிகாட்டும் வல்லமை மிக்க தேசமாக மாற்றி காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தியாவில் நீண்ட காலமாக பிரதமர் பொறுப்பை வகிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையும் சேர்ந்திருக்கிறது. ஐநா தொடங்கி நார்வே வரை உலக அளவில்

நாடுகளிலிருந்து 32 சர்வதேச உயரிய விருதுகளை பெற்று இந்தியாவுக்கு மிகப்பெரும் கௌரவம் சேர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்தியாவில் எவரும் பெறாத இந்த பெரும் கௌரவத்தை பெற்றுள்ளார். June 9 இந்தியாவின் பிரதமராக தனது 12 ஆண்டுகளை நிறைவு செய்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அத்துடன் இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட மிக நீண்டகால பிரதமர் என்ற ஜவஹர்லால் நேருவின் சாதனையையும் அவர் முறியடித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து பதவியில் நீடித்தது 4,398 நாட்கள் மட்டுமே. 2014 May 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி 2026 June 10 அன்று தொடர்ச்சியாக 4,399 நாட்களாக பிரதமர் பதவியில் அமர்ந்து ஜவஹர்லால் நேருவின் சாதனையை கடந்தார். அதையும் மக்களின் பேராதரவோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்திருக்கிறார். கடந்த 70 ஆண்டுகளில் நாட்டின் ஜனநாயகம் பெருமளவு விரிவடைந்துள்ளது. முதல் பொது தேர்தலில் 17 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 98 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த சூழலில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் நீண்ட நாள்கள் பொறுப்பில் இருந்து தேசத்தை வழிநடத்துவது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய சாதனை. இந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா பல்வேறு மைல் கல்களை எட்டி பிடித்திருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் மிக முக்கியமானது சாமானியர்களின் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களை நாட்டின் பொருளாதார மற்றும் நிர்வாக சக்தியாக மாற்றியதுதான். இந்தியாவின் சில்லறை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக UPI மாற்றியது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கான செயல் திட்டமாகும். கடந்த 2025-26 நிதியாண்டில் மட்டும் UPI மூலம் 20,000 கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மொத்த மதிப்பு 314 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. நாட்டின் 85% சில்லறை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் UPI மூலமே நடைபெறுகின்றன. இந்த டிஜிட்டல் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது கோடிக்கணக்கான மக்களுக்கு தொடங்கப்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் மற்றும் பயோமெட்ரிக் அடையாள அட்டை ஆகியவைதான். இவை ஏழை எளிய மக்களையும் முறையான பொருளாதார அமைப்பிற்குள் கொண்டு வந்து சேர்த்தன. அரசின் மானியங்கள், ஓய்வூதியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் அல்லது அதிகாரத்துவ தாமதங்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கே மாற்றப்படுகின்றன. இதுவரை பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 44 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி நேரடியாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் போலி பயனாளிகள் ஒழிக்கப்பட்டு முறைகேடுகள் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளன. காகித ஆவணங்களை சுமந்து செல்லும் சிரமத்தை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட டிஜிலாக்கர் தற்போது 53 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ்கள், பான் அட்டை போன்றவற்றை இதன் மூலம் டிஜிட்டல் முறையில் சரிபார்த்துக் கொள்ள முடியும். அதேபோல் நெடுஞ்சாலைகளில் பயண நேரத்தையும் எரிபொருள் விரயத்தையும் குறைக்க ஃபாஸ்டேக் முறை கொண்டுவரப்பட்டு இன்று நாடு முழுவதும் நெடுஞ்சாலை பயணம் எளிதாகியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் தடுப்பூசி மேலாண்மை அமைப்பாக கோவின் தளம் செயல்பட்டது. மேலும் வருமான வரி தாக்கல் ஆன்லைன் மயமாக்கப்பட்டதன் மூலம் வரி செலுத்துவோரின் பணிகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. உமாங் போன்ற செயலிகள் மூலம் 1,000,000,000 அரசு சேவைகளை மக்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைலில் பெற முடிகிறது. இந்தியர் எவரும் பட்டினியோடு உறங்கக்கூடாது என்ற உயரிய நோக்கில் 81 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகளும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.5 கோடிக்கும் அதிகமான LPG எரிவாயு இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார மேம்பாட்டிற்காக நாடு முழுவதும் 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. பெண்களுக்காக 32 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 91 லட்சத்திற்கும் அதிகமான சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் பயனடைந்துள்ளார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பு அசுர வளர்ச்சியடைந்துள்ளது. நாட்டின் மெட்ரோ ரயில் கட்டமைப்பு 26 நகரங்களில் 1,100 கிலோமீட்டருக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளதுடன் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 74 இருந்து 164 உயர்ந்துள்ளது. இளைஞர்களின் திறனை மேம்படுத்த 2 கோடி பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஸ்டார்ட் அப் சூழல் வலுவடைந்து தற்போது 2,20,000 அதிகமான அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருகின்றன. சுகாதாரத்துறையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம்

0: கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு பயனளித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள 19,000 மேற்பட்ட பாரதிய மக்கள் மருந்தகங்கள் மூலம் 90% வரையிலான தள்ளுபடியில் மலிவு விலை மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை பொறுத்தவரை இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 38,400 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய திரு நரேந்திர மோடியின் சாதனையை கொண்டாடும் விதமாக ஜூன் 10 தில்லி பாரத் மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சங்கமம் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 22 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். பிரதமரின் சாதனையை பாராட்டியும் வாழ்த்தியும் தலைவர்கள் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார்கள். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை மற்றும் பொது சேவைக்கான அயராத அர்ப்பணிப்புக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கி பணியாற்றவும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, என்னை பொறுத்தவரை மக்களே கடவுளின் வடிவம், அப்படிப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியுள்ளதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். மிக நீண்ட பதவி காலத்தை கொண்ட பிரதமராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றதை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதுகிறேன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு ஒரு தனி நபருக்கோ அல்லது கட்சிக்கோ உரியது அல்ல. அது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உறுதியான லட்சியமாக மாறியுள்ளது. இந்த ஆட்சியில் இந்தியாவின் 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படும் என்று பெருமிதத்துடனும் நம்பிக்கையுடனும் தெரிவித்தார். இந்த சிறப்பு நிகழ்வை கொண்டாடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றது. இதில் பிரதமராக தொடர்ந்து அதிக காலம் பதவி வகித்த பெருமையை பெற்றதற்காக ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக பயணத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த சாதனையை பாராட்டி அமைச்சரவை உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மரியாதை செலுத்தினர். வளர்ச்சியடைந்த இந்தியா குறித்த மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சரவை, தேசிய பாதுகாப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் பிரதமரின் தலைமையை பாராட்டியது. இச்சாதனையை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து எழுதிய கடிதத்தில், சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்ட கருணையும், வரிசையின் கடைசியில் உள்ள ஒருவரையும் உயர்த்த வேண்டும் என்ற லட்சியத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பையும் கண்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தவிர பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள், அரசியல் ஆளுமைகள், பிரதமர் அலுவலக அதிகாரிகள், ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லயன், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம், அமெரிக்க செனட்டர் ஜான் கானின் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்று இந்த அளப்பரிய சாதனையை நிகழ்த்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை மொத்த இந்தியாவும் தலைவணங்கி வாழ்த்துகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: அற்புதமான மூன்று பாடல்கள் கேட்டோம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக் ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில முதல் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஆதித்யனுடைய இசையில SP பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் பிரேசுடன். இரண்டாவது பாடல் அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து கே சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் பாடலாசிரியர் கங்கை அமரன். மூன்றாவது பாடல் கேட்டோம் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பாடியது பாடலாசிரியர் ராஜஸ்ரீ. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யும்

0: ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண்

0: ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது உள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறி உள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்சி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. அமெரிக்கா, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.

0: நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது என்றும் இனிக்குது.
1: இன்று
2: சர்வதேச ஆல்பினிசம் எனப்படும் உடல் நிறமிழத்தல் குறித்த விழிப்புணர்வு நாள். ஆல்பினிசம் என்பது தோல், முடி மற்றும் கண்களுக்கு நிறத்தை தரும் மெலனின் என்ற நிறமி உடலில் குறைவாக உற்பத்தி செய்யப்படுவதால் ஏற்படும் ஒரு அரிய மரபணு கோளாறாகும். இவ்வகை குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை காக்கவும் இதன் குறைபாடு குறித்த மூட நம்பிக்கைகளை களைந்து சமத்துவ பார்வையை உருவாக்குவதற்காகவும் அவர்கள்

0: உற்பத்தி செய்யப்படுவதால் ஏற்படும் ஒரு அரிய மரபணு கோளாறாகும். இவ்வகை குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை காக்கவும் இதன் குறைபாடு குறித்த மூட நம்பிக்கைகளை களைந்து சமத்துவ பார்வையை உருவாக்குவதற்காகவும் அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 13 நாள் சர்வதேச ஆல்பினிசம் எனப்படும் உடல் நிறமிழத்தல் குறித்த விழிப்புணர்வு நாள் அனுசரிக்கப்படுகிறது. என் தோற்றத்தில் பெருமிதம் கொள்கிறேன், அனைத்து சரும நிறங்களையும் கொண்டாடுகிறேன் என்ற மையக்கருத்தில் இந்த வருட சர்வதேச ஆல்பினிச விழிப்புணர்வு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
2: நேர்களே, சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தையொட்டி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதவன் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல 7:30. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் சார் பதிவாளர் அலுவலங்களுக்கு நேரில் போகாமல் பொதுமக்கள் எங்கிருந்தும் எப்போதும் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்யும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க இல்லையா? இந்த திட்டத்துடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க.

0: பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இனி கேட்கலாம்.
1: சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் நோய் மருத்துவ பிரிவின் இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் மாதவன் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேச இருப்பது அல்பினிசம் என்ற கண்டிஷனை பத்தி. அல்பினிசம் என்பது அல்பஸ் என்ற வேர்டிலிருந்து வந்தது. அல்பஸ்னா ஒயிட் ஸ்கின் அர்த்தம். அல்பினிசம் என்பது பிறவிலேயே காணப்படும் மரபணு மாற்றத்தினால் ஏற்படும் ஒரு நிலை தானே தவிர இது ஒரு நோய் அல்ல. இதில் தோல், முடி மற்றும் கண்களுக்கு நிறமளிக்கும் மெலனின் என்ற நிறமை குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கும். இது ஒரு தொற்று நோய் அல்ல. ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது. ஒவ்வொரு வருடமும் இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டே ஆன் ஜூன் 13th உலக அல்பினிசம் விழிப்புணர்வு தினம். இதன் கருப்பொருள் தீம் ப்ரவுட்லி இன் மை ஸ்கின் செலிபிரேட்டிங் ஆல் ஸ்கின் டோன்ஸ். அப்படி என்றால் எனது தோளில் நான் பெருமை கொள்கிறேன், அனைத்து தோல் நிறங்களையும் கொண்டாடுவோம். அல்பினிசம் உள்ளவர்களுக்கு பார்வை குறைபாடு போட்டோபோபியா, அதாவது வெயிலில் போனால் அந்த வெளிச்சம் படும்போது கண்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய போட்டோபோபியா, மற்றும் சூரிய ஒளியினால் தோல் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இட்ஸ் கால் போட்டோ சென்சிட்டிவிட்டி என்று சொல்வோம். இவர்களுக்கு சூரிய ஒளியினால் தோல் புற்றுநோய் ஏற்படும் பாதிப்புகள் அதிகம். எனவே முறையான சன்ஸ்கிரீன் பயன்படுத்துதல், கண்களுக்கு டார்க் சன் ப்ரொடெக்ஷன் கிளாஸ் அதாவது கண்ணாடிகள் அணிவது, பாதுகாப்பான ஆடைகள் அணிய வேண்டும், முறையான கண் மற்றும் தோல் பரிசோதனைகள் மிகவும் அவசியம். அல்பினிசம் உள்ளவர்கள் நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும் கடைசி வரை, பட் இவர்களுக்கு ரிஸ்க் ஆஃப் ஸ்கின் கேன்சர் அதாவது புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் மூலம் அவர்களுக்கு தோல் நிறமைகள் தான் நம் உடம்புக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. அல்பினிசம் இருப்பவர்களுக்கு மெலனின் குறைவாக இருப்பதனால் அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை. சோ புற ஊதா கதிரில் இருந்து பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம், கண்களையும் தோலையும். இதற்கான மரபணு சோதனைகள், மரபணு ஆலோசனைகள் பல்வேறு மருத்துவமனைகளில் கிடைக்கின்றது. பொதுவாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அதாவது பொதுவா நான் பாக்குறது வந்து விட்டிலிகோ என்ற வெண்புள்ளி நோய். பொதுவா நான் சொல்வது என்னன்னா வெள்ளையா தோல்ல இருக்கிறதெல்லாம் வெண்புள்ளி நோய் கிடையாது, அதுல இருந்து இது வந்து மாறுபடக்கூடியது. இந்த அல்பினிசம் வந்து பிறவியிலிருந்தே வரக்கூடிய நோய், பட் விட்டிலிகோ என்பது நடுவில் எந்த வயதிலும் ஏற்படக்கூடிய நோய். சோ அதற்கு இருக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த அல்பினிசம் உள்ளவர்கள் மற்ற அனைவரை போலையும் திறமையும் கனவுகளும் சாதிக்கும் ஆற்றலும் கொண்டவர்கள். அவர்களுக்கு தேவைப்படுவது பரிதாபம் அல்ல, மரியாதை, சமத்துவம் மற்றும் சமூக அங்கீகாரமாகும். இந்த நாளில் நாம் அனைவரும் அல்பினிசம் குறித்த தவறான நம்பிக்கைகளை அகற்றுவோம், பாகுபாடு மற்றும் ஒதுக்குதலை எதிர்ப்போம், அனைவரையும் சமமாக மதிக்கும் சமுதாயத்தை உருவாக்குவோம். தோல் நிறம் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் மனித மதிப்பும் கண்ணியமும் அனைவருக்கும் ஒன்று. அதாவது அல்பினிசம் வந்து பிறவிலேயே ஏற்படக்கூடிய ஒரு மரபணு மாற்றம். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அந்த வைத்தியம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. வெயில இருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சன்ஸ்கிரீனை ரெகுலரா தகுந்த நேரத்துல காலை மதியம் ரெண்டு வேளை அந்த சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்த வேண்டும். கண்களை அடிக்க பாதுகாப்பு தரக்கூடிய சன்கிளாசஸ் தனியும், அந்த ஹேட் தொப்பி வந்து பிராட் பிரிம் ஹேட் அந்த கோபாய் கேட் மாதிரி அந்த மாதிரி அணியும் போது அந்த முகத்தில் வெயிலின் பாதிப்பு கம்மியா தடுக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் அதிகனால வெயில முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவது சிறந்தது. இயற்கை மத்த அடுத்த ஜென்ரேஷன் வருமா வராதான்றது ஜெனடிக் டெஸ்டிங் மூலியமா நம்ம கண்டுபிடிக்கலாம். 25-50% சான்ஸ் இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரதுக்கு. எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடையாது. சோ பிஃபோர் மேரேஜ் அண்ட் பிஃபோர் சைல்ட் பர்த் ஜெனடிக் கவுன்சிலிங் ஜெனடிக் டெஸ்டிங்லாம் வந்து நம்ம

0: பண்றோம், அதுக்கு உண்டான மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் வந்து ரிசர்ச் தான், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து நிறைய டைப் இருக்கு அல்பினிசத்துல, ஒரு விதமான அல்பினிசத்துக்கு வந்து ரிசர்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் இது வந்து பிறவி குறைபாடு அவ்வளவுதான், பிறவிலேயே ஏற்படக்கூடிய மாற்றம். அதனால வந்து காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்றது தான் முக்கியம். இது வந்துச்சுன்னா வெள்ளின் இல்லாதனால வெயில் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு போயிருது. ஸோ வெயில வெயில் பட்டா இந்த வெயில் அலர்ஜியும் அந்த போட்டோபோபியான்னு சொல்லிட்டு வெயிலை பார்த்தா தண்ணி எரிச்சல் வருதோ அந்த மாதிரி வரலாம். ஸோ வெயில் வந்து பாதுகாப்பா இருந்துகிட்டோம்னா பின்னாடி கேன்சர் வராமல் தடுக்கலாம் நம்ம. மற்றபடி இவங்க ரெகுலர் லைஃப்பும் வாழ முடியும். கிளாத்திங் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் கிளாத், ஒயிட் வந்து வெயில் அப்சர்வ் பண்ணாது. ஸோ ஒயிட் கலர் கிளாத், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, கழுத்துல வந்து காட்டன் கச்சி போட்டுக்கலாம், க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஸ்கிரீன் வந்து ஃபேஸ்க்கு ரெகுலராக மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 10-4 வெயில அவாய்ட் பண்றது நல்லது, அந்த ஹேட் யூஸ் பண்றது நல்லது. அதாவது அல்பினிசம் இருப்பவர்களை வந்து ஒதுக்கிட கூடாது, அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய நோய் கிடையாது. இது வந்து மரபணு மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் தவிர இது ஒரு பெரிய நோய் கிடையாது. அதனால இவங்க வந்து மற்றவங்களை வந்து வேறுபடுத்தி பார்ப்பதோ விலகி செல்வதோ தேவையில்லாத ஒன்று. இவர்களுக்கு நார்மலான லைஃபை வாழ முடியும். அதனால இவர்களை நாம் மரியாதை கொடுத்து சமத்துவம் மற்றும் சும அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அனைவரும் சமமாக மதிக்கும் சமூகத்தை உருவாக்கணும். தோல் நிறம் வேறுபட்டிருந்தாலும் மனித மதிப்பும் கண்ணியமும் அனைவருக்கும் ஒன்றே. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தோல் நோய் மருத்துவ பிரிவின் இணை பேராசிரியர் டாக்டர் ஆர். மாதவன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: நேரம்காலை 7:38 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தல உள்ள அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்.

0: என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில எஸ் என் சுரேந்தர், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் உஷா.
1: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: சண்முக சுந்தரம் பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எல் சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, குகன் நஞ்சுண்டாபுரத்துலேருந்து, கனியூர் அண்ணாதுரை, சிவானந்த காலனி எஸ் பழனி சொல்லியிருக்காங்க. அன்புராணி ஆர் சென்னையிலிருந்து, சாமிச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா. ஓகே, என்ன சரியான பதில் அப்படின்னு கேட்கலாம். தம்மா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு இது கேட்க மறக்காதீங்க. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: புவியீர்ப்பு விசையும் ஒளியும் இயற்கையின் முக்கியமான சக்திகள். இவை குறித்து பல ஆய்வுகள் நடைபெற்றிருந்தாலும் இன்னும் பல புதுமைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் ஒரு ஆய்வின் வெளிப்பாட்டில் ஒளியின் உதவியால் புவியீர்ப்பு விசையை துல்லியமாக அளக்க முடியும் என கூறுகிறது. புவியீர்ப்பு விசை ஒளியின் பயணத்தில் மிகச்சிறிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது.

பூமியின் அடியில் உள்ள நீரோட்டங்கள், தாது பாறைகள் மற்றும் வெற்றிடங்கள் போன்றவை அந்த பகுதியின் புவியீர்ப்பு அடர்த்தியை மாற்றுகின்றன. இதனால் மேற்பரப்பில் பயணிக்கும் ஒளியின் பாதையில் நுண்ணிய வேறுபாடுகள் உருவாகின்றன. இந்த மாற்றங்களை துல்லியமாக அளப்பதற்கான கருவி உருவாக்கப்பட வேண்டும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒளியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் புவியீர்ப்பு மானி நிலத்தடி நீர்மட்ட மாற்றங்கள், எரிமலை குழம்பின் நகர்வு, மறைந்திருக்கும் கனிம வளங்கள் மற்றும் புதைக்குழிகளில் சேமிக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றை கண்டறிய உதவும். தற்போது பயன்படுத்தப்படும் கனமான கருவிகளுக்கு பதிலாக புதிய போட்டோனிக் சென்சார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் கருவிகள் சிறியதாகவும் எளிதில் எடுத்துச் செல்லக்கூடியதாகவும் இருக்கும். இதனால் அவற்றை சிறிய கப்பல்கள் அல்லது விமானங்களில் கூட பொருத்த இயலும். ஆனால் இந்த தொழில்நுட்பம் இன்னும் ஆய்வக நிலையிலேயே உள்ளது. எவ்வளவு வளர்ந்த துறையாக இருந்தாலும் அதில் புதிய மேம்பாடுகளுக்கான இடம் எப்போதும் உண்டு என்பதை இந்த கண்டுபிடிப்பு நினைவூட்டுகிறது.

பொன்ன ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பிறைசூடன். நேர்களே, இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகாமையே நம்ம வந்து எங்கிருந்தும் எப்போதும் நம்மளுடைய பத்திரங்களையும் ஆவணங்களையும் பதிவு செய்யறதுக்கான புதிய திட்டம் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க இல்லையா, அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் சரியான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னமும் கூட யாரு சொல்லியிருக்காங்க, ரகுராமன் முல்லை நகர்லேருந்து, கோவை மாரிச்செட்டிப்பதியிலிருந்து கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க, போர் குருவாயூரப்பு நகர் பிரபஞ்சந்த் யஷ்வந்த், பரிமளம் வெங்கடாபுரத்திலிருந்து ஜெகநாதன் புலக்காட்டு பாளையம் மனோகரன், கரையாம்பாளையத்திலிருந்து குகன் சிந்து கோத்தகரியிலிருந்து அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், எஸ் ஐஸ்வர்யா யஸ்மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து, திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகாதேவி சண்முகந்தரம் சொல்லியிருக்காங்க, புலவாடி உதயகுமார் பானுமதி மனவை சந்திரசேகர், துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து ராயப்பன்றஜி ஜெஃப்ரி இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஓகே, நாகல் நகர் திண்டுக்கல்லிருந்து நடராஜனும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, காலை வணக்கங்களோடு இணைங்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் ராதிகா லக்ஷன் இவங்களும் சரியான பதிலோடு இணைஞ்சிருக்காங்க. ஹோப் காலேஜ் பிரணயா குகன், ஓகே, சரியான பதில் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வருகை இல்லா ஆவணப்பதிவு அப்படின்றது தாங்க. நம்ம எங்கேயுமே போகாமல், அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகாமல் நம்மளுடைய வேலைகளை ரொம்பவே எளிமையாக முடிச்சுக்கலாம். அதுவும் 24x7 அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்த உடனே அவங்களுடைய மின்னணு கையெழுத்துடன் கூடிய ஆவணம் வந்து நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக டிஜிட்டலி சைனடு அந்த சிக்னேச்சரோடையே வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக நமக்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆவணத்தை வழங்குபவர், பெறுபவர் மற்றும் சாட்சிகள் தங்களுடைய ஆதார் எண்களை பதிவேற்றி கைரை மற்றும் கருவிழி சரிபார்ப்பு, அதாவது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவும் சரிபார்க்கப்படும். இதனுடைய முன்னெடுப்பா இந்த திட்டத்தினுடைய முதற்கட்டமா முதல் விற்பனை மனை மற்றும் முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்புகள் இவங்களுக்காக முதல்ல இது வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. பிற்காலத்தில் தொடர்ந்து இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சேவை செய்திகள் கேட்கலாம். இன்று மாலை 6 கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் வளாகத்தில் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கேட்டோம் சேவை செய்திகள்.

0: சிவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கங்கை அமரன் இசையில எஸ் என் சுரேந்தர் எஸ் ஜானகி பாடியது. நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று காலை 10:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 கால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்களுடைய உரையிற்கு கேட்க மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20 முதல் 29 வரை திருச்சூர் பாலக்காடு பொள்ளாச்சி திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்களுடன் RJ சுதா பிரியா.

கேட்ட பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சிசிலி பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:13. செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக நாசாவால் அனுப்பப்பட்ட மாவென் விண்கலம். மாவென் ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, மார்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் வாலட்டைல் எவல்யூஷன் அப்படிங்கறத சுருக்கி தான் மாவென் அப்படின்னு சொல்லி இது பெயரிடப்பட்டது. விண்கலத்தோட பயணம் சமீபத்தில் இது முடிவுக்கு வந்திருக்கு. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற வாயுக்கள் விண்வெளியில எவ்வாறு கசிந்து மறையுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விண்கலம் அனுப்பப்பட்டது. இந்த விண்கலம் செவ்வாய் கிரகத்தோட சுற்றுப்பாதையில 11 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டது. என்னாச்சு அப்படின்னா, இதனுடைய கடைசி சமிக்ஞை 2025 டிசம்பர் மாதம் தான் பெறப்பட்டது. அதனால இது வந்து இப்ப முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கருதப்படுது. செவ்வாயோட வளிமண்டல வரலாறு மற்றும் அங்கு நீர் எப்படி வந்து தோன்றி மறைந்தது அப்படிங்கறது மாதிரியான முக்கிய தரவுகளை இந்த விண்கலம் பூமிக்கு அனுப்பியிருந்தது.

கேட்ட பாடல் கண்ட நாள் முதல் திரைப்படத்திற்காக கே கே ஸ்ரேயா கோஷல் மற்றும் தன்விஷா பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களே, இன்று காலை மணி 10:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்களின் உரை இடம்பெறும். நேர்களை, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

0: and Chhattisgarh during the next 2 days. And now for a look at today's newspapers, it's over to Shakun Chopra.
1: Thank you, Sarabjeet. Almost all newspapers today open with condemnation of US attack on ship with Indian crew. The Asian Age writes, India flays Hormuz ship attacks, US blames Iran. Hailing diversification of its energy basket, EAM calls out West's double standards on oil purchases, writes the Statesman. In the backdrop of US and Iran signing peace deal, war premium to peace dividend, stock surge, crude cools and the rupee rebounds on hopes of easing tensions, reports the Financial Express. Termed as student-friendly changes, extra 15 minutes, more rough workspace for students in NEET retest, informs the Hindustan Times. Rain, strong winds deliver city its cleanest air since September 15th, reports the Times of India. The Statesman on its editorial page under the caption Demanding Proof writes, for much of the past 2 years, investors appeared willing to suspend disbelief. Artificial intelligence was not merely a promising technology, it became the foundation of a market narrative. Share prices soared, valuations stretched, and every earnings season was interrupted through the lens of an AI-driven future. The recent turbulence in global stock markets suggests that this phase may be ending. Technological revolutions have always generated excitement, but financial markets eventually demand evidence. And finally, under the caption Peck Party, the Delhi Tribune captures a serene picture of a parrot and black-rumped flame-back woodpecker feeding on a wall. And with that, it's back to you, Sarabjeet.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on 6-day visit to France and Slovakia this morning. DRDO successfully conducts 3 consecutive flight tests to demonstrate multi-layered ballistic missile defense capability. External Affairs Minister Dr. S. Jaishankar lodges strong protest with US Secretary of State Marco Rubio over US strikes on oil ship that killed 3 Indian sailors. India and Bangladesh reaffirm their commitment to maintain peace and tranquility along the border. United States says it open to civil nuclear program of Iran under proposed peace deal. In badminton, PV Sindhu to face world champion Akane Yamaguchi of Japan in women's single semi-finals of Australian Open today. And in FIFA World Cup, United States takes 3-1 lead. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இத்தாலியில பல வகையான பழமையான கால்தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா வடக்கு இத்தாலியோட ஸ்டெல்வியோ தேசிய பூங்காவில 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய ஆயிரக்கணக்கான டைனோசர் கால்தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்ப குரோட்டா டெல்லா பாசுரா குகையில 14,000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களோட கால்தடங்களும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாற்றுக்கு முந்தைய மனித கால்தடங்கள் பார்த்தோம் அப்படின்னா 180-க்கும் மேற்பட்ட மனித கால்தடங்கள் கைரேகைகள் ஆய்வு செய்யப்பட்டது. இதுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா 14,000 ஆண்டுகள் பழமையானவை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல 5 வேட்டைக்காரர்களோட கால்தடங்கள் இவை அப்படின்னும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எரிமலை அழித்த கிராமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மவுண்ட் வெசிவியல் எரிமலை வெடிப்பால ஒரு கிராமமே அழிந்தது வரலாற்று காலத்துல. அப்போ அதற்கு முன்னாடி அங்கிருந்து தப்பியோடிய மனிதர்களோட கால்தடங்களும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.

கேட்ட பாடல் எம்மகன் திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் கல்யாணி பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் ஆசிரியர் யுகபாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:36. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற லோஹித் நதி இந்தியாவினுடைய ரத்த நதி அப்படின்னு அழைக்கப்படுது. எதனால ரத்த நதினு அழைக்கப்படுது? இது தனது பிரகாசமான செம்மஞ்சள் நிற நீரினாலும் செழுமையான உள்ளூர் புராண கதைகளாலும் நம்மை வியப்பில் ஆழ்த்துறதா இருக்கு. ஏன்னா நிறைய புராண கதைகள் இந்த நதியை சுற்றி பின்னப்பட்டிருக்கு. கிழக்கு திபத்தோட ஜயால் சு மலைத்தொடரில் உருவாகும் இந்த நதி அஞ்சாவ் மாவட்டம் மற்றும் மிஷ்மி மலைகள் வழியாக பாயுது. பிறகு இது அஸ்ஸாம்ல பாய்ந்து பிரம்மபுத்திரா நதியோட இணையுது. இந்த நதிக்கு எதெல்லாம் சிறப்பு அப்படின்னா அதனுடைய வேகமான நீரோட்டம், பாறைகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அது மட்டும் இல்லாம இந்த நதியை பார்வையிட வரும் பார்வையாளர்கள் கூடவே மறக்க முடியாத தொடர்ச்சியான பிரமிக்க வைக்கும் அதனுடைய சவுண்ட் ஒலி. அதற்காக புகழ் பெற்றது இந்த லோஹித் நதி. இது எதனால இவ்வளோ சிவப்பா இருக்கு அப்படின்னா இரும்பு சத்து நிறைந்த செம்மண் காரணமாக மழையின் போது இதனுடைய நீர் சிவப்பு நிறமாக மாறுது. அதனால இது இந்தியாவினுடைய ரத்த நதி அப்படின்னு அழைக்கப்படுது.

கேட்ட பாடல் அன்பே அன்பே திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் பாடியது. பாடலுக்கு இசை பரத்வாஜ், பாடலாசிரியர் பழனி பாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:42:25.

நம்ம நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு எந்த பறவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய பேர் வந்து காகம் அப்படிங்கிற ஒரு பறவையை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் காகங்கள் மனிதர்களோட கற்பனையில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாட்டுப்புற கதைகளில் இந்த காகங்களை தந்திரக்காரர்களாக தூதர்களாக சித்தரிச்சிருக்காங்க. பல்வேறு கலாச்சாரங்களில் இந்த பளபளப்பான கருநிற பறவை பெரும்பாலும் அசாதாரணமான புத்திசாலித்தனத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. காகம் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளில் அவற்றால் தமது பயன்பாட்டிற்கு உரிய கருவிகளை உருவாக்க, சிக்கலான புதிர்களை தீர்க்க, முகங்களை நினைவில் வைத்துக் கொள்ள, தனது தேவைக்கு ஏற்ப சுற்றியிருக்கும் சூழலை மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. காகங்கள் தமது கூர்மையான அறிவாற்றலை எப்படியெல்லாம் பயன்படுத்துது, உண்மையில இந்த பறவை இனம் இப்படி இவ்வளவு புத்திசாலியாக எப்படி மாறுச்சு, பல்லாண்டு காலமாக பறவைகள் பாலூட்டி உயிரினங்களை விடவும் குறைந்த அறிவாற்றலையே கொண்டவை அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இப்போ 20 ஆண்டுகளாக நடந்த ஆராய்ச்சியில கிடைத்த முடிவுகள் அதை மாற்றியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பறவைகளின் மூளையில் நுட்பமான தகவல் செயலாக்கத்திற்கு உதவக்கூடிய அடர்த்தியாக அமைந்த நரம்பணுக்கள் இருப்பதை ஆய்வுகள் காட்டியிருக்கு. முடிவெடுத்தல், சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல் போன்றவற்றிற்கு காரணமான காகத்தின் மூளையின் சில பகுதிகள் பிரைமேட் உயிரினங்களுக்கு நிகரான செயல்திறனை கொண்டிருப்பதை ஆய்வுகள் வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது பாலூட்டிகளுக்கு நிகரான அறிவு இருக்கிறத ஆய்வுகள் வெளிப்படுத்தியிருக்கு. இது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு.

கேட்ட பாடல் தம்பி திரைப்படத்திற்காக பி உனிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் ஆசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நேர்களை இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

0: நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள்.
1: என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8:50. திரைப்பட பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் மாசிலாமணி படத்திற்காக பல்ராம் கல்யாணி பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகா மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாக்குப்படிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20 முதல் 29 வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதிர்வாயில் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆசைகள் தீராதோ? சூப்பர் டூப்பர் சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில உதயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், கே

சுமித்ரா பாடியது பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில கங்கை அமரன் எஸ்பி சைலஜா பாடியது பாடலாசிரியர் வாலி.

என் தங்கை கல்யாணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி ராஜேந்திரன் எழுதி இசையமைத்த பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று காலை 10:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு கால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்கள் கூறும் உரை கேட்க மறக்காதீங்க. பகல் 12 மணிக்கு வசந்த் எல்லும் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இனிமையான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90 பாடல்களை வந்து கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து.

0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியே மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அழகான பாடல்களாக இனிமையான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90 பாடல்கள் வந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வரிசையில் அடுத்த பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்

எங்க சின்ன ராஜா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். சங்கர் கணேஷ் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. நேர்களை, இன்று இரவு 7:32 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண் முறைகள் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈசா யோகா மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். பியூட்டிஃபுல்லான சாங்ஸோட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

சுப்பிரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. நெருளி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். இன்று காலை 10:02 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு கால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்களின் உரை இடம்பெறும். கேட்க மறவாதீர். அதி அற்புதமான பாடல்களோடு சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும். நிறைவான பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் பிறைசூடன்.

0: நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கோயம்புத்தூர் இடையார் பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கேட்க மறக்காதீங்க. பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இணைக்குது. நேர்களே, இன்று காலை 10:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு கால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்களின் உரை இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி. அற்புதமான பாடல்கள் அமைஞ்சது. 80 மற்றும் ஆரம்ப கால 90s வெளியான திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சோம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. நன்றி நேயர்களே.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. நேரம் 10:02.
4: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்கள் வழங்கும் உரை.
5: ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். கடந்த June 10 நாட்டின் நீண்டகால பிரதமர் என்ற முன்னாள் பிரதமர் நேரு அவர்களின் சாதனையை தற்போதைய நமது பிரதமர் மோடி அவர்கள் முறியடித்திருக்கிறார். அவர்களுக்கு நேயர்களின் சார்பாக வாழ்த்துக்கள். அவர் பல்வேறு திட்டங்களை கடந்த 2014 நாட்டு மக்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளார். அதில் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கும் 2 திட்டங்களை பற்றி உங்களிடம் பேச விரும்புகிறேன். அதில் முதலாவதாக பிரைம் மினிஸ்டர்ஸ் உஜ்வலா யோஜனா. இன்றைய தேதி வரை சுமார் இந்தியாவில் உள்ள 10,55,88,605 பேர் இதில் பயன்பெற்று உள்ளனர். இது வந்து வறுமை கோட்டின்

கீழே உள்ள பெண்களுக்காக பிரதமர் ஏற்படுத்தியது. இதில் இனிஷியல் செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது, இலவசமாக ஒரு கேஸ் ஸ்டவ் மற்றும் ஒரு ஃபில்டு கேஸ் சிலிண்டர் கொடுக்கறாங்க. பாரத பிரதமர் அவருடைய பல்வேறு திட்டங்களில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பெண்களை மையப்படுத்தி மட்டுமே நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுப்பு ஊதும் பெண்கள் அவர்களுக்கு அதனால் ஏற்படும் ஆஸ்துமா, கேன்சர் போன்ற நோயாளிகளாக ஆக்கப்படுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காக அவர் வந்த உடனே இந்த திட்டத்தை 2014 வராருங்க, 2015 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனாவை அறிமுகப்படுத்துகிறார். இது வந்து இந்த கீழ்த்தட்டு பெண்கள் வந்து நிறைய பேர் இதன் மூலமாக பயன்பெற்று இருக்கிறார்கள். இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் இருந்தது, நம்ம கேஸ் புக் பண்ணி வச்சுட்டு 8 வருஷம் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்த காலமெல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி கோட்டால தான் ஒரு கேஸ் கனெக்ஷன் எடுக்க முடியும், அந்த மாதிரி இருந்ததையெல்லாம் மாற்றி அமைத்து இன்று இலவசமாக சுமார் 10 கோடிக்கும் மேலாக பெண்கள் வந்து பயனடைந்தும் இருக்கிறார்கள். அதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்கள் உடைய மிகவும் பாதிக்கப்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்கு வந்து டயாபெட்டிக்குங்கிறதும் பிளட் ப்ரெஷருங்கிறதும் ரொம்ப நார்மலாயிருச்சு. இந்த ஜன் ஔஷதி யோஜனா, இது வந்து கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. பிரதமர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து தான் ஒவ்வொரு திட்டமாக அறிமுகப்படுத்துகிற மாதிரியே எனக்கு தோணுது. கீழ்த்தட்டு மக்கள் மட்டும் இல்லை, ஒரு நடுத்தர மக்கள் கூட இன்னைக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிக்கிட்டு வருது. ஒரு சேலஞ்சிங்காக இருக்கு. ஒரு 20,000, 30,000, 25,000 குள்ளார போறவங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மருத்துவ செலவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபா அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த குடும்பம் வந்து தத்தளிக்கிற நிலைமையை வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். இதில் வந்து எங்கள் அம்மா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 வருடங்களுக்கு முன்னால் இதய நோயால் பாதிக்கப்பட்டார். அப்போ தான் வந்து நான் இதனுடைய எவ்வளவு பயன் இதில் இருக்குது, அது எப்படி மக்கள்கிட்ட இன்னும் போகாமல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஜென்ரலாகவே ஒரு இதய சம்பந்தப்பட்ட நோய் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பாருங்கள். ஒரு ஸ்டென்ட் வச்சாங்கனாலோ இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணினாலோ ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஏதாவது பண்ணியிருந்தாங்கனாலோ அப்படின்னா அவங்களுடைய மருத்துவ செலவு வந்து ஜென்ரலாக ஒரு மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டலேருக்கே ஒரு மெடிக்கலில் போய் வாங்கினீங்க அப்படின்னா கம்மி கம்மியாக பார்த்தீங்கன்னா 8,500 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் கண்டிப்பாக வருங்க. இது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி கூட நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர்களுக்கு வந்து புரியும் எவ்வளவு வருதுன்னு. ஆனால் இதே இது நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இன்னைக்கு இதை ஆரம்பித்தப்ப இருந்ததை விட இன்னைக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு 1 அப்படிங்கிற அளவுக்கு இந்த மக்கள் மருந்தகம் வந்து மிகவும் மக்களிடையே பிரபலமாக இருக்குங்க. பார்த்துருப்பீங்க மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லி பிரதமரோட ஃபோட்டோ போட்டு நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும். அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா இந்த 8,000 ரூபா 9,000 ரூபா வரக்கூடிய மெடிசின்ஸ் அத்தனையுமே 30 நாட்களுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 1,300 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1,500 ரூபாய்க்குள்ளார சுருக்கிடுவாங்க. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், 10,000 ரூபாய் எங்கே இருக்குது, 1,500 ரூபாய் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இது வந்து ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேங்க. நான் பேங்க்குக்கு போயிருக்கேன். அப்போ வந்து ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தார். அந்த நகை அடகு வைக்க வந்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நகைங்க, சின்ன சின்ன பொடி பொடி நகைகள், குழந்தைகளுடைய நகைகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 30,000 ரூபாயா என்னமோ அவருக்கு தேவைப்படுது, அதுக்காக அந்த நகையை கொண்டு வராருங்க. ஒரு 1,200 ரூபாய் வந்து அவருக்கு பத்தலை அந்த பேங்க்கில். நான் அப்போ அந்த பேங்கர்ஸ் கிட்ட சொன்னேன், நான் கவுண்டரில் போய் அதை வந்து நான் இப்போ கொடுத்துட்றேங்க, அவருக்கான அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னப்போ நான் ஒன்று நினச்சேன், எப்போவது ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வாழ்க்கையில் வந்து இந்த மருத்துவத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு என்னோடய மைண்டுக்குள்ளே இருந்துச்சுங்க. அதை வந்து உண்மையாகவே இன்றைக்கி வந்து க்ரானிக் டிசீசஸ் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு கூட தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து ஒரு பெரிய விடிவெள்ளியாக தாங்க நான் வந்து இந்த ஜன் ஔஷதி யோஜனா மக்கள் மருந்தகம் பிரதமரோடையதை பார்க்குறேன். எங்களுடைய சொந்த குடும்பத்திலேயும் நிறையா பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள். இது வந்து பிரதமர் வந்து ஒரு தாயாக அங்கேருந்து யோசிச்சிருக்காரு தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேங்க. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னுங்களா, இது யாருக்காக அவர் உருவாக்கினார் அப்படின்னிங்கன்னா
மிடில் கிளாஸ் மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்காக உருவாக்கிய ஒரு திட்டம். ஆனால் இன்று நல்லா படித்தவங்க, மேல்தட்டு மக்கள் அதிகமாக பயன்பெறுகிறார்கள். ரொம்ப சந்தோஷம், வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க கூட அதை புரிந்து கொண்டு வராங்க. ஆனால் கீழ்த்தட்டு மக்கள்கள், அந்த மக்கள்

0: மருந்தகம்ல அன்னைக்கு வருவாங்க, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் காமிப்பாங்க, அதுல உள்ளதே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க, அந்த காம்பினேஷனே தான் இதுல இருக்குங்க, அதே மருந்து தான், ஆனா வேற பேர்ல இருக்கும், பேர் போட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 நாளைக்கான ஒரு சுகர் டேப்லெட் வந்து வெறும் 30 ரூபாய்க்கு பிரதமருடைய மக்கள் மருந்தகத்துல கிடைக்கிறது. இந்த ஆல் இண்டியா ரேடியோவின் மூலமாக எல்லோரும் இந்த மக்கள் மருந்தகத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் பகுதியின் வீட்டின் அருகில் உள்ள மக்கள் மருந்தகத்துக்கு சென்று இன்னைக்கு வந்து அதுல வந்து உங்களுக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் அங்க மருந்தும் இருக்கு. அங்க வந்து பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின் 1 ரூபாய்க்கு, ஒரு கவர்ல பாத்தீங்கன்னா 10 நாப்கின் இருக்கும், வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அதே போல் கொஞ்சம் பெரியதாக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு ரொம்ப பேக் பண்ணி நீட்டா 4 நாப்கின் வச்சு அதில் அவைலபிளாக இருக்குங்க. எல்லோரும் இதை வந்து பயன்படுத்தணும். இது வந்து இந்த 12 ஆண்டுகள் அவர் நிறைவு செய்திருக்கிறார். அந்த நிறைவு செய்ததில் என்னை ரொம்ப என் மனசை தொட்ட ஒரு திட்டம் அப்படின்னா இந்த உஜ்வாலா யோஜனா ஒன்று, அதே மாதிரி இந்த மக்கள் மருந்தகம் ஒன்று. இன்னும் சொல்லிட்டே போகலாங்க, ஸ்வச் பாரத் மிஷனில் கூட அவர் இந்த டாய்லெட்டு கட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. கிராமப்புற பெண்கள் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போகணும், அதே மாதிரி பகலில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு அவசரம் ஆத்திரம் என்றால் போக முடியாது. இருட்டுக்குள்ளற போகும்போது பெண்கள் எப்படி அவதிப்பட்டாங்கன்னு யோசிச்சுட்டு அவர் செஞ்ச அடுத்த திட்டம் தான் வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கீழே வருதுங்க. ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் டாய்லெட் கட்டி கொடுக்கறதுக்கு 12,000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. இந்த 3 திட்டங்களும் வந்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ஒரு திட்டம். ஒரு பெண்ணாக நான் வந்து யோசித்தப்ப பிரதமர் வந்து பெண்களை மையப்படுத்தி அறிமுகப்படுத்திய திட்டங்களில் இந்த 3 முதல்ல நிற்கிதுங்க. இது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவை பற்றி ஆடிட்டர் கீதா அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3
3: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்ப பாடல்களாம் கேட்கவிருக்கும். நேர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல சொல்லலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க குமார், இடுக்கி மாவட்டம் கேரளாலிருந்து பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கூலி படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டு இருக்கோம். நேர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க காவ்யா தாராபுரம்ல இருந்து. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு அங்காடி தெரு படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:21. நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள் விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. ஸோ வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜா ராமகிருஷ்ணன், புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்ல இருந்து பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:25, 4:00. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க RS புரத்துல இருந்து ரஞ்சித் குமார். இவர் விரும்பி கேட்ட பாட்டு அசல் படத்துல இருந்து.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல். நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ராமசாமி காளியப்பன் அவர் விரும்பி கேட்ட பாட்டு திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து.

0: மொத்தத்துல அவதான்.
1: யாரு?
0: தாய் கிளவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சங்கீதா தாராபுரம்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு வெள்ளக்காரதுரை திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கனக்கம்பாளையம் பொன்விழா நகர்ல இருந்து கே ஆர் கந்தசாமி, கலைவாணி, ரங்கநாயகி, டி கண்ணன், சஷ்டிகா இவங்க விரும்பி கேட்ட பாட்டு ராஜா ராணி படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:44:43. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க குணசேகரன் பனப்பள்ளி ஆனைக்கட்டியிலிருந்து. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு ஜில்லா படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பொள்ளாச்சி கோவில்பாளையம் ரங்கராஜ், புஷ்பலதா, மல்லிகா தேவி அவங்களுக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு தங்கமீன்கள் படத்துல இருந்து.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:53:16. நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார்

துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் தங்களோட விருப்ப பாடல்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் விருப்ப பாடல்களை நீங்களும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சாமிச்செட்டிப்பாளையம் பெரிய கிணறு வீதி, கவினிகா, வேலு, ருத்ரன் இவங்க கேட்ட பாட்டு வாரிசு படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இது. உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இன்னைக்கு விருப்ப பாடல் தெரிவித்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே லட்சுமி தேவி.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறதும் முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4வது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: வணக்கம் நேர்களே. நேரம் 11:30 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல இன்றைய நேயர். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இன்றைய நேயர் யார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். அவங்களோட விருப்பமான பாடல்களை கேட்க வணக்கம். யார் இங்க இருந்து?
4: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனாமணியன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாருமே நலமா இருக்கோங்க சார். எத்தனாவது தடவையா பேசுறீங்க?
4: நான் இன்றைய நேர் நிகழ்ச்சியில இது 2வது முறையா பேசுறேங்க. இந்த வாய்ப்பு தந்த சௌமியா மேடத்துக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க.
3: சரிங்க, என்ன பாடல்கள் எல்லாம் இங்க கேக்கலாம்? அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்கன்றத பகிர்ந்துக்கோங்க
4: மேடம். நான் தென்பொன்மடி கிராமத்துல வசிக்கிறேங்க. நான் கைத்தறி நெசவு தொழில் செஞ்சுட்டு வர்றேங்க மேடம். கிட்டத்தட்ட நான் 33 ஆண்டுகளாக தொடர்ந்து ரெயின்போ எஃப்எம்மும் ஆகாசவாணி வானொலி நிலையத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் மேடம். ஏன்னா கைத்தறி நெசவு தொழிலாளர்களுக்கு நமது வானொலி தான் ஒரு உயிர் நாடி, ஒரு உயிர் மூச்சா இருக்குதுங்க. வானொலி கேட்டே எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. எங்களுக்கு அலிப்பு வராது, சலிப்பு வராம வானொலியில வர பாடல்கள் அதனுடன் செய்திகள் தகவல்கள் எல்லாம் கேட்டே நாங்க இங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோங்க. அப்படி என்னோட பயணம் வந்து 33 ஆண்டா தொடர்ந்துட்டு இருக்குதுங்க மேடம்.
3: சரிங்க,
4: இந்த தருணத்துல வந்து ஆகாசவாணி வானொலி

0: வந்து 90 ஆண்டு நிறைவு செஞ்சுங்க, 91 ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கீங்க, பெரும் மகிழ்ச்சியா இருக்குங்க. ஏன்னா நான் சின்ன குழந்தையில இருந்து கேட்டேங்க, இப்ப நானும் கேக்குறேன், என் குழந்தைங்களும் ஆகாசவாணி வானொலி நிலையம் கேக்குறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாவும் பெருமையா இருக்குதுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரி, நம்ம பண்பலையில உங்களுடைய பிடிச்ச நிகழ்ச்சிகள், நீங்க எந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேப்பீங்க, மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ட்டு?
0: எனக்கு நிகழ்ச்சிகள் வந்து இப்ப வந்து முன் செல்லடா வருது இல்லைங்களா, நம்ம வணக்கம் கோயம்புத்தூர்ல அந்த நிகழ்ச்சி கேப்பேங்க, இப்ப மருத்துவ நிகழ்ச்சி கேப்பேங்க மேடம். அப்புறம் வந்து தினம் தினம் வசந்த இல்ல நிகழ்ச்சி கண்டிப்பா கேப்பேங்க, அதாவது வல்லுநரின் வார்த்தைகள், அந்த அப்புறம் சாய்வு நாற்காலியில முதியோர்கள் பேசுறதுங்க, அப்புறம் வந்து தோழிகளின் கருத்துக்கள் எல்லாம் கேப்பேங்க வசந்த இல்லத்துல. இன்னைக்கு வந்து பாருங்க நிகழ்ச்சி வருது இல்லைங்களா, வசந்த இல்ல நிகழ்ச்சி, அதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். என்ரோ கேட்டது இன்று மினிக்குது. அப்புறம் வந்து அந்த கலந்துரையாடல், ஒவ்வொரு வாரமும் ஒரு தோழிகள் பத்தி சொல்றாங்க, வயசானாலும் அவங்க இளையவர்கள் தாங்க நம்மளுக்கு, அந்த அவங்களுடைய உத்வேகம் ஊக்குவிப்பு எல்லாம் நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு உறுதுணையா இருக்குதுங்க.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: நிகழ்ச்சி நீ கேப்பங்க, அப்புறம் சாயந்தரம் வந்து 5 மணிக்கு வர்ற நிகழ்ச்சி எல்லாம் கேப்பங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த பாடல்கள் விட வந்து உத்வேகம் தர நிகழ்ச்சிகள் தான் அதிகமா கேப்பங்க. ஏன்னா ஒவ்வொரு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கலாம், நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில கல்விக்கு அதை எப்படி அதை பயன்படுத்திக்கலாம் எல்லாம் கேப்பங்க மேடம்.
1: சரிங்க மகிழ்ச்சி. என்ன பாடல்களை இன்னைக்கு கேட்க போறீங்க?
0: எனக்கு வந்துங்க ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சித்தி படத்துல இருந்து காலம் மீது காலமடி கண்ணுரங்கு கண்ணு, இது வந்து என் மனைவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து 3ஆம் திரைப்படத்துல இருந்து கண்ணே கலைமனது, இந்த கேஜே யேசுதாஸ் குரல், கமல் ஸ்ரீதேவி அந்த நடிப்புக்கு அது எனக்கு ரொம்ப அது பிடிச்ச பாட்டுங்க.
1: சரிங்க.
0: அப்புறம் 3வது வந்து முதல் மரியாதை படத்திலிருந்து பூங்காத்து திரும்பும், அது இயக்குனர் இமயம், மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நினைவாக கேக்குறீங்க. ஏன்னா நம்ம செவாலியர் சிவாஜி கணேசனை வச்சு இயக்கிய முதல் படம் இல்லைங்களா, பாட்டு கேக்குறீங்க, அவர் நினைவாகவும் கேக்குறேங்க. அப்புறம் அபியும் நானும் படத்திலிருந்து வா வா என் தேவதைய, இது வந்து என்ன எனக்கு 2 பெண் குழந்தைகள்ங்க, அவங்களுக்காக இந்த பாடல்கள் கேக்குறேங்க.
1: நிச்சயமா.
0: அப்புறம் கருத்தம்மா படத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசுதடி, அந்த பாட்டு வந்து இப்ப தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, தென்மேற்கு பருவக்காற்று வீசுது, அந்த நினைவா நான் கேக்குறேங்க.
1: நன்றி நன்றி,
0: இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்க.
1: நன்றி, உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாமே கேட்கலாம்.

நேரம் 11:17 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்றைய நேயர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்த அவங்களோட விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காரு தேனா மணிகண்டன் தென் பொன்முடியிலிருந்து. நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் இடையார் பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க மறக்காதீங்க.

அரசிலங்குமரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஜி ராமநாதன் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் காணல் நீர் திரைப்படத்திலிருந்து. மாஸ்டர் வேணுடைய இசையில ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி, நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள்.

0: மனப்பந்தல் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி சுசீலா பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும்

0: அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
1: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது ரெயின்போ கிளாசிக்ஸ். நன்றி நேர்களே.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 12 மணி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: அக்கா அக்கா, இங்க வாங்க, இங்க பாருங்க, வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நானு.
2: ஆ, வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன வேலை வச்சிருக்கேன் எனக்கு?
0: என்ன உள்ள வரும்போதே கரெக்டா கேட்டே வரீங்க.
2: என்ன வரவேற்பு பலமா இருக்கே.
0: அதான் என்னை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு.
2: ஆமா ஆமா, சரி சரி, விஷயத்த சொல்லு.
0: என்ன வழக்கம் போல இதுதான், இந்த கேஸ் சிலிண்டரை எடுத்து உருட்டி கொண்டு போய் வச்சுட்டேன். ஆனா அதை மாட்டினா அது வைக்கே ஆமாட்டேங்குது.
2: உள்ள வாஷர் இருக்கான்னு
0: பாரு. வாஷர் இருக்கு. அந்த கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணாரு இல்லையா, அவர்கிட்டயே கொடுத்து செக் பண்ணி வச்சிருக்கேன்.
2: என்ன இதை லிஃப்ட் பண்ணணும், நல்லா இழு.
0: எல்லாம் பண்ணியாச்சு.
2: இரு, நானே வைக்கிறேன், தள்ளு போ.
0: அதுதான் அதுதான் எதிர்பார்த்தேன். பண்ணி கொடுங்க கொஞ்சம்.
2: இது என்ன, இது ஒண்ணுமே இல்ல.
0: சரியா,
2: புஷ் பண்ணவன உள்ள
0: வச்சு
2: போயிடுச்சு. இப்ப இது இதுக்குதான் உனக்கு பெரிய கஷ்டமா?
0: ஐயோ, இது ஒரு மாசம் மாசம் எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டம். இந்த சிலிண்டர் ஏதாவது பிரச்சனை ஆயிருது, யாரையாவது கூப்பிட்டு சரி பண்ண வேண்டியிருக்கு.
2: அதை கவனமா பண்ணணும். இந்த கேஸ் சிலிண்டர் பிக்சிங்கே உனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு.
0: ஆமா,
2: அவங்க அவங்க கடலுக்கு அடியிலேயே போய் கேஸ் லைனை பிக்ஸ் பண்றாங்களா? நீ என்னடா,
0: கடலுக்கு அடியில கேஸ் இந்த சிலிண்டர் எடுத்துட்டு போய் கடலுக்கு அடியில எப்படி வைக்க முடியும்?
2: ஐயோ கடவுளே, கேஸ் லைன் பிக்ஸ் பண்றானே, சிலிண்டர் தூக்கிட்டு போவாங்க.
0: அப்புறம்
2: கடல்ல தானே வரும் கேஸ் பைப் லைன்ஸ்.
0: ஓ, கேஸ் வந்து பைப் லைன்ல வரும், அது கடலில இருக்கு.
2: எப்படின்னா, ஆயில் வெல்ஸோட ரிக் எல்லாம் இருக்கு இல்லையா, கடல் இதுலதான் வச்சிருப்பாங்க. அதான் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து தானே நமக்கு சப்ளை எல்லாம் வரும், வெளியே வரும். அப்புறம் சிலிண்டர்ல அடைப்பாங்க, அப்புறம் கொண்டு கொடுப்பாங்க இல்லையா. அந்த பைப்பே லீக் ஆனா
0: அதை எப்படி சரி பண்ண முடியும்?
2: அதான் சொல்றேன், அதை பண்றாங்க. ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு
0: கடலுக்கு அடியில போய் கேஸ் பைப் லைன், ஒரு லேடி சரி பண்ணா,
2: வெல்டிங் பண்றது, ரிப்பேர் பண்றது, எல்லாம் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன் கேளு. இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாம், ஃபைபர் கனெக்ஷன் உள்ள இருந்து வருது இல்லையா,
0: ஆமா,
2: அத ஃபிக்ஸ் பண்றாங்க. வெல்டிங்ஸ், ஓட்டிங்ஸ், ரிப்பேரிங்ஸ் எல்லாம் பண்றாங்க.
0: என்னக்கா ஆச்சரியமா இருக்கு, யார் அப்படிப்பட்ட வீர பெண்மணி?
2: அவங்க பேரு அத்துல்யா, 29 வயசு தான் அந்த பொண்ணுக்கு.
0: அத்துல்யானா நம்ம ஊர் பொண்ணா?
2: ஆமா, பக்கத்துலதான், பாலக்காடு பக்கத்துல சின்ன கிராமத்தை சேர்ந்த அத்துல்யா. அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ஒப்டெயின் எ கமர்ஷியல் டைவிங் லைசன்ஸ். அதாவது பாலக்காடு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி தனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காது. இப்ப கேரளா இருக்கவங்களுக்கு தண்ணினா பிரியம் இருக்கும். தண்ணியில சும்மா சர்வசாதாரணமா அவங்க எல்லாம் நீந்தி போவாங்க. புழா நிறைய இருக்கும், உப்பங்கழின்னு சொல்ற பேக் வாட்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்கணுமா, வீட்டு வாசலே வாய்க்கால் ஓடும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். தண்ணி பயமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த மாதிரி டிரைவர் ஆனோங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்லையா. அவங்க அப்பா வந்து ஒரு லாரி டிரைவர், சாதாரண ஹம்பிள் ஃபேமிலி தான். அம்மா வந்து ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சாதாரண வருமானத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருஷூர் செயின்ட் மேரிஸ் காலேஜ்ல அந்த பொண்ணு படிக்கிறாங்க. படிக்கும் போது யாரோ சொல்றாங்க, இந்த மாதிரி நீ டைவிங் கத்துக்கலாம், அதுல ஒரு ஏர்னிங் இருக்கு, கமர்ஷியல் டைவரா போனா நல்ல ஏர்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க மனசுல அது அப்படியே பதிஞ்சிருக்கு. பாரத புழா ரிவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அங்க நிறைய ஸ்விமிங் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, அவங்க அம்மா ஊருக்கு பொண்ணு நீங்கிற இடம், அங்கேயும் நிறைய அடிக்கடி போற நீந்துறதான். ஆனா டைவிங்னா அது வந்து கடல்ல பண்ணுவாங்க, நமக்கு கடலுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவ்வளவுதான் பயமாதான் இருந்திருக்கு.

0: different municipalities, including the Kamarhati municipality. The agency has alleged that Madan Mitra is linked to more than 125 such illegal appointments. In men's cricket, India will take on Afghanistan in the first ODI of the three-match series at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala this afternoon. The match is scheduled to start at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா, பாவம் அதுல்யா இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. அதுல்யா பேரை நீங்க தேடினா கூட கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து உலகத்திலேயே இந்தியாலேருந்து போன டீப்சி டைவர், கமர்ஷியல் டீப்சி டைவர். ஆழ்கடல்ல வர்த்தக ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் செய்யக்கூடிய வேலைகளுக்கான ரிப்பேரை மேற்கொள்றவங்க. அதுதான், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், உடல் பலம் வேணும், அது செய்யறதுக்கூடிய பேஷன் வேணும். கடல் பிடிக்கணும் அவங்களுக்கு முதல்ல. இந்த மாதிரி 130 நாடுகளோட லைசன்ஸை வச்சிட்டு இருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது கடலோட ரகசியம் வந்து கடலுக்கு அடியில தான் வாங்க இல்லையா.
2: ஆமா,
1: நம்ம ஆழ் மனது கடல் மாறிமாங்க,
2: என்ன
1: பக்கத்துல பாலக்காடுக்கு போய் அதுல்யாவை பாத்துட்டு வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஜாயின் ஸ்கூபா டைவிங் கேட்க போறியா அதுல்யாட்ட போய்?
2: அதெல்லாம் நம்மளால முடியாது. நீங்க தான் சொன்னீங்களே நம்ம மனமே இன்னும் ஆழ்கடல் அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்படியே போய் எல்லாம் நீட்டி படுத்து கண்ண மூடி என்னுடைய மனம் என்னும் ஆழ்கடல்ல
1: ஆடாடா
2: உள்ள என்னெல்லாம் ரகசியம் புதஞ்சிருக்கு அப்படின்னு தேடப்போம். நம்ம மனம் என்னும் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுப்போம். வாங்க,
1: இப்பதான் படுக்க போறேன்னு அப்புறம் என்ன, வாங்க வேற தூங்க போறதை இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு போறா பாரு. இதெல்லாம் ஒரு பழப்பு, போ போய் தூங்கு போ.
2: கண்டுபிடிச்சிட்டாங்களே. அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம். ரெண்டு பாட்டுமே ராஜா சார் இசையில வந்த பாடல்கள். தலையணை மந்திரம் அப்படின்னு ஒரு படம் 1984 வந்தது. பாண்டியன் சுலக்ஷனா நடிச்ச படம், ஓடிச்சு ஓரளவுக்கு. இதில் வந்து ராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், வானம் பாடி பாட்டுன்னு, அது நல்லாயிருக்கும். படத்தில் 4 பாட்டு உண்டு, இந்த ஒரு பாட்டும் இன்னும் ஒரு பாட்டும் தான் நல்லாயிருக்கும். மாத்திரம் என்ன, ஓகே ரகம்தான். யார் எழுதின பாட்டு? கங்கை மரன் எழுதின பாட்டு. பாடினவங்க யார்? மலேசியா வாசுதேவனும் வாணிஜெயராம். அதில் வந்து ஹூன்னு ஆரம்பிப்பாங்க, அப்போயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஏதோ நல்ல பாட்டு வரப்போகுது. ஆட எங்கப்பா அந்த காலத்தில், நான் திருச்சியில் தான் நிறைய கேட்டிருக்கேன், எல்லா ஸ்டேஷனும் இந்த ஒரு பாட்டை போட்டாங்க. அது என்ன பாட்டு? மன்மதன்னா விட்ட அம்பு பண்ணுதையா இந்த வம்பு, உன்னை மட்டும் நெஞ்சில் வச்ச சத்தியமா என்ன நம்பு, என்ன மாதிரி பாட்டு பாருங்க. கங்கை மரன்ல எழுதியிருக்காரு. ஆக்சுவலா அந்த 4 வரி எனக்கு பயங்கர மனப்பாடம், இப்போ வரைக்கும் அந்த பாட்டு நெஞ்சில இருக்கு. படம் வந்து அதுக்கப்புறம் நம்ம கேள்வியே படாத மாதிரி ஆயிடுச்சு. காணாம போன பாட்டுல அதுவும் ஒன்னாயிடுச்சு. ஒரு காலத்துல பாருங்க, அந்த வருஷம் ரேடியோவை திறந்தாலே இந்த பாட்டு வந்தது. அப்புறம் மனசுலயும் இல்லை, அப்புறம் நினைவுலையும் இல்லாம போச்சு. இந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, அந்த நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் அந்த ஸ்டைலில் இருக்கும், இல்லை சீன்ஸும் இருக்கு இல்லையா, அதனால அது வந்து அப்படி நிற்காம போயிடுச்சு. பட் நல்ல சாங். அந்த பாட்டை கேட்டு ரசிப்போமா? என்ன பாட்டு? மன்மதன் நாமிட்ட அம்பு, தலையணை மந்திரம். அந்த படத்தில் வந்து ராஜா சார் மியூசிக்கில் வந்த ஒரு சூப்பரான பாட்டு, கேட்டு ரசிப்போமா?

0: இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். பியா தூ அப் தோ ஆஜா,
1: பியா தூ அப் தோ ஆஜா.
0: இந்த பாட்டு தான், இதை போட்டு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தமிழில் ஒரு மியூசிக் டைரக்டர் பல்கலை வித்தகர் அவர் என்ன பாட்டு பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்தது பாருங்க, அடாடாடாடாடா எத்தனை விதமான ஆன்சர்ஸ். அட, நானே யோசிக்கல இவ்வளோ ஆன்சர்ஸ். ஆனால் நிறைய பேர் முயற்சி செஞ்சிருந்தீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா எல்லாரும் முயற்சி செஞ்சுருக்கீங்க, போய் ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்க, இதுதான்னு யோசிச்சிருக்கீங்க. அதுக்கே உங்கள் எல்லாரையும் நான் பாராட்டணும். சரி, முதல்ல அந்த பாட்டுக்கான விடை என்னன்னு பார்ப்போம். இப்போ இதில் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்தேன். இந்த ஆரம்பம் எப்படி இருக்கும், ஹம்மிங்கில் ஆரம்பிக்கும். தமிழ்லயே அதே ஹம்மிங் பாருங்க. யார் பாடியிருக்காங்க, எஸ் ஜானகி அம்மா. அடுத்தது அதுல இந்த மோனிகா பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஹம்மிங்ல வரும் ஒரு மேல் வாய்ஸ்ல. யார் பாடியிருக்காங்க, கல்யாணம் அவர் பண்ணியிருக்காரு. வருது பாருங்க. பாட்டு அந்த தாளத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஃபீமேல் சோலோ இல்லையா, அப்ப யாரு, நான் க்ளூ அவ்வளோ கொடுத்தேனே சக்கரை போல, இனிக்கும்லாம் க்ளூ கொடுத்தேனே. யாரு, நம்ம செல்லக்குட்டி வெள்ளக்கட்டி தான். எஸ் ஜானகி அம்மா பாடின என்ன பாட்டு அது, உன்னைத்தானே அழைத்தேன். அதுதான் ஆன்சர்.

தான் பர்ஃபெக்ட் சாங்கு. உயிருள்ளவரை உஷா இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு தான் ஃபஸ்ட் ஆன்சர். 1983 கேரவான் வந்து 1971 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாட்டை பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் பாணியில் பண்ணியிருக்காரு, ஆனால் இதுதான் ஆன்சர். அப்புறம் இன்னொரு பாட்டுன்னு வேற சொன்னீங்களே, அது என்னது? பௌர்ணமி நிலவென, உறவை காத்த கிளி, அது அடுத்த வருஷம் வந்தது. இதே பாட்டு மாதிரியே தான் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து எஸ்பிபி சார் வந்து பாட்டு ஃபுல்லாவே ஹம்மிங்ல ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஒரு பாட்டுல வந்து ஹம்மிங்லயே ஆன்சர் பண்ணுவாங்களா ஜானகி, அந்த மாதிரி இவர் அதுல எஸ்பிபி சார் வெறும் ஹம்மிங் அந்த கேட்சி வேர்ட்ஸ் இதுலயே தான் பேசியிருப்பாரு அவர். இதுல ஆர்டி பர்மன் பண்ண வேலையா எஸ்பிபி சார் பண்ணியிருப்பார் பௌர்ணமி நிலவென, அதுவும் கரெக்டான ஆன்சரா நான் எடுத்துக்கலாம். அந்த பியாத்தோ சாங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு அது மாதிரி ரெண்டு பாட்டு பண்ணணும்னு

நினச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். சரி, யார் விடையெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான விடைகள்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கேள்வி கேட்ட உடனே எனக்கு டவுட்டே கிடையாது, இதுதான் ரெண்டு விடை அப்படின்னு போட்டது ஒரே ஒருத்தர் தான், ஜேவியர் பால் ஜிஎன் மில்ஸ்லேருந்து. உன்னைத்தானே, பௌர்ணமி நிலவென, ரெண்டுமே டக்கு டக்குன்னு அடிச்சு போட்டார். முதல்ல அவருக்கு பலத்த கைத்தட்டல கொடுத்துருவோம். அப்புறம் பௌர்ணமி நிலவென அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தது யாரு அப்படின்னா பாபு மாதவன். அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர் கவிதா அரவிந்த், உடனே கண்டுபிடிச்சது கவிதா பாபு மாதவன். அப்புறம் ஒரு நாளை எடுத்துட்டு கண்டுபிடிச்சது வந்து அரவிந்த். இவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் கைத்தட்டல. அடுத்தது, உன்னைத்தானே அழைத்தேன் அந்த பாட்டுன்னு கெஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்துருவோம். ஆழியார் சுப்பிரமணியம், சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், அப்புறம் வந்து தேவனூர் ஜோதிலட்சுமி, செல்வபுரம் சையத் ரசூல், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், சண்முக சுந்தரம், அப்புறம் கண்ணையன் ராமசாமி, கோணமலை ஆனந்தன். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஏற்கனவே மூணு பாட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் போங்காட்டம் இருந்தாலும் ஒத்துக்கிறேன். இனிமை நிறைந்த நெஞ்சம்பாடும் தேர்ட் சாங்கு உன்னைத்தானே. ஓகே, பிரபீடம்பள்ளி வாசுதேவன் அவர் ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக கொடுத்துட்டாரு. அப்புறம் உமா கணேஷ் வேற ஏதோ பாட்டு கொடுத்துட்டு அப்புறம் கரெக்டாக உன்னைத்தானே அழைத்தேன்னு போட்டாரு. அவரும் மூணு பாட்டு, இனிமை நிறைந்த நெஞ்சம்பாடும் அப்புறம் உன்னைத்தானே, மூணு. அப்புறம் மனவை சந்திரசேகர் அவரும் என்னென்னவோ அடிச்சு பார்த்தாரு. அப்புறம் ஃபைனலாக யோசிச்சு உன்னைத்தானே அழைத்தேன் போட்டாரு. சிறுமுகை சோமு கலைவாணி அவங்களும் டவுட்லெஸ்ஸாக உன்னைத்தானே தான்னு போட்டாங்க. திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் அந்த ஒரு பாட்டு உன்னைத்தானே இதாங்க அப்படின்னு போட்டாரு. மதுக்கரை பெரியசாமி இவரும் எந்ததோ ஆன்சர் கொடுத்துட்டு ஒரு வழியாக உன்னைத்தானேன்னு அனுப்பிட்டார். கவிதா இளங்கோவன் மூணு பாட்டு போட்டுட்டு நான் நோ நோ நோன்னு சொன்னப்பறம் ஒரு வழியாக உன்னைத்தானே பாட்டை போட்டிங்க. கஞ்சம்பட்டி செல்வராஜ் அவரும் கொடுத்துருந்தார். அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் மூணு விடை, மேடம் எது கரெக்டோ அதை எடுத்துக்கோங்க, இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எதை எடுத்துக்கொண்டு பரிசு எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி குறைத்து கொண்டு மீதி சன்மானத்தை வழங்கவும்னு கேட்டிருக்காரு. இதுல வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் மூணு மூணு பாட்டு அனுப்பியிருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் ஓவருங்க. சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து மொனுசாமி, குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர் அவர் வந்து ரெண்டு பாட்டில் ஒன்று உனைத்தானே இன்னொன்று நெஞ்சம் பாடும். ஓகே, இவங்களுக்கும் பலத்த கைத்தட்டலை கொடுத்துருவோம். ரைட், இவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா. அடுத்தது விதவிதமான விடை வந்திருக்குன்னு நான் சொன்னேன்ல, வடவள்ளி கிரிஜா என்னென்ன போட்டிருக்காங்க, ஆடவரெல்லாம் கருப்பு பணம் அடையடையே. அடுத்து பூபதி ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி முக்கனூர்லேருந்து, வாசமில்லாமலரிதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோப் காலேஜ் பிரணயாகுவன் நெஞ்சம் பாடும்னு கேட்டிருக்காங்க. ரமண முதலி புதூர் செந்தில்குமார், விஸ்வநாதன் டாடா பேட் அவர் வந்து தினம் தினம்னு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் சிறுமுகை சோமு கலைமாணி கூட இனிமை நிறைந்தன்னு ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அப்புறம் தான் அந்த உன்னைத்தானே போட்டிருக்காங்க. அப்புறம் பாரதி மகாலிங்கம் கள்ளிவலாஸ்லேருந்து, பா பரணிதரன் திருப்பூர்லேருந்து, குமார் சங்கமேஸ்வரன் நெஞ்சம் பாடுமான்னு கேட்டிருக்காரு. இதுல வந்து நிறைய பேர் இந்த பாட்டு தான் அப்படின்னு உனக்காக ஒரு ரோஜால கண்ணா என்ன ஆசை அந்த பாட்டை கொடுத்துருக்கீங்க. அது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். சரி, எனிவே. அப்புறம் கனகரத்னம் கன்னியாமுண்டி அவங்க வந்து நெஞ்சம் பாடுமான்னு கேட்டிருக்காங்க. பேச்சி முத்து கேன் பாளையம் உனக்காக ஒரு ரோஜா அந்த பாட்டு போட்டிருக்காரு. சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி தீபிகா சபரி சின்னவதம்பச்சேரி அவங்களும் நெஞ்சம் பாடும் தான் போட்டிருக்காங்க. இளங்கோ சாந்தி இளங்கோ ஈரோடு சூரம்பட்டி வலசுலேருந்து அவங்களும் நெஞ்சம் பாடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவை தெலுங்கு பாளையம் பாலு ரேவதி அஜய் அச்சயா அவங்களும் உனக்காக ஒரு ரோஜா பாட்டு. மரியாமை டார்லிங்கான்னு சொல்லிட்டு ஏ ஹரிஹரன் கேட்டிருக்காரு. இந்த மரியாமை டார்லிங்க்கு எழுதியிருந்தாங்க ராஜேஸ்வரி சங்கரலிங்கம், அதையும் ஒரு ரெண்டு பேர் யோசிச்சிருக்காங்க. காலாங்கொம்பு தண்ணீர் தடம் உமா மகேஸ்வரி விஜயகுமார் நெஞ்சம் பாடும் போட்டிருக்காங்க. வழக்கமா கரெக்டா சொல்லிடுவீங்களே குகன் சிந்து கோத்தகிரி உறவை காத்த கிளியிலிருந்து எந்தன் பாடல்களின் நீலாம்பரியா. ஆடாடாடாடா, ஒரு கேள்விக்கு எத்தனை விதமான விடை. நான் டி ராஜேந்தர் சொன்னதுனால அவர் வந்து நான் டி ராஜேந்தரோட அத்தனை பாட்டையும் போட்டு கேட்டேங்கன்னு ஒரு லிசனர் எழுதியிருக்காரு. யாரு? பிரபுதேவி ஸ்ரீசாய். நான் நிறைய பேர், மேடம் நல்ல வேலை பெண்டு நிமித்துச்சுங்க, நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம் எல்லா பாட்டையும். அப்போ பாருங்கள், உங்களுக்காக உங்களால் கேட்க முடிஞ்சதில்லை அவ்வளோ பாட்டையும். ஆனால் நீங்கள் அவ்வளோ யோசிக்கவே வேண்டாம், அந்த பாட்டு மாதிரியே நீங்கள் யோசிக்கணும். கொஞ்சம் சந்தம் சொல்லி பார்க்கணும் அவ்வளோதான். பௌர்ணமி நிலவேனா நான் கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன்னைத்தானே கஷ்டமே இல்லை. அது ஈஸியான பாட்டு, நமக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு, நம்ம அடிக்கடி கேட்குற பாட்டு, இத்தனை விஷயம் இருக்குது எனிவே. ஆனால் முதல்ல உங்கள் எல்லாரையும் நான் பாராட்டுறேன், முயற்சி பண்ணி எப்படியாவது ஆன்சர் சொல்லணும்னு ரெண்டு நாளும் கேட்டு அதிரடியாக சொல்லியிருக்கீங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி. அந்த முயற்சியை பாராட்டி இந்தாங்க பிடிங்க ஒரு அட்டகாசமான கைத்தட்டல். ஓகே, இந்த வார குவிஸ் என்ன, இந்த பாட்டை கேளுங்க.

இது ஒரு மலையாள பாட்டு. ஆக்சுவலா மலையாளத்துல ரொம்ப ஹிட்டான பாட்டு, தமிழ்ல அது அவ்வளவா ஹிட் ஆகல. ஆனா அந்த படத்துல இன்னொரு பாட்டு நமக்கு நல்லா தெரியும், அடிக்கடி கேட்போம். இந்த பாட்டும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சூழல்ல பண்ணப்பட்ட பாட்டு, அதே பாட்டு தான் மலையாளத்திற்கு, அதே பாட்டு தமிழில் என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப ஈஸி, நான் தான் ஓப்பனிங்கே கொடுத்துட்டேனே, உள்ளேந்து கொடுத்துருந்தா நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் கம்போசர்? நம்மளோட ஃபேவரட் கம்போசர், எல்லாருக்கும் பிடிச்ச கம்போசர் மலையாளத்துல வந்து அது எஸ் ஜானகி அம்மா, நம்ம செல்லக்குட்டி பாடின பாட்டு. இது சோலோ மலையாளத்துல, தமிழ்ல அது டூயட். பாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? க்ளூ ஏதாவது கொடுங்களேன். கொடுக்கலாம். இந்த பாட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, பாட்டே அவங்கள பத்தி தான். எப்படி இப்படியெல்லாம் சொன்ன கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா, அதுக்காக யோசிக்கணும் இல்ல? யோசிச்சோம் அப்படின்னு போடுறீங்களே, நல்லா யோசிங்க பிளீஸ். சரி, யோசிச்சு கண்டுபிடிச்சு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பி வைங்க பாப்போம். என்றும் கேட்டது இன்றும் இனிக்குது இல்ல செகண்ட் சாங் என்ன? கல்யாண கச்சேரி. கல்யாணம்னா அப்பெல்லாம் கச்சேரி வைப்பாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பாட்டு கச்சேரி, லைட் மியூசிக், டிவோஷனல் மியூசிக், ஏதோ ஒண்ணு வைப்பாங்க. கல்யாணம்னா ஒரு கச்சேரி இருக்கணும். ஆனா அந்த இவ்வளவு பில்டப் கொடுக்கறேனே அந்த படம் டைட்டிலுக்கு, கேட்ட மாதிரியே இல்லை. ஆமா, ஏன்னா அது சுத்தமா அந்த மனசுலயே நிக்காத படமா போயிடுச்சு. அர்ஜுன் இளவரசி நடிச்ச படம், 1987 வந்திருக்கு. அதுல ரெண்டு பாட்டு சூப்பரா இருக்கும், இன்னொரு பாட்டை நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், அது கூடி சீக்கிரம் அந்த பாட்டை கேட்போம். இந்த பாட்டு என்ன? காதல் கிளி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இது வந்து மலேசியா வாசுதேவனும் மஞ்சுளாவும் பாடின பாட்டு. ஆனா அந்த மஞ்சுளா இல்ல, யாரு உன்னைத்தானே, அந்த மஞ்சுளா இல்ல. இது ஏதோ இந்த ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இந்த மஞ்சுளா. ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் பவதாரணி வாய்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பொண்ணு பாடின வாய்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். டைரக்டர் மணிவண்ணன் டைரக்ஷன்ல வந்த படம், படம் வந்து ஹிட் ஆகாதனால அதுக்கு ராஜா சார் பண்ணியும் நிறைய பாடல்கள் கேட்காத பாடல்களா போச்சு. இப்ப நம்ம தேடி எடுத்துட்டு இருக்கோம். சரி, அந்த வகையில இன்னைக்கு கல்யாண கச்சேரி படத்துல இருந்து காதல் கிளி அந்த பாட்டு கேட்க போறோம், மலேசியா வாசுதேவன் மஞ்சுளா வாய்ஸ்ல. கேட்டு ரசிப்போமா?

மூக்குனூர் பூபதி ராஜேந்திரனா? மேடம், வர வர 1.5 மணி நேரமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எவ்வளோ அன்பா லெட்டர்ஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க, எவ்வளோ அன்பா மெசேஜஸ் அனுப்புறீங்க. ஒரு மெனக்கடல் இருக்கு, அதுக்கான மெனக்கடல். எனக்கும் ரொம்ப சந்தோஷம், அதுக்கே உங்களை எல்லாரையும் பாராட்டணும். 52 வயசு அனிதா கப்படியின் சிஏ படிப்பு முயற்சி செய்தால் முடியும் என்று நிரூபணம் ஆயிற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தேவகி மேடம் சிஏ படிப்பு படிக்க வாழ்த்துக்கள். ஆஹா, இது யார் வாழ்த்தியிருக்காரு? கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். சிரிச்சா சிறுசிலுங்குது அந்த பாட்டு இருக்கே, நிஜமாவே குழு குழு சிலுசிலுன்னு இருந்தது மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு. ரெண்டுமே நல்ல பாட்டு அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா,

இதழ் முடியும் என்று நிரூபணமாயிற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தேவகி மேடம் சிஏ படிப்பு படிக்க வாழ்த்துக்கள். ஆஹா, இது யார் வாழ்த்தியிருக்காரு? கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். சிரிச்சா சிறுசிலுங்குது அந்த பாட்டு இருக்கே, நிஜமாவே குழு குழு சிலுசிலுன்னு இருந்தது மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு. ரெண்டுமே நல்ல பாட்டு அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா, அரட்டை அருமை. மற்றவை நேரில் பாடல் வந்து நினைத்திருந்தது நடந்து விட்டதும், அப்புறம் ஊஞ்சல் பட பாடலும் சிரிச்சா ரெண்டுமே சூப்பர் குளிர்ச்சியா இருந்தது. தென்னை விவசாயம் பற்றிய சுப்பிரமணி அவர்களின் கருத்துக்கள் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு பேரும்பூரும் நிகழ்ச்சி குறித்து கொடுத்திருக்காரு ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம். அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம் என்ன போட்டிருக்காரு? போங்க மேடம், நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன். 1969 வரை அப்படின்னு நீங்க சாய்ஸ்ல வச்சிருக்கீங்க. ஆனா பரமசிவன் கழுத்தில் இருந்த கேட்டாங்க ஆர்ஜியும் போட்டாங்கிற நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆர்ஜிஸ் எல்லாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு நம்மள மாதிரி எல்லாம் அந்த பழைய காலத்து பாடல்கள் எல்லாம் தெரியாது. ஓகேவா? அதனால கேக்குற லிசனர்ஸ் பொறுப்பா கேட்கணும். சரி, ஒன்னு ரெண்டு வந்துருச்சுன்னா அதனால என்ன, விடுங்க, பரவாயில்ல. தேவகி மேடம்க்கு உங்க வழக்கை இடக்கை ரெண்டுத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். சகோதரியை நீண்ட நாட்களாக தெரியும்னு போட்டிருக்காரு. நேயர்கள் பாடல்களை கேட்டால் தேடி தேடி தருவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ தேவகிக்குன்னு சொல்லிட்டேன். கவிதா இளங்கவன் என்ன லெட்டர்ல போட்டிருக்காங்க, மேடம் இந்த லெட்டரை படிங்க நீங்க மறக்காம அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எங்களால கேட்கவே முடியல, நீங்க பழைய நேயர் வர வேணாம் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல, 15 days ஒரு தடவை வாங்கன்னு யாருமே சொல்லல. கொஞ்சம் பார்த்து வாங்க, ஒரு வாரம் பொறுத்து வாங்கங்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாம் காலையிலயும் வராங்க நைட்டும் வராங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்கே தவிர யாருமே வராதிங்கன்னு சொல்றதே கிடையாது. எல்லாரும் வரணும், எல்லாருக்கான நிகழ்ச்சி தான், எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஐயோ, நம்ம கேட்டோம், நம்ம மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்களாம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்புறம் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம், அதுக்கான நிகழ்ச்சி தானே அது. அதனால யாரையும் குறை சொல்ல வேண்டாம். உங்க இடக்கை வழக்கைக்கு வாழ்த்துக்கள்னு உடனே ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பாராட்டியிருக்காங்க. 3rd ஒலிபரப்பான பரதநாட்டிய கலைஞருடனான தங்களது நேர்காணல் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அமைந்தது. சிலப்பதிகார செய்திகளை மேற்கோள் காட்டியதால் உங்களுக்கு சிலம்பு செல்வி என்று விருதினை வழங்கி மகிழ்கிறேன். எனக்கு ஏதோ தெரிஞ்சதை தான் சொன்னேனே தவிர, சாரி, இது வந்து ரொம்ப ஓவர். எனிவே, தேங்க்யூ, உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது அப்படி இருந்தது. என்ன ரெண்டு பேரின் அரட்டையும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம் எல்லாமே ஒரு மணி நேரம் வந்தால் சௌமியா அவர்களின் தேன் குரலை கேட்டு மகிழ்வோம். அடாடா, ரசிச்சிருக்காங்க ரசிகை ரசிகை. அப்புறம் மனைவி சந்திரசேகர் அவர் என்ன போட்டிருக்காரு? அர்த்தமுள்ள அரட்டையில சாதனை பெண்கள் பற்றிய உரையாடல் அருமை. தேடி பிடித்து போடப்பட்ட அருமையான பாடல்கள், இசையமைப்பாளர்கள் பற்றிய குறிப்பு, அப்புறம் பாடல்களை பற்றிய தகவல் ஒரு சிறிய திரை விமர்சனம் போல அமைந்தது. குடும்பத்தினர்னு யாரோ அனுப்பியிருந்தாங்க, பேர் போடாம அப்படியெல்லாம் யாரும் அனுப்பல. பேர் போட்டு குடும்பத்தினர்னு அனுப்பினது ஒரே ஒருத்தர் தான், ஒரு பரணிதரன். பா பரணிதரன் குடும்பத்தினர், மற்றவங்கள நான் தான் அப்படி சொன்னேன். ஏன்னா ஒரு முறையும் குழந்தைங்க பேரெல்லாம் பெருசா எழுதுறாங்களா, அதனால தான் அதை கரெக்ஷனை சொன்னேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. மதுக்கரை பெரியசாமி என்ன போட்டிருக்காரு? பொன்மாலை பொழுது கதம்பமாய் மனம் வீசுகிறது, பாடல்களை தேர்ந்தெடுத்து வழங்கும் உங்களுக்கு நன்றி. மற்றவை நேரில் இப்படி ஒரு படம் இருப்பதே எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. இதில் தங்களது கடின உழைப்பு உள்ளது, கண்டுபிடித்து வழங்கிய உங்களுக்கு நன்றி. என்றோ பகுதியில் வந்த முதல் பாடல் மிகவும் அழகு, 2nd பாடல் கொஞ்சம் ஆட்டம் போடும் அளவுக்கு சிறப்பாக இருந்தது, அதிகமாக கேட்க முடியவில்லை. ஏன்னா அந்த படமே ரிலீஸ் ஆகல, நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. அப்புறம் அண்ணே பாட்டு கேட்டு ஒரு மாமாங்கம் ஆயிடுச்சு, இல்லங்க வந்துட்டு தான் இருக்கு, நீங்க கேட்கல. சாய்வு நாற்காலி பகுதியில வந்து வெங்கடேசன் சாரோட இன்டர்வியூ கேட்டேன். அவர் ஒரு பன்முக திறமையாளர், வசதிகள் எதுவும் இல்லாத காலத்திலேயே பெரிய பெரிய வேலைகள் செய்துள்ளார், கேட்க கேட்க வியப்பு மேலிட்டது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காரு மதுக்கரை பெரியசாமி. நன்றி. நட்ராஜ் சாந்தி பொன்னே கவுண்டன் புதூர்ல இருந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சூலூர் கணேஷ் அவர்களை பேட்டி எடுக்க வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா, அவர் வந்து நாங்க முயற்சி செய்யாம இருப்போமா? அவருக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால அவர் என்னால வர முடியல, என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அப்ப அவருடைய பிரைவசிக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். என்டே எல்லாவித ஆசம்சகள் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க? ஆகாஷ்வாணி 90 கீதா அண்ட் ஃபேமிலி மடப்புலூர்ல இருந்து பிடம்பள்ளி வாசுதேவன் சாருக்கு என்னுடைய அப்ரிசியேஷன் ஃபார் ஆல் சாங்ஸ். அவங்க செலக்ட் பண்ண பாடல்கள் இன்றைய நேரம் நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்ப சிரமப்பட்டோம் மேடம். பாரதி மகாலிங்கம் கள்ளிவலாசுல இருந்து. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இந்தி பாடலை முழுமையா கேட்டேன் மேடம், கேட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணேன்.
கண்டே பிடிக்க முடியல மேடம்னு ஒரு விடை போட்டிருந்தீங்க, பரவாயில்ல.

0: தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, முயற்சி பண்றீங்க அது வரைக்கும் சந்தோஷம். நான் பாராட்டியும் தந்துட்டேனே. நட்சத்திர மயிலிறகு, அதுல வந்து சி கே சரஸ்வதி அவர்களை பற்றி அருமையாகவும் விளக்கமாகவும் மனதில் பதியும் அளவுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சிவா அவர்களுக்கு நன்றின்னு சையத் ரசூல் போட்டிருக்காரு. பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம் அவங்களும் போட்டிருக்காங்க. மதுக்கரை பெரியசாமி, எவ்வளவு பேர் கொடுத்திருந்தீங்க பாராட்டு. அத்தமிழ் அரட்டை 48 வயதில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இடம்பெற்ற அனிதா காப்படி அவர்களின் சிஏ கதை சூப்பர், பாராட்டுக்கள். பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்து மருமை அப்படின்னு பூபதி ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி போட்டிருக்காங்க. அத்தமிழ் அரட்டை வந்து அருமை, இனிமை, புதுமை அப்படின்னு கே என் பாளையம் பேச்சுமுத்து அவர் போட்டிருக்காரு. தென் பொன்முடி நாகமணி அவங்க வந்து போன வாரமே இளையராஜா நிகழ்ச்சியை பாராட்டி காலையில 9 மணிக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் வந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமைன்னு போட்டிருந்தாங்க. போன வாரம் அவங்க பேர் விட்டு போச்சு, அதனால இன்னைக்கு படிச்சுனேன். அதே மாதிரி மயிலிறகுக்கும் போட்டிருந்தாங்க. சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து உடனே அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 92 வயது போத்தனூர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்த நிகழ்ச்சியும் பாராட்டி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சண்டே வந்தால் நிச்சயம் கேட்போம் அப்படின்னு துடியலூர்ல இருந்து ராஜி போட்டிருக்காங்க. அதான் சாட்டர்டே மிஸ் பண்ணிட்டோம், சண்டே வரதுனால நம்ம கேட்க முடியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. பிரவின்சம் முத்துராஜ், என்ன வானொலி ப்ரோக்ராம் எல்லாம் கேட்பேன், அதுதான் எனக்கு வந்து உற்ற தோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பாருங்களேன் வானொலிக்கு 90 அன்னைக்கு என்னோட செல்ல சீட்டு, செல்ல குழந்தை, என்னோட தோழன், தோழி அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை படிக்கும்போது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கேட்டு வருகிறேன். சௌமியா மேடம் வந்து ஒரே கலக்கு கலக்குறீங்க, அருமை அற்புதம் அப்படின்னு யார் கொடுத்துருக்காங்க? திருப்பூர் பாப்பநாயக்கனூர் திருமூர்த்தி அவர்கள், தேங்க்யூ. கோவை எஃப்எம் வெரி நைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பாடல்களை ஆஹா, நீங்க விவரிக்கிற அழகே அழகுன்னு பாபு மாதவன் போட்டிருக்காரு. அப்புறம் மூலத்துறை விஜி, அன்னூர் கார்த்திகேயன் இவங்க எல்லாம் வந்து நம்ம இளையராஜா நிகழ்ச்சியை வந்து பயங்கரமா பாராட்டி அனுப்பியிருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே நன்றி. என்றோ கேட்டது மறு ஒலிபரப்பிற்கு நன்றி. அப்புறம் திங்கள் 7 மணிக்கு காலை முத்தான 3 பாடல்கள், அதுக்கும் நன்றின்னு போட்டிருக்காரு ஆழியா சுப்பிரமணியம். இல்ல, சுசிலாமா பாடின பாட்டு இதே மாதிரி ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி என்ன பாட்டு எனக்கு குறிப்பிட்டு சொல்லுங்க. விஜயமங்கலம் மகேஷ் என்ன கொடுத்திருக்காரு? வானொலிக்கு 90 வந்த கர்னலோட இன்டர்வியூ வந்து அருமையா இருந்ததுங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இளைய பாரதம், ஒரு புறத்திலே நாடகம், மகரந்த மலர்கள், வெற்றி மாலை, இன்னும் பல பல தொய்வில்லா நிகழ்ச்சிகள். இதே நிகழ்ச்சிகள் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் விரைவில் வரட்டும் என்று நம்புகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, நாங்களும் வெயிட் செய்து கொண்டிருக்கிறோம். பா பரணிதரன் திருப்பூர்ல என்ன போட்டிருக்காரு? அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு, மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம், அந்த பாட்டு வந்தது. அது என்ன படம்? முதல் இரவுலேருந்து. அடுத்த படம் வந்து மஞ்சள் நிலா படத்துலேருந்து பூந்தென்றல் காற்றேவா வந்தது. அடடா, மூன்றாவது பாட்டும் பூந்தென்றல் ஆரம்பிக்கிற பாட்டா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படி போடல நானு, ஆனா நம்ம தேடி எடுத்தோம்னா வருஷம் மாறிடும், அதனால அது போடல, அவ்வளவுதான். இருந்தாலும் அதை ரசிச்சிருக்கீங்க பாருங்க, நன்றி. தேவகி மேடம், டிகிரி முடித்தாலே சிஏ படிக்க வேண்டும் என்பதில்லை, +2 முடித்தாலே படிக்கலாம், தகவலுக்காக மட்டும். இது தேவகி மேடம்க்கு தெரியும், சும்மா ஜாலியா நாங்க பேசணும், அவ்வளவுதான். சனிக்கிழமை வந்த வசந்த இல்லம் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை வருவது, முந்தின நாள் வத்த குழம்பை அடுத்த நாள் சாப்பிட்டால் நாக்கு சப்பு கொட்டுமே, அப்படி இருந்தது. அடாடா, இதை வந்து என்ன ரசனை எழுதியிருக்காங்க பாருங்க.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஒரு புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி.எல். கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு

0: படிப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 12:50. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் டி கே கலா மற்றும் கோவை சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம்.
1: வந்தது அந்த படத்தோட கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் அவருக்கு பாராட்டு, யாருக்கு, ஆர்ஜே ரமேஷ்க்கு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க. வித்தியாசமான படம் இல்லையா அப்படின்னு போட்டு மனைவி சந்திரசேகர் அன்னைக்கு நிறைய பேர் ஆர்ஜே ரமேஷ்க்கும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. பாபு மாதவன் மேம், ஆரோக்கியமே ஆனந்தம்ல டாக்டர் சுகன்யா அவர்களுடன் நான் தேவகி ஸ்ரீனிவாசன் மேம் அவர்களின் நேர்முகம் அருமை, கிளாசிக் இன்டர்வியூக்களில் சிறப்பான ஒன்று அப்படின்னு போட்டிருக்காரு. உழைக்கும் மக்களின் வாழ்வின் அங்கமாகவும் எளிய மனிதர்களின் உற்ற தோழனாகவும் இருக்கிற கோவை பண்பலை நேயர்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் மகிழ்வையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. சோமியா மேம் போன்ற சிறப்பான ஆளுமைகளையும் பண்பலை நேயர்களுக்கு வழங்கி இருக்கிறது. 90 ஆண்டுகளை கடந்திருக்கிற பண்பலை தன் சேவையை இன்னும் பல நூற்றாண்டுகள் தர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. கனகரத்னம் கனியாம்பூண்டி என்ன போட்டிருக்காங்க, வசந்த இல்லம் சிறப்பு, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, இரண்டு பாடல்களும் அன்றும் இன்றும் என்றும் இனிமையாகவே இருக்கும், நிகழ்ச்சி சூப்பர், சகலகலா வள்ளி, அது வள்ளி வள்ளி இல்ல என போற்றும் சௌமியா மேடம் அவர்களுக்கும் தேவகி மேடம் அவர்களுக்கும் நன்றி. ஐயோ அதான் நான் ஒண்ணு போட்டுக்கலங்க, யாரோ சொன்னதை படிச்சேன் அவ்வளவுதான். ஓகே. திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், நீங்க வந்து இளையராஜா பிறந்தநாள் அன்று ஒலிபரப்பிய சிறுவாணி சாரல் அப்புறம் மயிலருக்கு ரெண்டையும் மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்தால் சிறப்பாக இருக்கும் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்ணுவோம். அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் வந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தெற்கில் ஒரு இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி பங்கேற்று சிறப்பித்தார் ஏறும் வரும். அந்த நிகழ்ச்சி வந்து இயற்கை பொருட்கள் உடல் நலத்துக்கு நல்லது என்று சொல்லி சென்றது நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய லக்ஷ்மி பிரியா அவங்களுக்கும் பாராட்டு, நிகழ்ச்சி அமைப்பு ரமேஷ்குமார் அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எப்படி மேடம் இப்படி கேள்வி கேட்கறீங்க, இப்படி உங்களாலதான் கேள்வி கேட்க முடியும், இது பாராட்டா எடுத்துக்கிறதா நான் வந்து திட்டா எடுத்துக்கிறதா, நான் பாராட்டாவே எடுத்துக்கிறேன். சூப்பர் தேவகி மேடம் ஃபார் த வசந்த இல்லம் ப்ரோக்ராம் அண்ட் அதர் ப்ரோக்ராம் சப்போர்ட்டிங் சௌமியா மேம். இது வந்து கீதா மொடப்புலூர்லேருந்து. மீன் கதை அருமைன்னு சொல்லிட்டு கோணமலை ஆனந்தன் பொன்மாலை பொழுது பாடல்களை அருமைன்னு அவர் போட்டிருக்காரு. சுதாகர் ஆதித்தன் என்ன போட்டிருக்காரு, சனிக்கிழமை முதல் ஞாயிறு காலை வந்த விதம் அழகோ அழகா, ஞாயிறு மறுஒலிப்புறப்பவும் மிக அழகாக இருந்தது. அதே தானே. ஓகே அக்கா, கல்லூரி படிக்கும் போது சொன்னீங்கல்ல பட்டம், நானும் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும்னு. இவரும் ஏதோ ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு சார், உங்க அன்புக்கு நன்றி. அப்புறம் வந்து சுட்டிஸ் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது, சாரு கேசினி பேச்சு குழந்தை குரல் மாதிரியே இருக்கே எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள் போர்னு சொல்லல, அடிக்கடி வருதுன்னு சொன்னார், அவ்வளவுதானே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, எல்லா பாட்டும் கேட்கணும் அவ்வளவுதான். ஓகேவா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரோட 90 செலிபிரேஷனுக்கு பிரபுதேவி சீசாயி ஒரு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காரு. அவருடைய கையால பண்ணி ஒரு பெரிய லெட்டரையும் அனுப்பி, கேக் ஒன்று அனுப்பியிருக்கீங்களே அது கிடைச்சது, அதாவது பேப்பர் மூலம் கேக்கு, ஆனா இந்த கலர் கேக்கை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை, நல்ல ஒரு பச்சை அட்டிக்க வர பச்சையில பிங்க், ஐ லைக் தட் கேக். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்க அப்பா கேட்டு, நான் கேட்டு, ஏன் என் மகன் கேட்டு கொண்டிருக்கிறான் என்றால், நமது ஆகாஷ்வாணி வானொலி பல தலைமுறைகளை

கடந்து இன்னும் 200 ஆண்டுகளுக்கு மேல் இல்லங்களில் ஓங்கி ஒலிக்கட்டும் என வாழ்த்துகிறோம். இன்னும் சிறப்பு, 91வது ஆண்டின் முதல் நாளில் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் நமது நெடுங்கால நேர் பீடம்பள்ளி வாசுதேவன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னும் சிறப்பு. இந்த விடை கண்டுபிடிக்க 4 மணி நேரம் ஆச்சு மேடம். உன்னைத்தானே அந்த பாட்டை பா, மூளையை ரொம்ப கசக்கி கண்டுபிடித்தோம். முடியல மேடம், ஒரு கேள்விக்கே. இப்படி என்றால், எப்படி நமது எஃப்எம் இல் வரும் பாடல்கள் நிகழ்ச்சிகள் தொகுத்து கொடுக்கிறார்களோ அது உங்களுக்கு தான் வெளிச்சம். எப்போதும் போல் நமது வசந்த இளம் நிகழ்ச்சி அருமை. 2வது நமது இளையராஜா பிறந்த நாள் அன்று ஒலிபரப்பிய சிறப்பு சிறுவாணி சாரல் மயிலிறக நிகழ்ச்சிகள் செம சூப்பர். இந்த நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. இது ஒரு மெசேஜும் அனுப்பியிருக்கீங்க, தவிர லெட்டரும் நமக்கு பிசிக்கலா அனுப்பி வச்சிருக்கா. லெட்டர் அனுப்பின எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பா தேங்க் பண்ணணும். ராமன் பெரியநாயக்கம்பாளையத்திலேருந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த 850 தென்கட்சி சுவாமிநாதன் நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அது அந்த டைம் தான் நமக்கு அந்த விளம்பரதார சைபால் சென்னையிலேருந்து கொடுக்கறத நம்ம அப்படிதான் போடணும். அதுல வந்து நிறைய கேட்டதே திருப்பி வருதுன்னு சொல்றீங்க. நமக்கு எப்படி வருதோ அதை நம்ம போடுறோம். நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணல, இன்னைக்கும் ரெக்கார்ட் பண்ணது சென்னையில இருந்து வருது, அவ்வளவுதான். அது நல்ல விஷயம் தானே. ஒரு முறை என்ன, 2 முறை என்ன, எத்தனை முறை வேணா கேட்கலாம். ஓகே. பா பரணிதரன் திருப்பூர் நேயர், ப்ரொனன்சியேஷன் கரெக்ஷன் வந்து நல்லா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பத்தி எழுதியிருக்காரு. அதாவது ஆர்ஜேஸ்க்கு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத சுட்டி காட்டியிருக்காரு. எலும்புங்கிறத எலும்புன்னு அந்த நிகழ்ச்சியில பண்ண ஆர்ஜே சொன்னாங்க, அதை வந்து சரி பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. ரொம்ப கரெக்ட், அவர் சொல்றது சரியா தான் சொல்லணும். கோயம்புத்தூர்காரங்களுக்கு ழா வராது, நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, தமிழ் எல்லாருக்கும் பொதுவானதுதானே, கண்டிப்பா வரணும். அதை குறிப்பிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அவர் மதுக்கரை பெரிய சாமியும் சொல்லியிருக்காரு, அதே நிகழ்ச்சியில வந்து இப்படி தப்பா வந்தது ஹைலைட் பண்ணும் போது அது சரியா இல்ல, சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நன்றி. சாய் மனோகர், ஒரு கேம் ஷோல வந்து ஒன்னு போட்டிருக்கீங்க நீங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நாடகமும் நல்ல உணவு பழக்கமும் நம்மை நல்ல நட்புடனும் நலமான உடல் நலமும் வளமும் நல்கும்னு கொடுத்திருக்கீங்க. எப்படி வரும் இது, எப்படி வந்திருக்கணும்? நம்மை இல்ல, நமக்கு நல்கும்னு வரணும் இல்லையா, நம்மை நல்கும் சொல்லக்கூடாது. அப்ப நாடகமும் நல்ல உணவு பழக்கமும் நமக்கு நல்ல நட்பும் நலமான உடல் வளமும் நல்கும், இவ்வளவுதான் வரணும். நீங்க அதை தப்பா சொல்லியிருக்கீங்க, நான் சுட்டி காட்டும் போது நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, இது வந்து தமிழ் இலக்கணத்தில் இது ஒன்றன் பால், நம்மை என்பது பலவின் பால். எப்படி ஒன்றன் பால் எப்படி வரும், அக்ரிணை ஒருமைக்கு தான் ஒன்றன் பால் வரும். அதே மாதிரி பலவின் பால் எதுக்கு வரும், பன்மைக்கு வரும். எப்படி கல்லு மண்ணு பூ அதெல்லாம் வந்து ஒன்றன் பால், அதே மாதிரி கற்கள் நாய்கள் வந்தன இருந்தன அந்த மாதிரி சொன்னா பலவின் பால். நீங்க கொடுத்திருக்க சப்ஜெக்ட் என்ன, நம்ம பத்தி, நம்ம யாரு, பலர் பால் இல்லையா, அது எப்படி நீங்க இவ்வளவு தப்பா சொல்வீங்க. நமக்கு அது தப்பா இருந்தா ஆர்ஜேஸ் படிக்க மாட்டாங்க, அத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் சரியா. நீங்க சொல்ற அது கேம் ஷோவா இருந்தாலும் சரி, கரெக்டா இருக்கணும் ஓகேவா, அது கிராமட்டிக்கலா தப்பு வரக்கூடாது. இப்ப வந்து ராஜா சார் பர்த்டே, நம்ம அதுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணோம். எஸ்பிபி சாருக்கு ஸ்பெஷல் சாங்ஸ் தான் போட்டோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பொது வெளியில வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து எஃபில பேஸ்புக்ல சொல்றீங்க. சொல்லும் போது கவனமா இருக்கணும், நமக்கு என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கோ அதை வச்சுதான் நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். இப்ப நீங்க எல்லாருக்கும் பண்ணுங்க, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. விடுதலை போராட்ட வீரர்கள் அந்த மாதிரி சிறப்பான சாதனைகள் செய்தவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றுல கவர் பண்றோம், நம்ம அதர் சேனல் அலைவரிசை ஒண்ணுலயும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எது எது நமக்கு சொல்றாங்களோ அதை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். இன்றுல வருதே, நீங்க கேக்குறது இல்லையா, அவங்களுக்கு பண்ணுங்க இவங்களுக்கு பண்ணுங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் ஓகேவா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பொது வெளியில சொல்றது சரியில்லாத, சுட்டி காட்டுறத கூட கரெக்டான வழியில சுட்டி காட்டணும். நான் வந்து போன வாரம் ஒன்னு சொல்ல ஒன்னு விட்டுட்டேன், அந்த சிரிச்சா சிலு சிலுங்குது எனக்கு அந்த பாட்டு இருந்தது இல்ல, அதுல அந்த ஓப்பனிங்லே பாருங்களேன் அவர் எப்படி யூஸ் பண்ணிப்பாரு ஷாம் சார். ஒரு நம்ம கையில வச்சுட்டு இப்படி திருப்புவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் ஆர்கெஸ்ட்ரால எல்லாம், ஒரு பிடி இருக்கும், ஒரு ரவுண்டா ஒரு பால் மாதிரி இருக்கும், அது மேல மணிகள் அழகா வச்சிருப்பாங்க, கீழே ஒரு கைப்பிடி இருக்கும், அதை வச்சுன்னு கையில வச்சு இப்படி சிக் சிக் சிக் சிக் சிக்குன்னு திருப்புவாங்க. அந்த சவுண்ட் எப்படி இருக்கும், சிரிச்சா அவர் சில்லு சில்லுங்குது, அவர் பாருங்க அதை வந்து சிரிச்சான்னு சில்லற கொட்டுற மாதிரி ஒரு சவுண்டு, இல்ல மணி கொட்டுற மாதிரி, அதை அழகா யூஸ் பண்ணிப்பார். ட்ரெயினுக்கு வரும் மஞ்சள் நீலாவுக்கு அதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் பாட்டு அந்தி நேரத்தெண்டல் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ட்ரெயின் சவுண்ட் எல்லாம் வருது இல்லையா, அந்த கருவியிலேருந்து வர சவுண்டு தான் அது.
அது என்ன கருவி? பர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது தாளவாத்தியம். அது வந்து என்னன்னா, சொரக்கா இருக்குல்ல, பாட்டில் கார்டு, அந்த பாட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை காய வச்சு தலை போர்ஷன்ல ஒரு இதை பிடி

கொடுத்து மேலெல்லாம் மணியெல்லாம் வச்சு பண்ணுவாங்களாம். பண்ணா அது ஒரு இனிமையான சவுண்ட், விதவிதமான சவுண்டு கொடுக்குமா. அதுதான் அதுக்கு என்ன தெரியுமா பேரு? ஷேக்கர் தான் அது. நான் என்ன சந்திரசேகர் மாதிரி அது ஒரு ஷேக்கரான்னு அதுக்கு பேர் பாருங்க, ஷேக் ஷேக்கர் ஷேக்கர் அப்படின்னு சவுண்டே வரும் பாருங்களேன். அதுக்காக அந்த பேரை வச்சிருக்காங்க. ஷேக் பண்றதுன்னா என்ன, அப்படி அசைக்கிறது இல்லையா? அது லாட்டின் பாப்ல தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. கபாசான்னு சொல்றாங்க. கபாசான்னு சொல்லும் போது அது எப்படி இருக்குன்னா அது வேற மாதிரி ஆயிடுது. உருண்டையா இருக்கிறது வந்து சிலிண்ட்ரிக்கலா ஆயிடுது. அதுக்கு மேல ஸ்டீல் பால்ஸ் வைக்கிறாங்க. ஆனா அதுலயும் இப்படிதான் கொட்டுற மாதிரி, இந்த ட்ரெயின் அது போற சவுண்டு, அப்புறம் அருவி கொட்டுற மாதிரி சவுண்டு, விதவிதமான சவுண்டு வரும். வாசிக்கிறதுக்கு பல வழிகளாம், மல்டிபிள் வேஸ்ன்னு சொல்றாங்க. உள்ளங்கையில தட்டி தட்டி தட்டி ஒரு சவுண்டு கொடுக்கலாமா, அப்புறம் அப்படி கையால் அசைச்சு கிளுகிளுப்ப மாதிரி அப்படின்னு அசைச்சு அதுக்கு ஒரு கொடுக்கலாமா, மொத்தத்துல விதவிதமான சவுண்ட் எழுப்பலாமா. வெஸ்ட் ஆப்பிரிக்கால ரைவ்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த ராட்லிங் சொல்லுவாங்க. அதான் நான் சொன்னேனே கிளுகிளுப்ப சவுண்ட். உப்பு காகிதம் இருக்குல்ல, உப்பு காகிதத்தை தேய்ச்சு முன்னாடிலாம் இதுக்கு ரித்மிக் பேட்டர்னை கொண்டு வருவாங்களாம். எப்படி இருக்கும் ஐயோ, சொல்லும் போதே எனக்கு பல்லெல்லாம் குசுது. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது, கொஞ்சம் மாடர்ன் வெர்ஷன் தான். ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்து ஆர்கெஸ்ட்ராலாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்ல, இது வாசிக்கிறதுக்கு இவர் வந்து உட்கார்ந்துருக்காரா, இவர் என்ன பண்றாரு சும்மா உட்கார்ந்துருக்காருலாம் நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. சோ எதுக்கு இப்ப சொல்ல வந்தேன்னா, அந்த சிரிச்சா சிலு சிலுங்குது பாருங்க, இதை கொஞ்சம் கேட்டுடுங்க. அது போனவரை விட்டுட்டேன், ஐயோ எனக்கு ஐயோ விட்டுட்டோமே, சொல்ல விட்டுட்டோமே, இன்னைக்கு அதை சேர்த்தாச்சு.

ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. சரி, குவிஸை இன்னொரு முறை கேட்டுருவோமா? வரப்போற இந்த பாட்டை கேளுங்க. இது ஒரு மலையாள பாட்டு. உங்களுக்காக இதை வந்து ஓப்பனிங்ல இருந்தே போடுறேன், அதாவது பல்லவியில இருந்தே போடுறேன். ஏன்னா உள்ள இருந்து எடுத்து போட்டா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். இதை வச்சு நீங்க க்ளூ ஏதாவது கிடைக்குதா பாருங்க, ஈஸி தான்.

0: இது ஒரு மலையாள பாட்டு.
1: இதே தமிழ்லயும் இருக்கு, அதே கம்போசர் தான் பண்ணிருக்காரு.
0: ஆமா, நம்ம கேட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி. வேற என்ன க்ளூ கொடுக்கறது?
1: இப்படி வேணா க்ளூ தரலாம். தமிழ்ல இந்த பாட்டுல நிறைய குட்டீஸ் இருப்பாங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.
0: பாட்டே அதை பத்தி அதுதான். ஆக்சுவலா என்னன்னா, இந்த பாட்டு டைரக்டா அப்படியே தமிழ்ல இருக்கு. இதுக்கு க்ளூவே வேண்டாம் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சா மட்டும் போதும்.
1: அப்ப தெரியணும்னா என்ன, நீங்க வந்து கேட்கணும், நல்லா 8 மணி கேட்கணும், 7 மணி கேட்கணும், 6:40 கேட்கணும். சோ எல்லா பாட்டுமே அதுல வர பாட்டு தான்.
0: நான் வரலன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரி கேள்வியே நான் கேட்கறது இல்லை. வர பாட்டுல இருந்தா நான் கேட்கறேன், ஏன்னா கஷ்டம் இல்லையா? இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது. பெரிய க்ளூ ஒன்று கொடுத்துட்டேன் பாருங்க.
1: சரி, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க.
0: உங்களுக்கு மொபைல் நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103.
1: ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு, 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற படிச்சாச்சு.
0: அப்புறம் என்ன, அப்புறம் அடுத்த வாரம் இதே மாதிரி 2 சூப்பரான என்றோ கேட்டது பாடல்களோட, ஈஸியான குவிஸோட, அப்புறம் ஒரு சூப்பரான அரட்டையோட.
1: அடடே, உங்க அரட்டையை பத்தி சொல்லவே இல்லையே. அரட்டைக்கு உங்களோட பாராட்டெல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது. தேங்க்யூ சோ மச்.
0: நாங்களும் மண்டை உடைச்சிட்டு உங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போமா?
0: Until then, it's bye from Soumya. Keep smiling.
2: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்தை குறித்து நம்ம பேச போறோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்து ஏறக்குறைய ஒரு 20 வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனாலும் கூட எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த திரைப்படமாக இன்னுமுமே வந்து அந்த திரைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கு. இது வெளிவந்தது 2008 நவம்பர் மாதம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் போல்ட் அப்படிங்கிறது. சரி, இந்த திரைப்படத்தை பற்றி இப்போ சொல்லலாம். என்னன்னா, போல்ட் அப்படின்னு பெயருடைய ஒரு வெள்ளை நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டியை வந்து பென்னி அப்படின்னு பெயருடைய ஒரு 7 வயது சிறுமி வளர்க்குறாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போல்ட்டுங்கிற அந்த நாய்க்குட்டி இருக்கிறியா, அந்த நாய்க்குட்டியினுடைய பெயரிலேயே ஒரு திரைப்படம் வந்து வெளியே வருது. இந்த பொண்ணும் வந்து

நடிக்க தான் செய்கிறாங்க, நடிப்பு தான் அவங்களுடைய வேலை. ஸோ அந்த பொண்ணு நடிக்கும் போது அந்த நாயையும் சேர்த்து அந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கிறாங்க. அப்போது அந்த நாய்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க, அதாவது அங்கே திரைப்படத்தை இயக்குபவர்கள், அந்த நாய்க்கு வந்து உனக்கு ஒரு அபார சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த நாயை வந்து நம்ப வைக்கிறாங்க. காரணம், அந்த நாயோட நடிப்பு ரொம்ப தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாய்க்கு நிறைய பவர்ஸ் இருக்கிற மாதிரியும், அந்த சக்தியை வச்சு அந்த நாய் வந்து நிறைய பேரை காப்பாற்றுவது மாதிரியும் காட்சிகள்லாம் படமாக்கப்படும். இந்த நாயும் உண்மையாகவே நம்புது நமக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்கு, நம்ம வந்து யாரை வேணா காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த நாய்க்குள்ள வந்திருக்கு. இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப ஜாலியா அதோட லைஃப்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பொண்ணு, அந்த பென்னிங்கிற அந்த பொண்ணு, இந்த நாய் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் திருப்புமுனை வந்தது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு சச்சின் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு போல்ட் அந்த திரைப்படத்தை குறித்து தான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்படி இந்த நாய் இருக்கு இல்லையா, தனக்கு வந்து ஒரு அபார சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கு. கூடவே வந்து நான் ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரியும் அதை தன்னை தானே கற்பனை பண்ணிக்குது. இப்படி இருக்கிற ஒரு நாய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்துல ஒரு விபத்து வந்து ஏற்படுது, தீ விபத்து. தீ விபத்து ஏற்படும் போது அவங்க வந்து தப்பிக்கிற காட்சிகள்ல இந்த பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னா, அந்த நாயை வந்து யாரோ கடத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனா ரியலாவே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தீ விபத்து ஏற்படும் போது இந்த நாய் வந்து ஒரு பெட்டிக்குள்ள விழுந்துருது. ஸோ அந்த பெட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தற்செயலாக அதை எடுத்துட்டு போய் நியூயார்க் நகருக்கு அதை வந்து அனுப்பிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு அது தெரியல. இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பென்னின்னு அழைக்கப்படுற அந்த பொண்ணு வந்து படப்பிடிப்பு தளத்தில் இருக்கா. ஆனால் அவளால் வந்து இந்த நாயை வந்து எங்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அவளும் வந்து வெளியே வந்துடுறான். ஸோ எல்லாமே முடிஞ்சிருது. அந்த காட்சி, அந்த விபத்து எல்லாம் தவிர்க்கப்பட்டு எல்லாம் சரியாயிடுது. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ போல்ட் எங்கே போச்சு அப்படிங்கிறதுல அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னா, யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ நாயை அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. ஆனால் தவறுதலா அந்த பெட்டி வந்து நியூயார்க் நகருக்கு போயிருச்சு அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இது அங்கே போய் இறங்கணுன்னே என்ன பண்ணுது அப்படின்னா, அப்போ தான் அதுக்கு தெரிய வருது நமக்கு உண்மையாகவே எந்த பவரும்லாம் கிடையாது, நம்ம வந்து நார்மலாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து புரிய வருது. எப்படின்னா, அதோட பவர் வந்து அது யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுது. அப்போ தான் தெரியுது அதுக்கு பவர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம தான் வந்து அப்படி நினச்சிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது அதுக்கு புரிய வருது. ஆனால் ஒரு விஷயத்தில் அது தெளிவாக இருக்குது, நான் ஒரு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அதை நம்பிட்டுருக்கு. அங்கே அப்படி இருக்குது. இங்கே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, ஐயோ இந்த நாய்க்குட்டியை காணோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சோர்வாக மாறிடுறா. அவளால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கவனம் செலுத்த முடியல. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக அந்த நாய்க்குட்டி கூடையே ஒரு சகோதரர் மாதிரி பழகிட்டு அந்த நாய்க்குட்டியை விட்டு பிரியறது அப்படிங்கிறது அந்த பொண்ணால் ஏற்றுக்க முடியல. அந்த பொண்ணும் ரொம்ப வந்து மனசில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சொல்ல முடியாத ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த பொண்ணுக்கு ஒரு துக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த நாய்க்குட்டி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக தேடுறாங்க. அதுக்காக வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் ஒட்டுறது, அந்த நாய்க்குட்டியை காணும் அப்படின்னு சொல்லி தேடுறது, இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாய்க்குட்டிக்கு திரும்பவும் அந்த பொண்ணுகிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது ஆசை. அதனால் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அப்போ அங்கே ஒரு புறா கூட்டம் இருக்குது. அந்த புறா கூட்டம் என்ன பண்ணுது, இந்த நாயை வந்து ஒரு பூனைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பூனை தான் வந்து உனக்கு வழிகாட்ட போகுது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. நான் அவன் இல்லை படத்துல இருந்தேன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு போல்ட் திரைப்படத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்படி இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அந்த நாய் வந்து தொலைந்து போனது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா இல்லையா. அதுல இருந்து இந்த பொண்ணுக்கும் வந்து எதுலையுமே பங்கேற்கறதுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. அவ என்ன பண்றா அப்படின்னா ரொம்ப சோர்வா வீட்டுல இருக்கா. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த படப்பிடிப்பு குழு கண்டிப்பா அந்த படப்பிடிப்பை முடித்தாகணும் இல்லையா. அதனால வேற ஒரு வெள்ள நாயை, அதே மாதிரி போல்ட் மாதிரியே இருக்கிற இன்னொரு நாயை வந்து கொண்டு வராங்க. ஆனாலும் கூட இந்த பொண்ணுக்கு அந்த ஏத்துக்க முடியல. ஆனாலும் என்ன பண்ணி ஆகணும், நம்ம வந்து கண்டிப்பா நடிச்சாகணுமே அப்படிங்கறக்காக இந்த பொண்ணும் ஓகே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த நாயை வச்சு படப்பிடிப்பு அங்க நடக்க ஆரம்பிக்குது. இதற்கிடையில இந்த போல்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் போய் பெனி கூட சேரணும் அப்படிங்கறக்காக அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு அந்த நாய். அப்பதான் வந்து அந்த பூனையை வந்து சந்திக்குது. அது ஒரு காட்டு பூனை, அதோட பேர் வந்து மிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இந்த பூனை கிட்ட அந்த புறாக்கள் வந்து கூட்டிட்டு வருது. இப்ப இந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னா, உனக்கு வந்து எந்த பவரும் இல்லை அப்படிங்கிறத இந்த பூனையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்குது. ஆல்ரெடி இதுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கிட்ட வந்து எந்த பவரும் இல்லை போல இருக்கு அப்படிங்கறது, அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனாலும் கூட இந்த பூனை வந்து எடுத்து சொல்லுது. பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு ட்ரக்ல ஏறி அப்படியே டிராவல் பண்ணி ஒரு பார்க்குக்கு போறாங்க. அங்க பார்க்ல போய் அங்க ஒரு எலியை சந்திக்கிறாங்க. அந்த எலி பேர் ரைனோ அப்படிங்கறது. இந்த எலி வந்து இந்த போல்ட்டோட தீவிர ரசிகன். ஏன்னா அந்த போல்ட் செய்யற சாகசங்களை எல்லாம் பார்த்து, அப்பா எப்படி இப்படி எல்லாம் சாகசம் பண்ணுது இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பார்த்த ஒரு விலங்கு அது. அதனால அதுக்கு வந்து போல்ட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லுது. சோ இப்படி இவங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படி வந்து தேடுறாங்களா கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்துல. தொடர்ந்து பேசலாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத. நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு கல்லூரி படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93.5 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு போல்ட் திரைப்படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குது, ஓகே நமக்கு பவர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே வந்து இந்த நாயும் வந்து இவன் வந்து தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது இந்த பூனைக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ரைனோங்கிற அந்த எலி பேசுகிறத கேட்டு, ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து சினிமாவில் நடிக்கிற ஒரு அனிமல் அப்படிங்கிறது இதுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு எப்படி வந்து சாதாரண நாய்கள் போல் நடந்துக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இது கற்றுக் கொடுக்குது. ஸோ இவங்களோட பயணத்தின் போது இந்த மிட்டன்ஸும் இந்த போல்ட்டும் ரொம்ப நல்லா நெருங்கிய நண்பர்களாக மாறிடுறாங்க. இப்போ இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய மனம் இல்லாமல் இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த போல்ட்டுக்கு தன்னுடைய தோழியான பென்னியை சந்திக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய ஆசை. ஏன்னா அவங்க கிட்ட தான் 5 வருடங்களாக இருக்குது, அதனால் அவங்கள போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க கூடவே இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். மிட்டன்ஸுக்கு ஆனால் வந்து இந்த போல்ட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா மிட்டன்ஸ் வந்து தெருவில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பூனை. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இல்லை எப்போவுமே எஜமானர்கள் வந்து சரியானவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க துன்புறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. ஆனா போல்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு பிடிக்கல. அதனால அது என்ன சொல்லுது, இல்ல உன்னுடைய நட்பை வேண்டாம், நான் தனியாவே டிராவல் பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது. போகும்போது என்ன ஆகுது, இரண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு மன நிரடு அப்படி ஏற்படுது. ஆனாலும் கூட இந்த ரைனோங்கிற அந்த எலி இருக்கு இல்லையா, இது ரெண்டு பேருக்கும் பேசி புரிய வச்சு திரும்பவும் மிட்டன்ஸும் சேர்ந்து இந்த மூணு பேரும் சேர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டூடியோவில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே வந்து இன்னொரு நாயை கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த நாயை வந்து அவ வச்சிட்டு இருக்கிறது தன்னை தன்னோட பிளேஸ்ல அந்த ஒரு நாய் வந்துருச்சு அப்படிங்கிறத இந்த போல்ட்டால வந்து ஏத்துக்கவே முடியல. மனசு வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு வந்து காயப்பட்டுருச்சு. இப்போ நம்மளுடைய இடத்துக்கு இன்னொரு நாய் வந்துருச்சே, அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து முக்கியத்துவம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரம் 1:29 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நேயர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.3 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம போல்ட் இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். கடைசியாக என்னாகுது அப்படின்னா, இது வந்து மனமுடைந்த இல்லை இன்னொரு நாய் நமக்கு பதிலாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லி மனமுடைந்து திரும்பும் போதும் அந்த மிட்டன்ஸ் அப்படிங்கிற பூனை இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இல்லை அவளுக்கு உன் மேலே வந்து நிறைய அன்பு இருக்குது, இது வந்து படப்பிடிப்புக்காக வந்த ஒரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புரிய வைக்குது. புரிய வச்சுட்டு திரும்பவும் அதை போகும்போது தான் தெரியுது ஒரு பெரிய ஒரு விபத்து ஒன்று ஏற்படுது படப்பிடிப்பு தளத்தில். இப்போ என்னாகுது அப்படின்னா, இந்த பொண்ணு அந்த ஒரு விபத்தில் சிக்கிக்கிறாள். அப்போது இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கு வந்து எந்த ஒரு திறமையுமே இல்லை, எந்த ஒரு சக்தியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு மனமுடைந்து போன இந்த நாய் திரும்பவும் போய் அந்த பொண்ணை வந்து தன்னுடைய இதால் காப்பாத்துது. அதாவது ஒரு நம்பிக்கை, நம்மால் வந்து நம்மளுடைய எஜமானரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால் அது வந்து காப்பாத்துது. பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நாயும் கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஒரு அனிமேஷன் படம் தான், ஆனாலும் கூட எல்லாருடைய மனதையும் வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு படம். காரணம் அந்த அவ்வளோ அந்த முகபாவனைகளை வந்து அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். நேரம் 1:40 6 நொடி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம போல்ட் திரைப்படத்தை குறித்து பேசணும் இல்லையா. நிறைவா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான படப்பிடிப்பு தளத்துல இவங்க வந்து ஒரு நாய மாத்துறது, அவங்க வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம விளம்பரத்துக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்துல இருந்து விலகி வேறொரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து இப்போ வேற்று கிரக வாசிகள் கடத்துவது மாதிரி ஒரு புதிய ஒரு தொலைக்காட்சி தொடர் வந்து ஆரம்பிக்குது. அதுல இவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. கூடவே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மிட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த பூனையும் அந்த ரைனோ அப்படிங்கிற அந்த எலியையும் தத்தெடுத்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிராமத்தில் போகுவது போல அந்த கதை வந்து முடிவு பெறுது. ஸோ இப்படி ரொம்ப அழகாக அந்த கதை வந்து முடிச்சிருப்பாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும்.

0: என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் 3ஆம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16-17 தேதிகளில் G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சிமாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினரும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள், நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்யறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகளில் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதுல இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமா தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சிப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற 1வது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வார்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: சின்னம்னூர் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்துக்கு கடுமையா பாதிக்கப்பட்டுங்க. இயற்கை வளங்களையும் இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னம்னூர் பகுதியில, கம்பம் பகுதியில வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால

0: தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 500,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த ஒரு மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில், 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ்

செப்பனிலையும் பதிவாகணும். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும். சேலம்ல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும். ஈரோடில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும். பாலக்காடில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும். பரவலாக மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கும்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. கூடவே ஊட்டியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்பநிலை.

0: நம்ம மத்திய அரசோட மகத்தான திட்டங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி எந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மத்திய நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் என்பது நம் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட சந்தையில் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் திட்டம். ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் அரசு மேற்கொள்ளும் பல்வேறு நிதி உதவிகள் அல்லது திட்டங்களை குறிக்கும் இத்திட்டம். அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க அரசு எடுக்கும் உதவிகளில் இத்திட்டம் ஒரு உதாரணமாகும். இது போன்ற நிதி திட்டங்கள் பல்வேறு துறைகளில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டவும் மக்களுக்கு மலிவு விலையில் சேவைகளை வழங்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அரசின் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டங்கள் சந்தையில் பொருட்களின் விலையில் ஏற்படும் திடீர் ஏற்ற இறக்கங்களை தடுத்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய உதவுகிறது. இத்திட்டம் அரிசி மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்து நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது இத்திட்டம். இந்த நிதி திட்டங்கள் விவசாயம் வீட்டு வசதி போன்ற பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கும் மக்களுக்கு மலிவு விலையில் சேவைகளை வழங்குவதற்கும் உதவுகின்றது. சந்தை விலைகளை கண்காணித்து தேவையான நிதி உதவிகளை வழங்குவதன் மூலம் விலையை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொறுப்பை அரசே ஏற்கின்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை தடுக்க நமது அரசு விலையை கட்டுப்படுத்தி மக்களுக்கு உதவிகரமாக இருக்க செய்கிறது. சிறு தொழில் முனைவோருக்கு கடனுதவி வழங்குவதன் மூலம் அவர்களின் உற்பத்தி செலவை குறைத்து உற்பத்தி பொருட்களை மலிவு விலையில் விற்க உதவுகிறது இத்திட்டம். இத்திட்டம் மறைமுகமாக விலை நிலைப்படுத்தலுக்கு உதவுகிறது. இத்திட்டத்தில் வேளாண் தோட்டக்கலை பொருட்களின் விலைகள் அதிகமாக அல்லது குறைவாக இருக்கும் பொழுது சந்தையில் தலையிட்டு விலைகளை நிலைப்படுத்த மத்திய அரசு செயல்படும் திட்டம்தான் இத்திட்டம். விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்து நுகர்வோருக்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்க செய்கிறது. குறிப்பிட்ட பொருட்களின் விலை வீழ்ச்சியின் போது அரசு நேரடியாக கொள்முதல் செய்து விலை வீழ்ச்சிக்கு எதிராக பாதுகாக்கிறது. விவசாயிகளிடமிருந்தோ அல்லது விவசாய சங்கங்களிடமிருந்தோ நேரடியாக கொள்முதல் செய்து அவற்றை அரசு சேமித்து வைக்கிறது. இந்த திட்டத்திற்கான நிதியை உறுதி செய்ய மத்திய அரசு விலை நிலைப்படுத்துதல் நிதியை நிறுவியுள்ளது. பருப்புக்கள் வெங்காயம் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்ற அழிந்து வரும் வேளாண் தோட்டக்கலை பொருட்களின் விலைகளை நிலைப்படுத்துவதற்கு இத்திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. அரசு விலை ஆதரவு திட்டம், விலை குறைபாடு கட்டண திட்டம் மற்றும் தனியார் கொள்முதல் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய பிரதமரின் அன்னதாதா ஆயுஷன் ரஷன் அபியான் போன்ற திட்டங்களின் மூலம் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கிறது. மத்திய அரசு மாநில அரசுகள் கொள்முதல் திட்டங்களை அனுப்பும் போது அதற்கென நிதி உதவி மற்றும் ஆதரவுகளையும் வழங்குகிறது. சுருக்கமாக, இந்த திட்டம் நுகர்வோர் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை நிலைப்படுத்தி நுகர்வோருக்கு நியாயமான விலையில் உணவுப் பொருட்கள் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நமக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நாம மனசுல நிறுத்திக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குற முயற்சி தான் இந்த பகுதி. தினமும் இந்த பகுதியில நிறைய விஷயங்கள் நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். நாளைக்கும் இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: தொடர்ந்து திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தின் முதல் பாடலாக தர்மபத்தினி படத்திற்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இன்னைக்கு கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி

0: நிகழ்ச்சி. இந்த காலத்துல கிராமத்துல இருக்கவங்கல இருந்து நகரத்துல இருக்கவங்க வரைக்கும், ஏன் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் படவரி அதாவது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப் செயலிய பயன்படுத்தி வராங்க. இத பத்தி ஒரு விழிப்புணர்வு தான் நாங்க இன்னைக்கு சொல்ல போறோம். வணக்கம் அன்சியா.
1: வணக்கம் கீர்த்தனா.
0: உனக்கு படவரினா என்னன்னு தெரியுமா?
1: எந்த படவரி பத்தி சொல்ற? இன்ஸ்டாகிராம்னு சொல்லுவாங்களே அந்த படவரியா?
0: அந்த படவரி தான். உன்னால அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஓ சொல்றனே. இன்ஸ்டாகிராம் ஒரு பிரபலமான சமூக ஊடக தளமாகும். இது பயனர்கள் தங்கள் பின்தொடர்பவர்களுடன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது. இது அக்டோபர் 2010 தொடங்கப்பட்டது. இது காட்சிகளின் போட்டோஸ் வீடியோஸ் மூலம் தொடர்பு கொள்ள, பிராண்ட்களை விளம்பரப்படுத்த மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது.
0: ஓ அப்படியா? உன்னால இன்ஸ்டாகிராமோட நன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஓ சொல்றனே கேளு. விஷுவல் மார்க்கெட்டிங்.
0: விஷுவல் மார்க்கெட்டிங்கா? அப்படின்னா என்ன?
1: புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ்கள் மூலம் வணிகங்கள் தயாரிப்புகளை எளிதாக விளம்பரப்படுத்தலாம். பிரபலமாகும் வாய்ப்பு. தனிநபர்கள் தங்கள் திறமைகளை ரீல்ஸ்கள் மூலம் வெளிப்படுத்தி குறுகிய காலத்தில் பிரபலமடைய முடியும். தகவல் தொடர்பு. உலகெங்கிலும் உள்ள நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் இணைந்திருக்க உதவும். கற்றல் மற்றும் பொழுதுபோக்கு. கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான வீடியோக்களை கண்டறியலாம். சமூக ஊடக ஈடுபாடு.
0: சமூக ஊடக ஈடுபாடா? அப்படின்னா என்ன?
1: பயனர்களின் கருத்துக்கள் மற்றும் விருப்பங்கள் மூலம் ஒரு சமூகத்தையே உருவாக்க முடியும்.
0: ஓ, இந்த படவரி அதாவது இன்ஸ்டாகிராம்க்கு இவ்ளோ நன்மை இருக்கா? அப்ப இதுக்கு தீமையே இல்லையா?
1: ஐயோ, இதுக்கு நன்மைகளை விட தீமைகள் தான் ஜாஸ்தி, தெரியுமா?
0: அப்ப அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தெளிவா சொல்லு.
1: கண்டிப்பா சொல்றனே. அடிமையாக்கும் தன்மை தான் இதுல இருக்கிற பெரிய தீமையே. அதிகப்படியான பயன்பாடு நேரத்தை வீணடிக்குது, நம்ம உற்பத்தி திறனை குறைக்குது. மன ஆரோக்கியம்.
0: மன ஆரோக்கியமா? மன ஆரோக்கியத்துக்கும் இந்த படவரிக்கும் என்னப்பா சம்பந்தம்?
1: மற்றவர்களின் சரியான வாழ்க்கையை பார்த்து பொறாமை மற்றும் மன அழுத்தம் ஏற்படும். சைபர் புல்லிங்.
0: சைபர் புல்லிங்கா? நான் இப்பதான் கேள்விப்படுறேன்.
1: எதிர்மறையான கருத்துக்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதலுக்கு வழிவகுக்கும். நாம் புகைப்படங்களை அதில் இடுவதால் தெரியாத நபர்கள் அதை சேகரித்து நாம் புகைப்படத்தை தவறான முறையில் பயன்படுத்துவர். தனியுரிமை கவலைகள். தனிப்பட்ட தரவுகள் மற்றும் புகைப்படங்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம். போலித்தன்மை.
0: போலித்தன்மையா? அப்படின்னா என்ன?
1: பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே பயன்படுத்துவதால் உண்மையான வாழ்க்கையை பிரதிபலிப்பதில்லை. நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்கள் இரண்டும் இதில் அடங்கும். இது படைப்பாற்றல், சமூகம் மற்றும் ஆதரவை வளர்க்கும். அதே வேளையில் சமூக ஒப்பீடு, குறைந்த சுயமரியாதை மற்றும் போதைக்கு பங்களிக்கும்.
0: எனவே படவரி அதாவது இன்ஸ்டாகிராம் என்பது ஒரு ஆப், செயலி மட்டும்தான். நம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி தேவையில்லாத செயல்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
2: அருமையான கதை ஒன்றை கூற வருகிறார் எனது தோழி ஆலம் ருஷ்மியா.
3: ரப்பரை பார்த்து பென்சில் சொல்கிறது, ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய். ஆனால் என்னை சுத்தம் செய்யும் போது நீ கரைந்து கொண்டே போகிறாயே, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றது. ரப்பர் அதற்கு, அதுதான் என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதற்குதான். என்னை கண்டு நீ வருந்த வேண்டாம், இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி. என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றார் அதுவே என் வெற்றி. நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது. அந்த ரப்பர் வேறு யாரும் இல்லை, நம் பெற்றோர் தான். அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். நம் மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் நம் பெற்றோர்கள்.
2: சிறுகதை ஒன்றை கூற வருகிறார் பிரியதர்ஷினி.
4: ஒரு அழகான சிறுமி தன் கைகளில் இரண்டு ஆப்பிள் வைத்திருந்தாள். அங்கு வந்த அவளின் தாய், நீ இரண்டு ஆப்பிள் வைத்திருக்கிறாய், ஒன்று எனக்கு கொடு என்றாள். தன் தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி பின் உடனே ஒரு ஆப்பிளை கடித்து விட்டாள். அதன் பின் இரண்டாவது ஆப்பிளையும் கடித்து விட்டாள். தாயின் முகத்தில் இருந்த சிரிப்பு உறைந்து போனது. தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள். உடனே அந்த சிறுமி தாயிடம், அம்மா, இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்கு, நீ இதை எடுத்துக்க என்று சொன்னாள். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் அனுபவம் எவ்வளவாகவும் இருக்கலாம், அறிவு விஸ்தாரமானதாகவும் இருக்கலாம், ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிக்கவும்.
2: முயற்சி வெற்றியை தரும் என்பதை உணர்த்தும் கதை ஒன்றை கூற வருகிறார் சாருமதி.
5: ஒரு நாட்டின் அரசன் போரில் தோல்வியடைந்தான். அவன்

0: தன்னிடம் இருந்த மிகச்சிறிய படையும் தன்னம்பிக்கை மற்றும் முயற்சி இல்லாமையும் காரணமாக அமைந்தன. எதிரி நாட்டு மன்னன் போரில் வென்றதால் இந்த மன்னனை கொலை செய்யவும் கட்டளையிட்டான். இதனை அறிந்த மன்னன் காட்டுக்குள் வந்து குகையொன்றில் ஒளிந்து கொண்டான். பல நாட்கள் குகையிலேயே ஓடியது. ஒரு நாள் வழக்கம் போல குகையில் அமர்ந்து ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தான். அப்போது அந்த குகையின் மூலையில் சிலந்தியொன்று வலை பின்னிக் கொண்டு இருந்ததை கண்டான். ஒவ்வொரு முறையும் சிலந்தியின் வலை அறுந்து போகும் போதெல்லாம் சிலந்தி மீண்டும் முதலில் இருந்து வலையை பின்னுவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். ஒரு சிலந்தியே இவ்வளவு முயன்று வலை பின்னும் போது ஒரு நாட்டின் மன்னன் என்னால் எதுவும் செய்ய முடியாதா என்ன என்ற கேள்வியுடன் காட்டை விட்டு வெளியே வந்தான். அவனுக்கு ஆதரவான நபர்களை ரகசியமாக சந்தித்தான். எதிரி நாட்டு மன்னனுக்கு எதிராக ரகசிய திட்டம் தீட்டினான். போரில் வென்றான்.
1: தன்னம்பிக்கை கதை ஒன்றை கூற வருகிறார் நஹலா ஃபாத்திமா.
2: ஒரு காட்டில் நிறைய விலங்குகள் வசித்து வந்தன. அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன. அங்கே வசித்த மயில் மட்டும் எப்போதும் மற்ற பறவைகள் மற்றும் விலங்குகளை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே இருந்தது. உதாரணத்திற்கு யானையை பார்த்து பெரியதாய் இருக்கிறது என்றும் மானை பார்த்து வேகமாக ஓடுகிறது என்றும் பொறாமைப்படும். இப்படி இருக்க ஒரு மழை காலத்தில் அந்த மயில் அழகாக ஆட துவங்கியது. அப்போது பாட ஆரம்பித்த மயில் தன் மோசமான குரலை எண்ணி அழத் துவங்கியது. அப்போது அங்கு வந்த மைனா மயிலை சமாதானப்படுத்தி அருகில் சென்றது. மயில் தனது வருத்தத்தை மைனாவிடம் கூற மைனா மயிலிடம், நீ மிகவும் அழகாய் இருக்கிறாய், அதை நினைத்து நீ சந்தோஷப்பட்டிருக்கிறியா என்றது. மயில் சிறிது நேரம் மௌனமாய் இருந்துவிட்டு இல்லை என்று பதில் கூறியது. இதை கேட்டு சிரித்த மைனா, உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பும் வலிமையும் இருக்கும். அது என்ன என்பதை உணர்ந்து அதனை மேம்படுத்த வேண்டுமே அன்றி எது நம்மிடம் இல்லையோ அதை நினைத்து வருத்தப்படவோ பொறாமைப்படவோ கூடாது என அறிவுரை கூறியது. இறுதியில் தன் தவறை உணர்ந்த மயில் மைனாவிற்கு நன்றி தெரிவித்தது.
3: Now we are going to discuss about a very important topic, choosing the right career path.
4: Guys, I'm really confused about what career to choose after school.
5: Yes, this is something every high secondary students thinks about. It can feel confusing and stressful.
6: True, some students choose careers based on marks, some follow their parents' wishes, some follow their friends.
7: Same, here my parents want me to become a doctor, but I am not sure it's what I really want.
3: What's the purpose of choosing right career path?
6: The purpose of choosing the right career path is to ensure a successful, satisfying and stable future.
5: It helps to match your interests and skills with your work.
6: Achieve personal happiness and job satisfaction.
7: Ensure financial stability.
3: Grow professionally and personally.
6: Contribute meaningfully to society.
5: In short, choosing the right career path help you build a future that aligns with your goals, strengths and values.
6: So, how should we actually choose the right career?
7: First, we should understand our interest and strength. What subject do we enjoy? What are we good at?
3: That's important. For example, if someone loves biology and helping people, they might consider medicine or nursing. If someone enjoys coding, they can explore software engineering.
6: Like students aiming for institutes such as Indian Institute of Technology for Engineering or All India Institute of Medical Science for Medical Studies.
5: Exactly. But we should also research different career options instead of limiting ourselves to only a few popular ones.
6: Talking to teachers, career counselors and professionals can also help us make better decisions.
7: And we should remember, success comes from passion and hard work, not just from choosing a famous profession.
3: Well said. Choose a career that matches your talent, interest and values.
8: Plan wisely, work hard and build a bright future. All the best for your bright future.
1: ஏய், என்னப்பா உன் கையில நிறைய போட்டோலாம் வச்சிருக்க?
9: அதுவாப்பா, எங்க அம்மா வேலை செய்யற இடத்துல மகளிர் தினம் கொண்டாடினாங்க, அதோட போட்டோ தான் இது.
1: ஓ, அப்படியா? எங்க அம்மா வேலை செய்யற இடத்துலயும் மகளிர் தினம் எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மகளிர் தினத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லு.
9: இருப்பா சொல்றேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆண்களின் ஆதிக்க நிலையிலிருந்து பெண் உரிமைகளை வென்ற நாளே இந்நாளாகும். 18 வரை அமெரிக்காவில் தொழிற்சாலை, நிலக்கரி சுரங்க எல்லாவற்றிலும் ஆண்கள் மட்டுமே வேலை செய்தனர், பெண்களை அடக்கி வைத்தனர். ஆனால்

0: 1857 பெண்களுக்கு வேலை செய்ய அனுமதித்து கூலியை குறைவாக கொடுத்து அநீதி இழைத்தனர். அதனால் பெண்கள் கோபமடைந்து பொங்கி எழுந்து போராடிய நாள் 1857 மார்ச் 8. அந்த போராட்டம் கண்டு உலகம் நடுங்கியது. 1910 உலகின் பல நாட்டு பெண்கள் ஒன்று சேர்ந்து டென்மார்க்கில் பெண்கள் மாநாடு நடத்தி வெற்றி கண்டனர். இம்மாநாட்டில் கலந்து கொண்ட கம்யூனிஸ்ட் தலைவர் செர்கினே மார்ச் 8 மகளிர் தினம் என கொண்டாட வேண்டும் என்று கூறினார். ஆனால் 1921 மார்ச் 8 முதலே மகளிர் தினம் கொண்டாட தொடங்கினர். இன்று உலக நாடுகள் பலவும் அந்த நாளை கொண்டாடி அன்று விடுமுறையும் அளித்து உள்ளது. சுதந்திரம், சமத்துவம் என எல்லா உரிமையும் பெற்றாலே உலகம் மேன்மையடையும். பெண்களின் உரிமை போற்றும் உலக மகளிர் தினம் கொண்டாடுவோம். பெண்களை போற்றுவோம்.
1: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
2: இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. உயர்ந்தோங்கிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கில்லாதவை. அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பதும் நமது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது. சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் கருத்தரங்கம் ஒன்றை கேட்போமா? தலைமையுரையை கூற வருகிறார் எனது தோழி ஆலம் ரஷ்மியா.
0: வணக்கம். வான்சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமையை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. நீரின்றி அமையாத உலகம் என்று தண்ணீரை பற்றிய தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். மலையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மலை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெறுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார் மதுமிதா.
2: எல்லோருக்கும் இனிய வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் முதலிரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர். ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்டு கிணற்றுக்கு உரை கிணறு என்றும், மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு உருணி என்றும் பெயர் சூட்டி உள்ளனர். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுத்துவதோடு நமது வரலாற்று பெருமைக்கு சான்றாக நிலைத்து நிற்கிறது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் அரண்களாக நீர், நிலம், மலை, காட்டை குறிப்பிடுகிறார். இதில் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று சங்கப்பாடல் நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கிறது. இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அவற்றை இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.
3: ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவதே நீர் மேலாண்மைதான் என்பதை கருத்தாளத்துடன் மிக்க சிறப்பாக விளக்கினார் மதுமிதா. இப்போது அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். தமிழ் மக்களும் தண்ணீரும் என்னும் தலைப்பில் கூற ஃபாத்திமா வருகிறார்.
4: அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த விழிப்புணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்க

0: ங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவன். குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம். குளிக்க குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதே திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழ் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் இப்போதும் நடைமுறையில் உள்ளன. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாய் கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது. சனி நீராடு என்பது ஒளவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்க செல்வோர் நீராகரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
2: அடுத்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்னும் தலைப்பில் கருத்துரையாற்ற வருகிறார் அருள் கீர்த்தனா.
3: எல்லாருக்கும் இனிய வணக்கம். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகின்றது. சிறு நகர்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க.
4: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
5: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
4: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
5: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
4: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
5: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
4: ஆனா அக்கா,
5: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
4: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
6: RBI சொல்கிறது,
7: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
8: உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த முயல வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பயன்படுத்த வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளில் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே. அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று தண்ணீரின் இன்றியமையாமையை திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். அடுத்த உலக போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காக தான் உருவாகும் என்னும் நிலைமையை மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் தமிழரசி லக்ஷ்மணன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி PTO, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை PWD, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தருமபுரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஆணைக்கிடாங்கு, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில் ARG, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குழித்துறை, அடையாமடை, புத்தானணை, நாகர்கோவில், பூதபாண்டி, கொளச்சல், திருப்பரப்பு, பேச்சிப்பாறை, வாழப்பாடி ARG, உளுந்தூர்பேட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ARG ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி

0: தூத்துக்குமரி மாவட்டம் சிவலோகம் கன்னிமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் தியாகதுர்கம் சேலம் மாவட்டம் கருமாந்துறை ஏஆர்ஜி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ கடலூர் மாவட்டம் நெய்வேலி திருப்பத்தூர் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஏஆர்ஜி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம் அடையாறு பெருங்குடி பாரிஸ் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கொடுமுடியாறு அணை அரக்கோணம் ஈரோடு பிடிஓ திருத்துறைப்பூண்டி பன்ருட்டி சத்தியமங்கலம் லால்பேட்டை பாபநாசம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 21.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் சென்னை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் நாமக்கல் தூத்துக்குடி வேலூர் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடர்க்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காவேரி டெல்டா பகுதிகள் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 21.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து

வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பாடுபட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சனிக்கிழமை செம்ம செம்ம ஜாலியான ஒரு நாள், ஏன்னா நாளைக்கு முழுசாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாங்க, டீ டைம் நிகழ்ச்சி இன்றைக்கி 4 மணி வரைக்கும் உங்களுக்காக வரப்போகுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் விரும்பி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 04222 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 2316312, இல்லைனா 2312103. இன்னொரு எண் கூட இருக்குது, 2317046 அப்படின்ற இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு கூப்பிடுங்க. அடிக்கடி கால் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நாம் புதிய நேயர்களுக்காக வழிவிடலாம். அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரத்தில் நான் பேசவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணலாம், ஓகேங்களா? அதேமாதிரி பாடல்கள் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள், அடிக்கடி ஒளிபரப்பப்படாத பாடல்கள் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் எங்களோட அன்பான வேண்டுகோள் அப்படின்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நேருது உங்கள் ஆஜி உதயா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்ம கேட்கக்கூடிய இந்த பாட்டு பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் இருந்துங்க. தொடர்ந்து கேளுங்க ஆகாஷவாணி 103 FM.

என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை, முதலில்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க.
2: பத்திரகாளியா? பராசக்திங்களா?
3: பராசக்தி.
2: சரிங்க.

0: டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம் 103 FM கோயம்பிடூர்ல. வணக்கங்க
1: சார். இனிய மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நம்பியூர் வட்டம் மீன்காம்பாளையத்துலேருந்து முருகேசன் சார்.
0: சொல்லுங்க முருகேஷ், என்ன பாடு கேட்கலாங்க?
1: இந்த மாட்டுக்கான வேலையிலிருந்து சவுந்தரராஜன் பாடிய சத்தியம் நீங்க கொடுங்கய்யா.
0: சரிங்க.

0: குழந்தை வடிவே தெய்வ மகளே. டிடம் கேட்டுருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில். நேரிலே உங்களை பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கலாம். 4 மணி வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கால் பண்ணுங்கள், 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316312 இல்லைனா 2312103, இன்னொரு எண் 2317046 அப்படின்னு நம்ம இருக்கு. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யாருக்கு பேசுறீங்க?
1: அண்ணாதுரை சார்.
0: சொல்லுங்க அண்ணாதுரை, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: சார் படம் சார், புதிய தடவை சார் பாட்டு சார். பார்த்த ஞாபகம் இல்லையோ இந்த பருவ நாடகம் சொல்லி.
0: சரிங்க, கேக்கலாங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சில பாடல்கள் கேட்ட ஞாபகம் இல்லையோ அப்படின்ற மாதிரி மறந்துருக்கும். அந்த மாதிரியான பாடல்களையும் நீங்க கண்டுபிடிச்சு 1969 இருக்கிற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், நிகழ்ச்சியை இன்னும் தொடர்ந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம நேயர்கள் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த லிஸ்னர் காத்திருக்காரு. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பாரதி
0: சொல்லுங்க. பாரதி, என்ன பாட்டு கேக்கலாங்க?
1: இங்க இருக்கும்
0: வரையிலிருந்து எங்கே நீங்க நானும்
1: அங்கே.
0: ஓகேங்க, கேக்கலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 3:27 கேட்டுட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சி டீ டைம் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துட்டு இருக்கு. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த திரைப்படங்கள் இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நிகழ்ச்சி அடுத்து கொள்ள இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் உதயா.
0: வணக்கங்க.
1: பாபு மாதவன் பேசுறேன்,
0: அவினாசியில இருந்து. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு 1001 படத்திலிருந்து ஏன் என்ற கேள்விங்கிற பாடலுங்க.
0: ஏன் என்ற கேள்வி, சரிங்க, நம்ம கேட்கலாங்க.
1: நன்றி.
0: ஓகே.

0: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் இல்லை. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கும்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர்ல
0: டீ டைம் கேட்டு இருக்கிற நேரம் 3:32. அடுத்து கோளர்

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா. சேலம் மகாலிங்கம்.
0: சொல்லுங்க மகாலிங்கம், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ஐயா எனக்கு வந்து கல்யாண பரிசு அந்த படத்துல சுசீலாமா பாடின உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட.
0: சரிங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 3:39 ஆயிட்டிருக்குங்க. டி டைம் கேட்டு இருக்கோம். வணக்கங்க.
1: ஹலோ, வணக்கம் சார். மேட்டுப்பாளையம் காட்டூர் சக்தி வடிவேல் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சக்தி வடிவேல், என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? நம்ம பாகப்பிரிவினையில இருந்து சுசீலாமா பாட்டு, தண்டத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினர் குறைவதும்.
0: ஓகேங்க, கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி 103.3 FM 3:43 டீ டைம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை நீங்கள் கேட்கணும்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9 0422 அப்படின்ற முன்னிப்பு என்னோட 2316312 இல்லைனா 2312103. இன்னொரு எண் கூட இருக்குது 2317046 அப்படின்ற நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ அடுத்த காலர் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செல்வலட்சுமி ராஜவீதியில இருந்து பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: பாட்டு ஜல் ஜல் ஏனும் சலங்கை ஒளி சல சல வேணும்.
0: ஓகேங்க, கேட்கலாங்க.
1: பாடம் பேர் தெரியாதுங்க.
0: சரிங்க, இதை கேட்கலாம்.

0: தி டைம் கேட்டுருக்கோம் ஆல் இந்தியா ரேடியோ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கங்க, தாசர வீட்டிலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க பாலசுப்ரமணியம், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: அம்பிகாதேவி படத்துல இருந்து மாசிலா நிலவே அந்த பாடல் கொடுத்து.
0: ஓகேங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம். 3:54 ஆயிட்டிருக்கு. நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 5:02 இருக்க சித்திரச்சிவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த கோளர் இணைப்பில் இருக்கார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: பழனி ஆர் ஐயம்பாளை நெசவாளர் காஞ்ச ரங்கராஜ் லட்சுமி பேசுறேங்க.
0: ரங்கராஜ் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? கர்ணன் இருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்த தடா.
0: ஓகேங்க, கேட்கலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் இதுவரைக்கும் நேயர்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி டீ டைம். நேர்களை உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பிற்பகல் 3-2 டீ டைம் நிகழ்ச்சியில் இணையுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த திரைப்படங்களிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி 10 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்குது. ஸோ இதில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அறிமுக நேயர்கள் வந்து பங்கேற்கலாம். 10:55 வரை ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் உங்களுக்கு பிடிச்ச க்ளோரிஸான 80 சாங்ஸ் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். தொடர்ந்து ஆகாஷவாணி 103 FM நிகழ்ச்சிகளில் இணைஞ்சிருங்க.
1: டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறதும் முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4 உடல் பருமன், வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல என்றும் பழைய மின் விநியோக கட்டமைப்புகள்தான் முக்கிய காரணம் என்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனிமாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலோ வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: உங்களை கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைஞ்சிருக்கிறது உங்கள் ஆர்ஜே உதயா. ஓகே, இன்றைக்கும் ஒரு சூப்பரான கேம் ஷோவோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த கேம் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. நான் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி உங்களுக்காக சொல்லுவேன், சரிங்களா? ஒரு இரண்டு லைன் இல்லைனா மூன்று லைனில் உங்களுக்காக அந்த குட்டி ஸ்டோரி இருக்கும். ஆனால் அந்த குட்டி கதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்காக சொல்வேன். அப்படி சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து எவ்வளவு முறை அந்த குட்டி கதையில இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லணும். சிம்பிளான கேம் தான், பட் உங்களோட கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த கேம் ஷோ நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து த்ரீ மூவியிலிருந்து நம்ம கேட்க போறோங்க. இந்த பாட்டு ஜி வி பிரகாஷ்குமார் இசையில.
1: Yeah.

ஆகாஷவாணி 103 கிராம் ரேடியோல கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுருக்கோம். கேட்டு அந்த பாட்டு டி ராஜேந்தர், ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சு பாடினாங்க. சோனு கக்கார் இவங்களும் கூட சேர்ந்து பாடினாங்க. திரி மூவிக்காக அந்த பாட்டு வந்துச்சுங்க. 4:07 ஆகுது. ஓகே, இன்னைக்கு

0: கேம் ஷோ அப்படின்னா ரெண்டு மூணு லைன்ஸில் உங்களுக்கான ஒரு குட்டி கதை இருக்கும். அந்த குட்டி கதையில் ஒரு சொல் மட்டும் திரும்ப திரும்ப வரும். அது எவ்வளோ முறை வந்தது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வாட்ஸ்அப்போ இல்லை முகநூல்லையோ வந்துட்டு அது எவ்வளோ முறை அப்படின்றத மட்டும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9585800003 அப்படின்றது, முகநூல் ஐடி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்கள் முகநூலில் சர்ச்சில் போட்டு இந்த ஸ்பெல்லிங்கோட டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா முகநூல் பக்கம் வரும். இது வரைக்கும் முகநூல் பக்கத்தில் நீங்கள் லைக் பண்ணலனா ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறமா கெட் செட் கோ கேம் ஷோ அப்படின்னு போஸ்ட் இருக்கும், போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்டில் உங்களோட அந்த நம்பரை போஸ்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போ ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆல்ரெடி பேசி ரெக்கார்ட் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதை உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். இப்போது அதில் நான் ஒரு குட்டி கதை சொல்லுவேன். அந்த குட்டி கதையில் பார்த்தீங்கன்னா பூனை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பூனை வந்து மியா மியா பூனை அப்படின்ற அந்த பூனை எவ்வளோ டைம் வருது, அதாவது பூனை அப்படின்ற ஒரு சொல் வந்து எவ்வளோ முறை வருது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். நான் அடிக்கடி உங்களுக்காக ப்ளே பண்ண மாட்டேன், ஒரு டைம் மட்டும். ஓகே, பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்ட்டு. கவனமாக இருக்கீங்களா? ஸ்டார்ட்.
1: ஒரு பூனை இருந்தது. அந்த பூனை வெள்ளை பூனை. அந்த பூனைக்கு பால் மிகவும் பிடிக்கும். தினமும் அந்த பூனை பால் குடிக்கும். ஒரு நாள் அந்த பூனை ஒரு சிறிய பூனையை பார்த்தது. அந்த பூனை அந்த பூனைக்கு பால் கொடுத்தது. இரண்டு பூனைகளும் சேர்ந்து விளையாடின.
0: அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டிங்களா எவ்வளோ முறை அந்த பூனை அப்படின்றது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒன் செகண்ட் உங்களுக்காக அதை மட்டும் ரிப்பீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன்.
1: ஒரு பூனை இருந்தது. அந்த பூனை வெள்ளை பூனை. அந்த பூனைக்கு பால் மிகவும் பிடிக்கும். தினமும் அந்த பூனை பால் குடிக்கும். ஒரு நாள் அந்த பூனை ஒரு சிறிய பூனையை பார்த்தது. அந்த பூனை அந்த பூனைக்கு பால் கொடுத்தது. இரண்டு பூனைகளும் சேர்ந்து விளையாடின.
0: கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ யார் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நேர்கள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. தாசரப்பட்டிலேருந்து பாலசுப்ரமணியம் அவர்கள் 11 முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 11 அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க பேரும் சொல்லிட்டாங்க. சண்முகா நகர் சிவகுமார் மலர்கொடி சபரிப்ரியா சரோஜினி அவர்கள் கள்ளியம்புதூர்லேருந்து கோபாலன் 12 முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து அவங்க எவ்வளோ முறை சொல்லியிருக்காங்க, 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவினாசியிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய் அவங்க வந்து 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யார் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். கவினயா லட்சுமி ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுமுகையிலேருந்து கணேஷ் அவர்கள் 12 முறைன்னு சொல்லியிருக்காங்க. 8 அப்படின்ற நம்பரை கந்தசாமி சொல்லியிருக்கார், எந்த ஊர் அப்படின்னு அனுப்பலை. ஓகே, இப்போது இத்தனை நேயர்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் இவங்க பேர் சொல்லலை, 10 முறை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரே சொல்லாமல் 10 முறை அனுப்பிச்ச அந்த நேர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து தப்பாக தான் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த விஷயத்தோட இப்போது நாம் அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். அடுத்த பாட்டு வாஹா மூவியில் இருந்துங்க.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உர்ணத சுவை.
3: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். 4:14 ஆச்சு. கேட்ட அந்த பாட்டு டீமானோட மியூசிக் இல்லை, வாஹா மூவிக்காக திவ்யா குமார் அவர் பாடின அந்த பாட்டு உங்களுக்கு வந்துச்சுங்க. ஓகே, கேம் ஷோவில் அடுத்து என்ன சொல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க. இப்போ அடுத்த சொல் என்ன அப்படின்னா கடிகாரம் அப்படின்றது உங்களுக்காக வரும். ஓகே, எவ்வளோ முறை வருது அப்படின்றத மட்டும் நீங்கள் பதலமா பத்திரமா கேட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க வாட்ஸ்அப் அண்ட் முகநூல் வாயிலாக.
4: ஒரு கடிகாரம் இருந்தது. அந்த கடிகாரம் பழைய கடிகாரம். அந்த கடிகாரம் தினமும் டிக் டிக் என்று ஓடியது. ஒரு நாள் அந்த கடிகாரம் நின்று விட்டது. வீட்டில் இருந்தவர்கள் அந்த கடிகாரத்தை சரி செய்தார்கள். மீண்டும் அந்த கடிகாரம் டிக் டிக் என ஓட தொடங்கியது.
3: ஓகே, எவ்வளோ முறை இந்த கடிகாரம் அப்படின்றது வந்துச்சு, டைப் பண்ணுங்க. நிறைய நேர்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். இந்திராணி சிவசங்கர்லேருந்து அருமை நண்பருக்கு வணக்கம். ஓகே, சூப்பருங்க. 11 அப்படின்னு வச்சுருக்கீங்க, அப்படியா பார்க்கலாம். அண்ட் ஜெயலட்சுமி மனோகரன் 12 சொல்லியிருக்காங்க. திருப்பூர் நஞ்சப்பா நகர்லேருந்து புனிதா ராஜா ராமகிருஷ்ணன் 12 இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் மகேஸ்வரி 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூக்கனூர் சண்முகா நகர்லேருந்து, ஆஹா படிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ மெசேஜ் இன்னைக்கு. ஓகே, அதுக்குள்ளே அந்த பேரே போயிடுச்சுங்க எனக்கு. சரி ஓகே, மூக்கனூர் சண்முகா நகர் சிவகுமார் மலர்குடி சபரிப்பிரியா சரோஜினி அனுப்பிச்சிருக்காங்க 7 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே பார்க்கலாம். தென் சண்முக சுந்தரம் ரமணி முதலிப்புதூர்லேருந்து 13 சொல்லியிருக்காங்க. இன்றைய ஓகே வேற ஏதோ அனுப்பிச்சிருக்காங்களா. ஓகே, கவினையா லக்ஷ்மி ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து 9 சொல்லியிருக்காங்க. வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் திருப்பூர்லேருந்து 7 சொல்லியிருக்காங்க. அண்டு கந்துசாமி அப்படின்றவர் 10 சொல்லியிருக்காங்க. சதீஷ் கோத்தகிரிலேருந்து 9 சொல்லியிருக்காங்க. வரதராஜ் கீதா 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க நான் படிக்கிறதுக்குள்ளே, என்னன்னு தெரில. ரமணி முதலிப்புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா 11 சொல்லியிருக்காங்க. ஓகே, முருகேசன் பொள்ளாச்சியிலேருந்து 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 17 10 கழிச்சிட்டிங்கன்னா 7 வரும் இல்லை. எஸ், 7 அப்படின்றது தான் சரியான பதில். ஸோ 7 யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். ஓகேயா? ஓகே, இன்னும் தொடர்ந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேமை விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இன்னொரு பாட்டு வெயிட்டிங். கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் மாலை நேரத்து மயக்கம் படுத்துருக்காக விஜய் பிரகாஷ் சக்தி ஸ்ரீ கோபாலன் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடின இந்த பாட்டு உங்களுக்காக வரப்போது. இந்த படத்திற்கு இசை அம்ரித் அவர்கள்.

கீழே அந்த பாட்டு உங்களுக்கு வந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு பாடினாரு இறைவி மூவிக்காக. ஆகாஷவாணி 103 FM-ல நம்ம கேட்டுருக்கோம் கெட் செட் கோ கேம் ஷோ. 4:26 ஆச்சு. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரியில் ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த வார்த்தை எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்றது தான் போயிட்டுருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் பதில் சொல்லலாம், முகநூல்லையும் உங்களோட பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்றது முகநூல் ஐடியா ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சிங்க. ஓகே, நீங்கள் அந்த ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்றத டைப் பண்ணி முகநூலில் சர்ச் பண்ணிங்கன்னா முகநூல் பக்கம் வரும். அந்த முகநூல் பக்கத்தில் போஸ்ட் இருக்கும் கெட் செட் கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கெட் செட் கோ கேம் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்டில் உங்களோட அந்த பதில்களை எங்களை ஷேர்

0: ஓகே ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா யானை அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்காக வரும். அதுல யானை அப்படின்ற வார்த்தை எவ்வளவு முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ரெடியா?
1: ஒரு யானை இருந்தது. அந்த யானை பெரிய யானை. யானை காட்டில் நடந்தது. யானை ஒரு குளத்தை கண்டது. யானை குளத்தில் குளித்தது. குளித்த பிறகு அந்த யானை மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சியான யானை இன்னொரு யானையை பார்த்து யானை கூட்டத்தோடு சேர்ந்து மீண்டும் காட்டிற்குள் சென்றது.
0: கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குல்ல? ஒன் செகண்ட்.
1: ஒரு யானை இருந்தது. அந்த யானை பெரிய யானை. யானை காட்டில் நடந்தது. யானை ஒரு குளத்தை கண்டது. யானை குளத்தில் குளித்தது. குளித்த பிறகு அந்த யானை மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சியான யானை இன்னொரு யானையை பார்த்து யானை கூட்டத்தோடு சேர்ந்து மீண்டும் காட்டிற்குள் சென்றது.
0: காட்டுக்குள்ள போன அந்த யானை சந்தோஷமா இருக்கும் இல்ல? எஸ். ஓகே, இந்த யானை ஸ்டோரியில யானை அப்படின்றது எவ்வளவு முறை வந்தது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு முறை நாங்க அதை உங்களுக்காக பிளே பண்ணோம். யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். டீ டைம் நிகழ்ச்சியில டீ டைம் நிகழ்ச்சியா? டீ டைம் நிகழ்ச்சி போயிடுச்சுங்க. இப்ப கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கிறோம். யாரு அப்படின்னு நினைச்சதுன்னா இவ்வளோ மெசேஜஸா? முடியலடா. நெகமத்திலிருந்து கதிர்வேல் கௌசல்யா, இவங்க 9 முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டானு தெரியல, பார்க்கலாம். அண்ட் மூக்கனூர் சண்முகா நகர்லேருந்து சிவகுமார், மலர்குடி, சபரி பிரியா, சரோஜினி அவர்கள், அவங்க எவ்வளோ முறை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 16 முறை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை 2 டைம் ரிப்பீட் பண்ணதுனால நீங்கள் 2 சேர்த்து கவுண்ட் பண்ணிட்டீங்களோன்னு தெரில. ஓகே, 9 யானை அப்படின்னு புனிதா ராமகிருஷ்ணன் திருப்பூர் நஞ்சப்பா நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ரமணி முதலிப்புதூர்லேருந்து சண்முக சுந்தரம் அப்படின்ற நேயர் 12 முறைன்னு சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரத்திலிருந்து எஸ் மகாதேவன், பெரம்பலூர் ஆக்சுவலி அவங்க, 8 முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் இன்னும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் அவர்கள் 10 முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து 11 சொல்லியிருக்காங்க. ஜோஸ் கவுண்டமாலயத்திலிருந்து அவங்க பேர் என்னன்னு சொல்லவில்லை அப்படின்றதுதான். ஜோஸா? ஓகே ரைட். ஸோ அவர் 11 முறைன்னு சொல்லியிருக்காங்க ஜோஸ் கவுண்டம்பாளையத்திலேருந்து. அண்ட் பெருமாள் சாமி சாவுக்கட்டு பாளையத்திலேருந்து 5 சொல்லியிருக்காங்க. துளசி நிவேதா பொள்ளாச்சியிலேருந்து 12 முறைன்னு சொல்லியிருக்காங்க. 6 முறை அப்படின்னு சே நடராஜ் சாந்தி பொன்னை கவுண்டன் புதூர்லேருந்து. 7 முறைங்க அப்படின்னு பெரிய நாயக்கன் பாளையத்திலிருந்து வின்சென்ட் முத்துராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கோத்தகிரிலிருந்து குகன் சிந்து 12 முறைன்னு சொல்லியிருக்காங்க. 10 அப்படின்னு சொல்லிட்டு செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ யார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 கரெக்டாக சொன்னாங்க இல்லையா நம்ம நேயர்கள்? எஸ், 10 சொன்னது தான் கரெக்டான பதில். ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ 10 முறை தான் சுபமான கரெக்டான பதில். ஸோ நம்ம நேயர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக கைத்தட்டலாமா அப்படின்னு பார்க்கும்போது கைத்தட்டுறதுக்காக நம்ம சிஸ்டத்தில் ஏற்பாடு பண்ணிச்சு. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாங்க, கேம்ஸ் ஓவியம் விளையாடலாம். ஸ்டேடியம் இருங்க, ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்லேருந்து கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு சித் ஸ்ரீராம், சனத் மொய்துட்டி, ஜுனிதா காந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாட்டு 24 ஃபிலிம்காக ஏ ஆர் ரஹ்மானுடைய சீன்.

0: ஓடாதே ஓடாதேன்னு சிம்பாலிக்கா எனக்கு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன்ல, நேர்கள் கூட அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சார் யானை வந்துச்சு, ஆனா இவ்வளவு ஃபாஸ்டாவா அந்த யானை போச்சு, யானையை வேகமா விரட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு போங்க, மறந்து போச்சு என்றதில்ல அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் கேம். ஓகேங்களா, ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கிறோம். 4:35 ஆயிட்டு இருக்கு. நீ எல்லாருமே யானையை துரத்தி கண்டுபிடிச்சதுனால ரொம்ப டயர்டா இருப்பீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு ஒரு மாம்பழத்தை நாங்கள் கொடுக்க போறோம். அந்த மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்டு ஜாலியா இருங்க அப்படின்றதுதான். எஸ் அடுத்து வந்து மாம்பழ குட்டி ஸ்டோரி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதுல மாம்பழம் அப்படின்ற வார்த்தை எவ்வளவு முறை வருகிறது அப்படின்றத நீங்க கேட்டு எங்களுக்காக சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? காதுகளை தீட்டிக் கொள்ளுங்கள், இதோ உங்களுக்காக.
1: ஒரு மாம்பழம் இருந்தது, அந்த மாம்பழம் இனிப்பு மாம்பழம். ஒரு சிறுவன் அந்த மாம்பழத்தை பார்த்தான், அவனுக்கு அந்த மாம்பழம் வேண்டும் என தோன்றியது. அவன் அந்த மாம்பழத்தை பறித்தான், அந்த மாம்பழத்தை சாப்பிட்டான். அந்த மாம்பழம் மிகவும் சுவையாக இருந்தது.
0: எஸ் மாம்பழம் சுவையா தான் இருக்கும். எவ்வளவு வெரைட்டி இருக்கு மாம்பழத்துல இல்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, மறுபடியும் உங்களுக்காக பிளே பண்றல, நீங்க கண்டுபிடிங்க கரெக்டா. ஓகே, சோ ரெண்டாவது சான்ஸ்.
1: ஒரு மாம்பழம் இருந்தது, அந்த மாம்பழம் இனிப்பு மாம்பழம். ஒரு சிறுவன் அந்த மாம்பழத்தை பார்த்தான், அவனுக்கு அந்த மாம்பழம் வேண்டும் என தோன்றியது. அவன் அந்த மாம்பழத்தை பறித்தான், அந்த மாம்பழத்தை சாப்பிட்டான். அந்த மாம்பழம் மிகவும் சுவையாக இருந்தது.
0: ரொம்ப சுவையா இருந்த அந்த மாம்பழம் எவ்வளவு முறை வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ் ரெண்டாவது முறை பிளே பண்ணதுனால நிறைய நேர்கள் சரியான பதில நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க முடிகிறது. ஓகே, பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கௌசல்யா கதிர்வேல் நெகமத்தில் இருந்து 7 முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் லட்சுமி ரங்கராஜ், ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து எவ்வளோ முறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆஹா இவ்வளோ மெசேஜா, 9 முறைன்னு சொல்லியிருக்காங்க. பூலவாடி உதயகுமார் பானுமதி 8 முறைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெருமாள் சாமி சாவுகட்டு பாளையத்திலிருந்து 10 சொல்லியிருக்காங்க. பொன்னேகவுண்டனூர்லேருந்து நடராஜ் சாந்தி 8 சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்துகிரில இருந்து 8 சொல்லியிருக்காங்க. மனோகரன் சிங்காநல்லூர்லேருந்து 7 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் வெள்ளியங்காடி கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் 8 சொல்லியிருக்காங்க. சண்முகாநகர் சிவகுமார் மலர்குடி சபரிப்பிரியா சரோஜினி மூக்குனூர்லேருந்து அவங்க எவ்வளோ முறை சொல்லியிருக்காங்கன்னா 7 சொல்லியிருக்காங்க. ரேவதி சிவா 9 அப்படின்னு எந்த ஊர் அப்படின்னா அனுப்பவில்லை. ஓகே, சாமிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கவினிக்கா 11 சொல்லியிருக்காங்க. 8 சொல்லிட்டு தனபால் சசிகலா கோகுல் நகர் சாமி கவுண்டன் பாளையத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. முருகேசன் பொள்ளாச்சியிலேருந்து 9 சொல்லியிருக்காங்க. எதுக்கு மெசேஜ் அனுப்புவானே டெலிட் பண்ணுவானேன்னு தெரில. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவினாசி பிரபுதேவி ஸ்ரீஷா 8 சொல்லியிருக்காங்க. திருப்பூர் அண்ணா நகர்லேருந்து ராஜேஷ் 8 சொல்லியிருக்காங்க. வரதராஜ் கீதா சண்முக நகர் மூக்கனூர்லேருந்து 8 சொல்லியிருக்காங்க. ஓகே, கோணமுலையிலேருந்து ஆனந்தன் 9 சொல்லியிருக்காங்க. சதீஷ் கோத்தகிரிலேருந்து

0: முறைன்னு சொல்லியிருக்காங்க. நெகமம் கதிர்வேல் கௌசல்யா 7 முறைன்னு சொல்லியிருக்காங்க. புனிதா திருப்பூர் இருந்து சொல்லியிருக்காங்க. இவங்க கூடிய ராஜா ராமகிருஷ்ணன் நஞ்சப்பா நகர் இவங்கெல்லாம் சேர்ந்து 10 மாம்பழம் சொல்லியிருக்காங்க. கவினையா லட்சுமி ரங்கசாமி திருப்பூர் கணபதி பாளையத்திலேருந்து 9 முறைன்னு சொல்லியிருக்காங்க. உதயகுமார் பானுமதி பூலவாடிலிருந்து 8 முறைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்படி படிக்கிறேன் இல்லையா, அதில் நிறைய பேரோட பெயர்கள் வந்து படிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, ஸோ அத்தனையும் நம்ம படிக்க முடியுமா? ஸோ ரொட்டீனில் உங்களோட பெயர்கள் கண்டிப்பாக படிக்கப்படும் அப்படின்றதான். சரி, ஓகே, இப்போ கரெக்டான ஆன்சர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 அப்படின்றது தான். ஸோ கைதட்டுங்க. என்ன பாஸ் கைதட்டுங்க. சூப்பர் சூப்பர். ஸோ கண்டுபிடிச்ச அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ அடுத்த பாட்டு நாம கேட்க போறோம். அடுத்த பாட்டு
1: ஒரு மாம்பழம் இருந்தது.
0: ஆஹா, மாம்பழம் தான் போயிடுச்சுல பாஸ். என்ன பாஸ், நீங்க அடுத்த பாட்டு போடுங்க, டீ கொடுங்க. எஸ், இப்போ டீ தான் அவங்களுக்காக ஆவி பறக்கிற அந்த இதோட வரப்போது. என்ன படத்துல இருந்துன்னு கேக்குறீங்களா? எஸ், ஆவியே வந்துச்சுங்க. ரஜினி முருகன் பாடத்துக்கு.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: அதுதான் கேம் ஷோ ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. கெட் செட் கோ கேட்டிருக்கிற நேரம் 4:44. கீழாந்த பாண்டு ரஜினி முருகன் படத்திற்காக வி எம் மகாலிங்கம் படவா கோபி இவங்கெல்லாம் பாடினது டீமானோட மியூசிக்கில். ஓகே, கெட் செட் கோல இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரியில் ஒரு வார்த்தை மட்டும் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அது எவ்வளோ முறை வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் கேட்டுட்டு எவ்வளோ முறை அப்படின்றத கவுண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயே முகநூலியை நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க. வாட்ஸ்அப் நம்பர் ப்ராபப்ளி இதில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியலையா? ஸோ அதனால் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பண்ணுங்கள். 9585800103 அப்படின்றது முகநூல் ஐடி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் AKASHVANI கோயம்புத்தூர் COIMBATORE அப்படின்ற ஸ்பெல்லிங்கில் டைம் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்ம முகநூல் பக்கம் வரும். இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலாம், ஒரு லைக் பண்ணிவிட்டு கெட் செட் கோ போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்டில் கூட உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் போகலாம். உங்களோட ஆன்சர்ஸையும் கமெண்ட்டாக அங்கே போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன அப்படின்னா பள்ளிக்கூடம். ஓகே, பள்ளி அப்படின்றது தான். ஸோ இது எவ்வளோ முறை வருகிறது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ரெடி போட்டுடலாமா?
2: ஒரு பள்ளி இருந்தது. அந்த பள்ளி பெரிய பள்ளி. அந்த பள்ளியில் நிறைய மாணவர்கள் படித்தார்கள். ஒரு மாணவன் தினமும் பள்ளிக்கு நேரமாக வந்தான். அவனுக்கு அந்த பள்ளி மிகவும் பிடித்தது. அந்த பள்ளி அவனுக்கு நல்ல அறிவை கொடுத்தது.
1: எஸ், ஸோ பள்ளிக்கூடம் அப்படின்றது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தான் இல்லையா? ஸோ அந்த பள்ளி அப்படின்றது எவ்வளவு முறை வந்தது அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். எஸ், வர ஆரம்பிச்சிருச்சு. அவினாசி ஸ்ரீ சாய் பிரபு தேவி 8 அப்படின்னு நினச்சிருக்காங்க. ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர்லேருந்து 7 அப்படின்னு நினச்சிருக்காங்க. வரதராஜ் கீதா மூக்கனூர்லேருந்து 5 முறைன்னு நினச்சிருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு. அண்ட் ரங்கசாமி லக்ஷ்மி கவினயா திருப்பூர் கணபதி பாளையத்துலேருந்து 6 அப்படின்னு நினச்சிருக்காங்க. 7 சொல்லிட்டு தேவராயபுரத்துலேருந்து சுகம் ராஜா அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. டீ டைம் நிகழ்ச்சியில் நெகமம் விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு 8 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சபரிப்ரியா சரோஜினி மூக்கனூர் சண்முகா நகர்லேருந்து எவ்வளோ முறை நீங்கள் அனுப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 7 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. 9 மேங்கோ 9 அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்களா? ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கும்போது கொஞ்சம் லேட்டாக உங்களுக்காக வரும். ஸோ அதனால் நீங்கள் பழைய அந்த கதைக்கான ஆன்சர்ஸ்லாம் அனுப்புறீங்க. ஓகே, ஜெயகாந்த் ஃப்ரம் கணபதியிலேருந்து 5 முறை வந்தது அப்படின்னு நினச்சிருக்காங்க. துளசி நிவேதா பொள்ளாச்சியிலேருந்து 5 முறை சொல்லியிருக்காங்க. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து 7 அப்படின்னு நினச்சிருக்காங்க. சூரிப்பாளையம் நம்பியூர்லேருந்து கந்தசாமி தனபால் 7 முறை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. எத்தனை பேர் கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பள்ளி 9 முறை அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி அவர்கள் அனுப்பிச்சிருக்கார். துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்து 5 படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ ஏன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு மெசேஜ் அப்படின்னு தெரில. 7 முறைன்னு சொல்லிட்டு சே நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டன் புதல்லேருந்து. ஓகே, ஸோ விடையை ரிவீல் பண்ணிடலாம். எவ்வளோ முறை அப்படின்னா 7 அப்படின்றது தான் கரெக்டான பதில். ஸோ கரெக்டான பதில் சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஆகாஷவாணி 103 FM-ல இப்போ நாம கேட்கறதுக்கூடிய அடுத்த பாட்டு கோட்டு மூவிக்காக லியோன் ஜேம்ஸ் அவர் இசை அமைச்சு நீதி மோகன் கூட சேர்ந்து பாடின பாட்டு.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 4:50 கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரிங்களுக்காக சொல்லப்படும். அந்த ஸ்டோரியில ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ரிப்பீட்டடாக வரும். அந்த வார்த்தை என்ன அப்படின்றத உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அடுத்து நீங்க கேட்க போறது பரிசு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இந்த குட்டி ஸ்டோரியில ரிப்பீட்டாக வரும். ஸோ ரெடியா?
1: ஒரு நாள் ரவி ஒரு பரிசு பெற விரும்பினான். அந்த பரிசு சிறந்த பரிசு என்று நினைத்தான். போட்டியில் வென்றதால் பரிசு கிடைத்தது. அந்த பரிசு பெரிய பரிசு இல்லை, ஆனால் அந்த பரிசு அவனுக்கு மகிழ்ச்சி தந்தது. பரிசு வீட்டில் வைக்கப்பட்டது. பரிசை பார்த்து பாராட்டின ரவிக்கு. அந்த பரிசு மறக்க முடியாத பரிசாக அமைந்தது.
0: எவ்வளவு முறை? ஒன்ஸ் அகெயின்.
1: ஒரு நாள் ரவி ஒரு பரிசு பெற விரும்பினான். அந்த பரிசு சிறந்த பரிசு என்று நினைத்தான். போட்டியில் வென்றதால் பரிசு கிடைத்தது. அந்த பரிசு பெரிய பரிசு இல்லை, ஆனால் அந்த பரிசு அவனுக்கு மகிழ்ச்சி தந்தது. பரிசு வீட்டில் வைக்கப்பட்டது. பரிசை பார்த்து பாராட்டின ரவிக்கு. அந்த பரிசு மறக்க முடியாத பரிசாக அமைந்தது.
0: கண்டிப்பா உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பரிசு அறிக்கணும்னா பரிசு எவ்வளவு முறை வந்தது அப்படின்றத வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன் பிட்வீன் நீங்க கண்டுபிடிச்சு பண்றதுக்குள்ள இந்த பாட்டு நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுட்டு இருக்க இந்த பாட்டு கதகளி மூவிக்காக கிப் ஆப் தமிழ் ஆதி இசையமைச்சு அந்தோனிதாசனோட சேர்ந்து பாடினது.

ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கிறோம். பரிசு எவ்வளவு முறை வந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, 9 முறைன்னு சொல்லிட்டு ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க, 9 முறைன்னு சொல்லிட்டு அம்புஜம் அம்பலவாணன் திருநெல்வேலியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க, நன்றி. கோணமலையிலிருந்து ஆனந்தன் அவர்கள் 10 முறைன்னு சொல்லியிருக்காங்க. மாரி செட்டிபதி கெட் செட் கோ பதில் 10 தடவை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பரிசு வந்து 8 முறை அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி அனுப்பிச்சிருக்காங்க. பரிசு 10 முறைங்கன்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டம் நரசிம்ம நாயக்கன் பாளையத்திலிருந்து எஸ்வி மணி அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இளங்கோவன் காலம்பாளையம் கோவையிலிருந்து 11 முறைன்னு அனுப்பிச்சிருக்காங்க. ராஜேஷ் 8 முறைன்னு அனுப்பிச்சிருக்காங்க. கவினிகா வேலு 10 முறை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிணறு வீதி சாமி செட்டி பாளையத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. கவினயா லக்ஷ்மி ரங்க சாமி திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து 11 முறை அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டே இருக்கிறீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் கரெக்டான பதில் 12 அப்படின்றது தான். யார் கரெக்டாக அனுப்பிச்சாங்களோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நிகழ்ச்சி நிறைவா நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தில்லுக்கு துட்டு படத்துலேருந்து நிவாஸ் சஞ்சனா கல்மஞ்சி பாடின பாட்டு தமனுடைய இசையில்

கேட்ட அந்த பாட்டு தில்லுக்கு துட்டு மூவிக்காக நிவாஸ் சஞ்சனா கல்மஞ்சி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடினாங்க தமானுடைய இசையில. நேர்களே, இந்த பாட்டோட கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேம் ஷோ நிகழ்ச்சியை வரக்கூடிய திங்கட்கிழமை நாம் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். நேர்களை, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம். வழிகாட்டி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி? நேரலையில் எடுத்துரைக்கிறார் துறை சார்ந்த ஆலோசகர் சுஜிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் இணைந்திருந்தது உங்க ஆர்ஜே உதயா. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கனியப்பன். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நேரம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் நாம் இணைந்திருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். வழக்கம் போலவே இந்த சனிக்கிழமை மாலை பொழுதுகளில் கூட நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேச போகிறாங்க. துறை சார்ந்த ஆலோசகரான சுஜிதா அவர்கள். மேடம் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: மேடம், இப்போது போதை பழக்கம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. பெற்றோர்களுக்காக இருக்கட்டும் அல்லது அரசாங்கத்துக்காக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இந்த போதை பழக்கம் எந்த காலகட்டத்தில் எப்படி எதனால் ஆரம்பிக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
2: ஓகே சார். போதை பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது

0: ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா ரொம்ப அதிகமா இருக்கு எண்ணிக்கையோட அளவுல. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சும்மா விளையாட்டா ஒரு 10-15 வயசுலயே ஆரம்பிக்குது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா விளையாட்டா ஜாலிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா இது என்ன இதா இருக்கு, அதுல பாக்கலாமே, அது சாப்பிட்டா என்ன ஆகும், ஒரு சந்தோஷத்துக்காக ஜாலிக்கு ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட்றோம். ஸோ ஒரு நாள் சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் ஆயிடாது. ஸோ எனக்கு அந்த அந்த இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நான் சேரணும்னா இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆன சூழ்நிலையில் தான் இது ஆரம்பமாகுது.
1: ஓகே ஓகே. இப்போ வந்து இளைஞர்கள்கிட்ட தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நண்பர்களோட சேர்ந்தால் தான் ஒரு மதிப்பு, அல்லது அந்த நண்பர்கள் கூட்டத்தில் சேருவதற்காக இந்த போதை பழக்கம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது. இது அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும், சமுதாயத்தில் என்னென்ன காரணிகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
0: சமுதாய அளவில் என்னென்ன இதுனா, முதல்ல வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, வேலை இல்லை அவங்களுக்கு. ஸோ மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்குது.
1: சரி.
0: மனசு சோர்வாக இருக்குது, கவலையாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு சார்ந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால நான் இந்த மாதிரியான பழக்கத்துக்கு போனேன். நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ நான் அதை அந்த துறையில் வேலை செய்யும் பொழுது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, மேம் எனக்கு ரொம்ப தனிமையாக இருப்பேன்,
1: சரி,
0: ரொம்ப மனசு கவலையாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ யார்கிட்டையும் ஷேர் பண்ண என்னால் முடியாது. ஸோ அப்போது நான் இந்த மாதிரியான பழக்கத்தை ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல 1-2 அப்படிதான் ஆரம்பிப்பாங்க.
1: சரி சரி.
0: சோ அந்த டென்ஷன்ல இருந்து வெளியில வரணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு ஜாலிக்கு, அப்படி ஆரம்பிச்ச விஷயம்தான். நாளடைவில் அது இல்லாம என்னால இருக்க முடியல, அது ஒரு கம்பெனி, அது மாறிடுச்சு அவங்களுக்கு.
1: இப்ப நீங்க ஒரு ஆலோசகரா இருக்கீங்க இல்லைங்களா, இப்ப உங்ககிட்ட வரக்கூடிய அந்த நோயாளிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுடைய தாக்கம் வந்து அல்லது அழுத்தம் காரணமாக தான் நாங்கள் அதிக அளவில் குடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அது எதனால் அந்த நண்பர்களுடைய அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்குது அவங்க மேலே?
0: அது கண்டிப்பாக அது ஒரு வகையான ஒரு தாக்கம் தான் சொல்லணும் சார். பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கூட இருக்க படிக்கிற பசங்க, கூட வேலை பார்க்குறவங்க, கூட இருக்க நண்பர்கள், பழகிற ஆட்கள், அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த பழக்கத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். 100%ல் ஒரு 90% அவங்களோட பங்களிப்பு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இப்போது காலேஜில் படிக்கிறாங்க ஒரு பையன் அப்படின்னா, நீ தம் அடித்தாதான் எங்கள் கூட சேரணும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை அவங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்க, ஜாலியாக அந்த பழக்கத்தில் இருக்காங்க, என்ன மட்டும் தனியாக வச்சிடுறாங்க. ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு கேங் என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த பழக்கம் ஆரம்பிக்குது.
1: ஓகே ஓகே. அதாவது நண்பர்கள் சுற்று வட்டாரம் எப்படி இருக்கோ, ஒருத்தருக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான்
0: அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸாக சேர எல்லாரும் இந்த பழக்கத்துக்கு போகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.
1: சரி.
0: அது என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பழக்கத்தில் இருக்காங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட சேரணும்னு சொல்லுவோம். அதாவது நீ யாருன்னு சொல்லு, உன் நண்பன் யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும், ஒரு கோட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க.
1: ஓகே ஓகே. இப்போ வந்து அடிப்படையில் நம்ம இந்த போதை பழக்கத்தில் குறிப்பாக இளைஞர்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் அழுத்தம், அதாவது நண்பர்கள் இடத்துலையோ அல்லது வேறு வகையிலோ என்ன மாதிரி அழுத்தம் இருக்குது, இப்போ அப்படி பற்றி பேசணும். தொடர்ந்து இது தொடர்பான நிறைய கேள்விகள் இருக்குது. இன்னும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கேள்விகள் கேட்க விரும்பக்கூடிய நேயர்கள் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. உங்களுக்கான கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக பதில் சொல்ல காத்துட்ருக்காங்க நம்மோடு துறை சார்ந்த ஆலோசகரான சுஜிதா அவர்கள். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விரிவாக விளக்கமாக பதில் சொல்வதற்காக நேரலையில் இணைந்திருக்காங்க. அந்த துறை சார்ந்த ஆலோசகரான சுஜிதா அவர்கள் மேடம், ரொம்ப விரிவாக விளக்கமாக இந்த இளைய தலைமுறையினர் எப்படி நண்பர்களால் சுற்று வட்டாரங்களால் பாதிக்கப்பட்டு போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு விட்டில் பூச்சி கணக்காக அந்த மயக்கத்தில் விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆனால் பொதுவாக நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே பேசும் பொழுது ஒருத்தரை கவர்ந்து இழுக்கணும், ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கணும் அல்லது போதை பழக்கத்துக்கு ஆளாக்கணும்னா அவங்க வலை வீசுகிற ஒரே வார்த்தை என்னென்னா, ஒரு தடவை தானே, ஒரு தடவை செய்ய ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு அது விட்டுருமா நம்மளை,

0: இயல்பான ஒரு மொழியாக இருக்கே, இது எப்படி, அதுக்குண்டான காரணத்தை சொல்லுங்கள் மேடம்.
1: இல்லை, நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஒரு தடவை அந்த பழக்கத்துக்கு போனால் தப்பில்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது, என்னோட கண்ட்ரோல் மீறி போகாது, இன்னைக்கு ஒரு நாள் தானே, யாருக்குமே தெரியாது, முதல்ல அதுதான் மனசளவில் அவங்க அதுதான் நினைப்பாங்க. முதல் முறை அதே மாதிரி யூஸ் பண்ணும்போதும் ஒரு சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு, அதுல என்னதான் இருக்கு, எல்லாருமே அதை யூஸ் பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற பையன் அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கான், தெரிஞ்ச பையன் யூஸ் பண்றான், மறைச்சு மறைச்சு பண்றான், அதுல என்ன இருக்கு, அதை அடிச்சா என்ன கிடைக்கும். அப்போ அந்த கூட இருக்க பையன் ஒருவேளை இது இது பண்ணி பாரு, உன்னோட பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு உதாரணத்துக்கோ இல்லை விளையாட்டுக்கோ சொல்லும் பொழுது, ஓ அப்போ என் பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா, என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிருமா, நானும் யூஸ் பண்ணி பாக்குறேனே, அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு அவன் போறதுக்கு, எண்ணத்துக்கு தள்ளுறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஈஸியா போக முடியும், ஈஸியா இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அது இல்லாம சோ அதனால எங்க கிடைக்குது, எந்த இடத்துல கிடைக்குதுங்கிற அந்த அக்சசிபிலிட்டி அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால ஈஸியா அவங்களால போய் வாங்க முடியுது.
0: இப்போ வந்து ஒரு கல்லூரிக்கு மாணவர் போறாரு, பெற்றோர்கள் வந்து நினைப்பாங்க இல்லைங்களா, படிக்கத்தான் போறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் வேலைக்கு இளைஞர்கள் நிறைய வெளியே போயிட்டு இருக்காங்க, அவங்களும் நினைப்பாங்க தினந்தோறும் பையன் வேலைக்கு போயிட்டு வர்றான், வீட்டில் வர்றான், சாப்பிட்றான், தூங்குறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த போதை பொருள் அவங்க உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனுடைய அந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் எப்படி வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதா பற்றி சொல்லுங்கள்.
1: இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். நம்ம எந்த அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தூண்டுதலா இருக்காங்கிறத பத்தி நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோமோ, அதே அளவுக்கு பேரண்ட்ஸ் பேரண்டிங், அவங்க என்ன மாதிரி அவங்க குழந்தைங்களை நடத்துறாங்க, அவங்க குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு முதல்ல, இப்போ ஸ்கூல்ல கூப்பிட்டு உதாரணத்துக்கு உங்க பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரக் ஹேபிட் இருக்கு, இல்ல உங்க பையன் ஸ்மோக் பண்றான், அவங்க பையன் ஸ்கூலுக்கே வரலன்னு டீச்சர்ஸ் சொல்ற வரைக்கும் பாதி நேரம் பேரண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் டீச்சர்ஸ் கூப்பிட்டு சொல்லும் பொழுது, என்னடா இது நம்ம பையன் ஸ்கூலுக்கு வரலையா, எங்க போயிட்டான் அப்படின்னு. சோ அவன் எதுக்கு மணி கேக்குறான், வீட்டுல என்ன மாதிரி மணி, என்ன மாதிரி விஷயங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்றான், யார் கூட சேர்றான், அவன் என்ன பண்றாங்கிறது. ஒரு சில பேரண்ட்ஸ் அது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த கழுகு இந்த கண் கொத்தி பாம்பு மாதிரி சும்மா அவங்கள வாட்ச் பண்றதே வேலையா வச்சிருப்பாங்க. அப்படியும் இருக்க கூடாது, அவங்க வீட்டுல ஓப்பனா ஃப்ரீடம் கொடுத்து இத பத்தி பேச சொல்லணும். சோ பேரண்டிங் எந்த அளவுக்கு அவங்க கொண்டுட்டு போறாங்களோ, சோ அவங்க மொபைல்ல என்ன வீடியோஸ் பாக்குறாங்க, அவங்க தனியா இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்களோட பிஹேவியர்ல ஏதாவது மாற்றம் வருதா, இத பத்தி எல்லாம் பேரண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் அவங்களோட குழந்தைங்களும் ஃப்ரீயா உட்காந்து ஓப்பன் டாக், இந்த காலத்துல அது ரொம்ப கம்மியா இருக்கு, மீடியா அது இதுனால வந்ததுனால, இல்ல ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்காங்க, இல்ல செப்பரேட்டட் பேரண்ட்ஸா இருக்காங்க, இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட பிஹேவியரையும் இந்த மாதிரி ஹேபிட்டுக்கு போதைப் பொருள் போறதுக்கு நிறையவே ஒரு பெரிய ரீசனா அமையுது.
0: இப்ப வந்து குடும்பத்துல அமர்ந்து பேசணும் அப்படிங்கிற சொல்றீங்க இல்லைங்களா, இப்ப வந்து என்ன விஷயங்கள் பத்தி அவங்க பேசணும்னு நீங்க சொல்ல வர்றீங்க, ஒரு ஆலோசகரா இந்தந்த விஷயங்களை வந்து உங்க மகனுக்கு எடுத்து சொல்லுங்க அல்லது விவாதிங்க, அதை பத்தி எப்படி சொல்றீங்க மேடம்?
1: இப்போ அப்பா அம்மா இருக்காங்க உதாரணத்துக்கு, ஸோ அவங்க குழந்தைங்க அவங்க பொண்ணோ பையன் வந்து இது பண்ணுறான், இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான், இல்லை பழக்கம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு அவங்க தெரிய வரும்பொழுது, ஸோ வீட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலையில் அந்த குழந்தை வளருது, அப்பா இப்போ உதாரணத்துக்கு புகை பிடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு பையனுக்கு தெரியாமல், இல்லை அப்பா குடிப்பழக்கத்துக்கே இருக்கிறாரு, இதெல்லாம் வந்து பையனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் நாளைக்கு அதை பண்ணும்பொழுது அப்பா வந்து கேட்கும் பொழுது, ஆமா நீங்க குடிக்கிறீங்களா, நானும் குடிக்கிறேன், இப்ப அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, டிவோர்ஸ்டா இருக்காங்க, கண்டிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கு என்ன யாரும் இல்ல, சோ நான் அந்த பழக்கத்துக்கு நான் சீக்கிரமா போக முடியும் என்னால. சோ வீட்டுல உட்காந்து எதை பத்தி பேசணும் அப்படின்னா, இது நல்ல பழக்கம், இது கெட்ட பழக்கம், இது பண்ணலாம் பண்ணக்கூடாது, அவனுக்கு மித்த விஷயங்கள்ல சுதந்திரம் கொடுக்கணும். இப்போ நீ தப்பே பண்ணாலும் வந்து உண்மையா ட்ரஸ்ட் பண்ணி, பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி இருக்கணும். இப்ப மொபைலே நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றோம், அந்த அப்பாவோ அம்மாவோ மொபைல் பார்க்காம இருந்தா அந்த குழந்தைகிட்ட போய் தைரியமா அவங்களால சொல்ல முடியும். அதேதான் ஒரு அப்பா வந்து இந்த பழக்கத்துக்கு போகாம இருந்தாலோ, இல்ல பையன் முன்னாடி இது பண்ணாம இருந்தாலோ, அந்த பையன் வந்து அந்த பழக்கத்துக்கு போகும்போது கண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்,
0: அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் முதல்ல தப்பு பண்ணாம இருக்கணும்,
1: பேரண்ட்ஸ் தப்பு பண்ணாம இருக்கணும். வீட்லயும் அந்த சில சூழ்நிலைகள், இப்போ வீட்டுல சண்டை நடக்குது, அதனால நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், இந்த பழக்கத்துக்கு போறேன், என்னால எதுலயும் கவனம் செலுத்த முடியல, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, கவலையா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்கு, சோ என் கூட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க, அதனால நான் இந்த பழக்கத்துக்கு போறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
0: அதாவது குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த மாறுபாடு, சண்டைகள், இது மாதிரியான விஷயம்
1: அதுவும் ஒரு காரணமா அமையுது கண்டிப்பா.
0: ஓகே, அந்த பையன் வந்து வழிமாறி போறதுக்கு,
1: வழிமாறி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அப்பா வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க.

0: அம்மா மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க, ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த பையனை கேட்க யாருமே இல்லை. ஸோ அவன் அவனோட அவனுக்கு பிடிச்ச இப்போ வீட்டில் கிடைக்காத ஒரு அட்டாச்மெண்ட் வெளியில் கிடைக்குது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கிடைக்குது, அதுவும் இந்த மாதிரி யாரும் ஹேபிட்ஸில் கிடைக்குதுன்னா அவன் ஈஸியாக அங்கே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை தான் வந்து பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து முத்துராஜ் அப்படிங்கிற நேயர் கூட சொல்லியிருக்காரு, பசங்க சிதறுவதற்கு காரணம் பேரண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன அதே கருத்து தான் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: வாருங்கள்.
1: நேரம் 5:23. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க. துறை சார்ந்த ஆலோசகரான சுஜிதா அவர்கள். மேடம், போதை பழக்கத்தில் இளைஞர்கள் வந்து எப்படி உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். நிறைய காரணிகள் பற்றி பேசணும். குடும்பமாக இருக்கலாம், அல்லது நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம், மன அழுத்தம், இது மாதிரியான ஒரு விஷயம். இப்போ மனநலத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதை பற்றி சொல்லுங்க.
2: ஓகே சார், மனநலத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியானதுனா, அது மனநலம்னு நம்ம ஒரு வார்த்தையில் அதை உள்ள அடைக்கிற முடியாது. அது ஒரு பெரிய கடல் மாதிரி. மனநலத்தில் அவங்களோட நடத்தையில், அவங்களோட குணத்தில், அவங்களோட ஆளுமை குணங்களில், ஆளுமை பண்புகளில், அவங்களோட பொருளாதாரம், குடும்பம், வேலையில், இது எல்லாத்துலேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு அது அது அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டே ஆகணும், இல்லை அந்த பொருள் யூஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க, அவங்க அது இல்லாமல் என்னால் அந்த நாளை ஆரம்பிக்கவே முடியாது. அது ஐ ஓப்பனர்னு சொல்லுவாங்க. காலைல எழுந்திரிச்சோடனே நான் எனக்கு தண்ணி குடிக்கணும், மோர் குடிக்கணும், டீ காஃபி குடிக்கணுங்கிற மாதிரி எனக்கு இது எழுந்திரிச்சோடனே இது எனக்கு குடிச்சாகணும். எனக்கு அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. ஸோ அதனால ஏற்படக்கூடிய கோபம் இது இப்படி தான் ஆரம்பிக்கும். அது எனக்கு இல்லையா, கொடுக்கலையா, கோவப்படுறது, காசு கொடுக்கலையா, அப்போ வந்து அவனோட பிஹேவியர் மாறும். எதை வச்சாவது நான் குடிச்சாகணும். ஏதாவது ஒரு பொருளை வச்சாவது, வீட்டில் யாரும் இல்லையா, எல்லாரும் கிளம்புறாங்களா, நான் அன்னைக்கு லீவ் போட்டுறேன். ஸோ வச்சாவது குடிக்கணும். இது எல்லாருமே இப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ நான் பார்த்த என்னோட விஷயங்கள்ல நான் அனுபவத்துல நான் சொல்றேன். ஐ மீன் நான் பார்த்த பேஷண்ட் நோயாளிகளோட இதை வச்சு நான் சொல்றேன். ஸோ எதையாவது வச்சு குடிக்கணும். ஸோ அதனால அவனுக்கு ஏற்பக்கூடிய பிஹேவியர் மாற்றம், நடத்தையில மாற்றம். ஸோ தூக்கம்ங்கிறது அவனுக்கு, அது குடிச்சாதான் தூக்கம் வரும், குடிக்கலன்னா அவனுக்கு தூக்கம்ங்கிறது ஒன்று வரவே வராது. நம்ம சாப்பிட்றோமா சாப்பிடலையா, இது காலையிலையான்னு, இரவா பகலா, இந்த மாறுபாடே அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தில் என்ன நடக்குது, அந்த பொறுப்புகள் எடுத்துக்கிறது தவறிடுவாங்க, தட்டி கழிக்கிறது. ஸோ குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்க மேலே அக்கறை காமிக்கிறது, கணவன் மனைவி நிறைய சிக்கல் வருது, இதெல்லாம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வராது, எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து இன்னும் அதிகமான பிரச்சனைகள். இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும், அடுத்து வெளிலையும் அவங்களால இயல்பான ஒரு விஷயங்களை வந்து கையாள முடியாது. இப்போ வெளியிலேயே போக முடியாது. இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க குடிச்சிட்டு ஒரு வேலை பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் எப்படி நான் எல்லாரையும் போய், அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு, அடுத்த நாள் போய் நான் எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து பொதுவாக நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நண்பர்கள் கூப்பிட்றனால போதை பழக்கத்துக்கு அடிமையாகலாம் அப்படின்லாம் நம்ம பல காரணிகளை சொல்கிறோம். ஆனால் பொதுவாக சமுதாயத்தில் சொல்லக்கூடிய காரணிகள் வந்து சமூக வலைதளங்களால் அவங்க கெட்டு போயிட்டாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, திரைப்படங்கள் பார்த்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எத்தனை சதவிகிதம் வந்து இது மாதிரியெல்லாம் அவங்க அடிக்ட் ஆகிறாங்க போதை பழக்கத்துக்கு?
2: அதுவும் ஒரு காரணம் தான். அதாவது இந்த ஒரு வரைபடம் வரைஞ்சோன்னா, ஒரு கிராஃப் வரைஞ்சோன்னா, சதவீதம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு, கூட இருக்கவங்க, பேரண்ட்ஸு, இதெல்லாம் ஒரு சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால், இந்த மீடியா சமூக வலைத்தளமும் திரைப்படங்களும், திரைப்படங்களில் வர காட்சிகளும் நமக்கு தூண்டுதலாகவும் ஊக்குவிக்கிறது நிறையா இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஹீரோ நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, அவர் ரொம்ப ஸ்டைல் பண்ணுறாரு, அவர் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் நானும் யூஸ் பண்ணுறேன், ஷர்ட் யூஸ் பண்ணுறேன், பைக் யூஸ் பண்ணுறேன், அவர் பண்ணுற ஸ்டைலே நானும் யூஸ் பண்ணுறேன், அவர் சிகரெட் குடிக்கிறாருல, அப்போ நான் குடிச்ச தப்பு இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை என்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன். இப்போ அவர் அந்த படத்தில், எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு படத்தில் அவர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, அப்போ அவரை தான் என் குருவாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னா, அவர் என்னோட ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். அப்போ அவர் சிகரெட் குடிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, அப்போ நானும் பண்ணுறேன். அவர் ஆட்டோ ஓட்டி படித்த பெரிய ஆளானாரு, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறத விட அவர் வந்து ஸ்டைலாக எப்படி தம் அடிக்கிறாரு, ஸ்டைலாக எப்படி வண்டி ஓட்டுறாரு, இந்த மாதிரி அந்த பழக்கமும் சீக்கிரம் டக்குன்னு போயிடும். அவர் பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவர் அடுத்த படத்தை நடிக்கிறாரு, நானும் குடிக்கிறேன், நானும் அந்த பொருளை யூஸ் பண்ணுறேன். ஸோ மீடியாவில் நிறைய அது ரிலேட்டடாக, நம்ம இப்போ ஒரு படத்துக்கே போனாலும், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜஸ்ட் ஹெல்த், இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல், அந்த மாதிரி நிறைய கொட்டேஷன்ஸ் போட தான் செய்கிறாங்க. பட் அந்த கொட்டேஷன்ஸை யாரும் அந்த அளவுக்கு பார்க்கறது இல்லை. அந்த சீனில் இருக்கக்கூடிய அந்த இது இன்ஃப்ளூயன்ஸ் டக்குன்னு நம்ம மனசில் பதிஞ்சிருது. அது என்கரேஜிங்காக இருக்கு அவங்களுக்கு.
1: அது கண்டிப்பாக. இப்போ வந்து போதை பழக்கத்துக்கு ஒருத்தர் அடிமையாகிறாரு, வீட்டுக்காரணியாக இருக்கட்டும், இல்லை சமூக காரணி, ஏதோ ஒரு காரணியில் ஒரு அடிமையாகிறனு வச்சுக்கோங்க. இப்போ அவர் நினைச்சா அவராக அதை நிறுத்த முடியுமா?
2: முதல்ல அதுக்கு நிறையா

0: ஸ்டேஜஸ் இருக்கு. அவர் நினைச்சா எப்படி நிறுத்த முடியும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியும். அதுக்கு முதல்ல அவருக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும், நான் குடிக்கிறேன், அது ஒரு விதமான ஒரு நோய், அது என்னோட குணத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, இதனால எனக்கு சில விஷயங்கள் வந்து தவறா நடக்குது, சோ இதை நான் நிறுத்தணும், இது எந்த அளவுக்கு போகுது. ஆரம்பத்துல நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சோசியலா தான் அது ஆரம்பிக்கும். அதுல என்ன இருக்கு பாக்கலாம், ஒரு பார்ட்டிக்கு போறேன், ஒரு திருவிழாக்கு போறேன், ஒரு கோயில் கொடைக்கு போறேன், இந்த மாதிரிதான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா, அது இல்லாம என்னால இருக்கவே முடியாது, டெய்லியுமே நான் பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும். அப்ப அது இல்லாம என் வாழ்க்கையே தொடங்க முடியாது. காசு கூட நான் குடிக்க போறேன், எங்க போயாவது நான் தேடி கண்டுபிடிச்சாது குடிச்சறேன். சோ சோசியல்லா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் அது ப்ராப்ளமா போகுதுன்னு அவர் கண்டுபிடிக்கும் பொழுது அதுல இருந்து அவர் தானா வர முடியும். அக்செப்டன்ஸ் வேணும், இல்ல என்னால முடியல அப்படின்னா அதுக்கு ஏத்த உதவிகள் அவர் எடுத்துக்கணும். மெடிசின், ஒரு டாக்டர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கவுன்சிலர்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அவர் ஹெல்ப் கேட்டு அதுல இருந்து அவர் வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணணும்.
1: இப்ப வந்து மேடம், இப்ப போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு, அவர் வந்து அவராகவே விருப்பப்பட்டு அதை நிறுத்தணும் முயற்சி பண்றாரு அப்படிங்கறத ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த குடும்பத்தினர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து எந்த காலகட்டத்துல அவங்களை வந்து இந்த சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போ, ஒரு காலகட்டம் இருக்கணும் இல்லையா, இது வந்து இவ்வளவு தூரம் வந்துருச்சு சார், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை, அறிவுரையினால கேட்க போறது இல்லை, யார் சொல்லியும் கேட்க போறது இல்லை, இப்ப நம்ம நேரடியா சிகிச்சைக்கு போகணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது வந்து எந்த காலகட்டத்துல தொடங்குது?
0: இல்ல அதுக்கு ஒரு, இப்போ ரொம்ப அது அதிகமானதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு 3 மாசமா குடிக்கிறாருங்க மேடம், ஒரு 6 மாசமா குடிக்கிறாரு, அவருக்கு மஞ்சக்காமலை வந்துச்சு, அப்புறமா தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு கிடையாது, அவருக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போகணுங்கிறது கிடையாது. அவர் ஆரம்பத்துல குடிக்க ஆரம்பிக்கும் போது ஒன்னும் குடும்பத்தாரால அதை நிறுத்த முடியல, அவங்க கண்ட்ரோல மீறி அவங்க போறாங்க, அவங்களோட நடத்தையில இப்ப வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, இதனால கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, ரொம்ப அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்குது. அப்ப தெரிஞ்ச உடனே ஃபேமிலி மெம்பர் கண்டிப்பா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுத்து, அது மெடிக்கேஷன்ல இருந்து கவுன்சிலிங்ல இருந்து நிறைய பல்தரப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் அவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். இதுதான் நல்ல நேரம், இந்த டைம்ல தான் கூட்டிட்டு போகணும். ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, இப்போ மந்த்லி ஒன்ஸ் தான் என் கணவர் குடிக்கிறாரு, பெருசெல்லாம் ஒண்ணும் குடிக்கிறது இல்ல, அது ஏன்னா அந்த ஒய்ஃபுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இருக்காது, ஒரு நாள் தானே குடிச்சிட்டு வந்தாரு, அவருக்கு ஒன்றும் ஆகாது, இன்னைக்கு அமைதியா இருந்துக்குவாரு. பட் அவர் எப்போ ரெகுலரா குடிக்க ஆரம்பிக்கிறாரு, அவர் எந்த சூழ்நிலை குடிக்க ஆரம்பிக்கிறாருங்கிறது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு நாள் தானே குடிக்கிறாரு, சனிக்கிழமை சாயங்காலம் தான் குடிக்கிறாரு, வீட்டுக்கு வந்து அமைதியாக இருந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ அல்லது மனைவியோ நினைக்கலாம். ஆனால் வந்து அது வந்து தீவிரமாகும் பொழுது அது வேற மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போயிடும். அப்போ வந்து அவர் ஒரு நாள் குடிக்கிறத கூட இந்த கவுன்சிலிங் மூலமாக நம்ம நிறுத்த முடியுமா, இல்லை அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கலைச்சு அவங்க வருவாங்களா? ஏன்னா இந்த பொதுவாக மது குடிப்பதே தவறு அல்லது போதைப் பொருள் உபயோகிப்பதே தவறு அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் குடிக்கிறாங்க, அதை அனுமதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்?
0: இல்லை, வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறாங்க, அது அதோட அந்த அளவு நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நான் சத்தியமா நான் இன்னைக்கு தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க குடிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நம்ம கண்ணால தெரியும், டெய்லி குடிச்சிட்டு வர்றது நமக்கு தெரியாது, நம்ம அவங்க கூட இருந்து நம்மளால பார்க்க முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது. சத்தியமா நாளில இருந்து குடிக்க மாட்டேன்னு மட்டும் சத்தியம் பண்ணி தருவாங்க, நாளில இருந்து அவங்க குடிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ எந்த காலகட்டத்துல, இந்த காலகட்டத்துல தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி கிடையாது. அவங்க குடிக்கிறதுக்கு முதல்ல என்ன காரணம்னு அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட மனநிலையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன காரணத்தினால குடிக்கிறாங்க, என்ன இதனால், என்ன விஷயம் அவங்கள தூண்டுது, அவங்களுக்கு ஏதாவது மன அழுத்தங்கள் இதுல இருக்கா, ஏதாவது கவலைகள் இருக்கா, சிரமங்கள் இருக்கா, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இப்ப ஏன்னா போதை பழக்கம் அல்லது குடிப்பழக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எல்லாருமே பெரும்பாலும் பேசுறது தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க, தினந்தோறும் குடிச்சிட்டு இருக்காங்க, தினந்தோறும் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஒட்டிதான் நம்ம பேசுறோம். ஆனாலும் கூட இந்த வாரத்துல இருக்கா, மாசத்துல இருக்கா அப்படின்னு இருக்கிறத வந்து கண்டும் காணாம, சரி இலைமறை காய்மறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு கூட கவுன்சிலிங் கொடுத்து அதை நிறுத்த முடியும் இல்லைங்களா?
0: கண்டிப்பா நிறுத்த முடியும், கவுன்சிலிங்னால கண்டிப்பா நிறுத்த முடியும்.
1: ஓகே, அது கொண்டு முயற்சிகள் கூட வீட்டுல இருக்கிறவங்க எடுக்கலாம்.
0: கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப ஒரு நோயாளிக்கு மருந்து ஒரு 50%, ஃபேமிலி சப்போர்ட் இன்னும் மிச்சம் 50%, அவங்களுக்கு அது ஒரு மருந்து தான், அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்ல பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
1: தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சபானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம் நேயர்களே. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் போதைப் பொருள்கள் விழிப்புணர்வு, அதை பற்றி தான் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க. போதை பழக்கத்திலேருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் ஆலோசகரான சுஜிதா அவர்கள். மேடம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லைங்களா? இப்போ வந்து பெரியவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனாலும் கூட இன்றைக்கி மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் லெவல்லே இது வந்து குடிப்பழக்கம்னு இல்லை, அது போதைப் பொருள்கள் நிறைய பெயரில் சொல்கிறாங்க, என்னென்னமோ பெயரில் இருக்குது. அது வந்து இந்த +1, +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் பக்கத்தில் பெட்டி கடைகள்லையோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் சோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ வந்து அந்த மாணவர்களை வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது பள்ளிக்கூட ஆசிரியர்களாகட்டும் எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி திசை திருப்பி வேறு வழி வேறு நல் வழிக்கு அழைச்சிட்டு போகணும், அதை பற்றி உங்கள் ஒரு கவுன்சிலராக உங்களுடைய அறிவுரை என்ன?
1: கண்டிப்பா சார், இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்கூல் படிக்கிற பசங்க அது கொஞ்சம் வருத்தமா இருந்தா தான் இருக்கு. ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க கிட்ட வந்து யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பெரியவங்க ஒரு 30, 35, 40 ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த பழக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 வயசு 15 வயசு ஒரு 10th standard படிக்கிற பையன்ட்ட பார்த்தீங்கன்னா அவன் பேக்கில் செக் பண்ணால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் வந்து நம்ம நிறையா சொல்லிட்டோம், கூட இருக்க நண்பர்களை. ஸோ பேரண்ட்ஸ் அதுக்கு ஒன்று ஒரு மெயின் காரணம். அவங்களோட மானிட்டரிங், அவங்களோட

0: பேரண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி கத்துக்கிறாங்க இது. ஸோ மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், திரைப்படம் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல்ல ஒரு ஒரு ஆலோசகராக என்ன என்கிட்ட கேட்டால், ஒரு ஸ்கூலில் அது பற்றின விழிப்புணர்வு விஷயங்கள், அது அந்த மாதிரியான மீட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் அடிக்கடி கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அது ஒரு சப்ஜெக்டாகவே கூட வந்து அவங்களுக்கு வைக்கலாம். ஸோ இப்போ எப்படி இந்த பாரதியார் பற்றின விஷயங்கள் படித்தா, ஸோ பாரதியார் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருங்கிற அந்த பாசிட்டிவ் இது போகுதோ, ஸோ இது பற்றின ஒரு விஷயமும் நம்ம வந்து சப்ஜெக்டில் வந்து கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு சொல்லும் பொழுது, எஜுகேட் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து.
1: அதாவது மாணவர்களை வேறு நல்வழிக்கு திருப்பணும், அது ஆசிரியர்களோ பெற்றோர்களோ இருக்கட்டும், விளையாட்டுத் துறையிலையோ அல்லது வேறு வேறு தனி ஈடுபாடு இருக்கக்கூடிய கலைகள்லையோ அவங்கள வந்து ஆர்வம் செலுத்த வைத்தா.
0: ஆமாம், அவங்கள வேற, அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு 10 பேர் சேர்ந்தா வந்து இந்த பழக்கத்துக்கு தான் போவாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு நிறைய பசங்க நினச்சிக்குவாங்க, ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா வேற வகையிலையும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதாவது இப்போ தம் அடிச்சு தண்ணி அடிச்சு தான் சந்தோஷமா இருக்கணும்னு கிடையாது, நம்ம வேற வகையிலையும் நம்மளோட சந்தோஷங்களை தேடிக்க முடியும், ஸோ ஜாலியாக இருக்க முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்கு முதல்ல வரணும்.
1: இப்போ நீங்கள் ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் இருக்காரு, அதே நேரத்தில் இந்த போதைப் பொருள்களுக்கு ரொம்ப அடிமையான ஒரு சிறு வயது இளைஞன் இருக்கார், ஒரு 18 வயது 17 வயதில் இருக்கார். இப்போ இந்த இரண்டு பேர்த்தில் யாரை வந்து தெளிவாக சொல்லி புரிய வைத்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மீட்க முடியும், அல்லது மருத்துவ சிகிச்சைக்கு மேலும் அனுப்பி அது மாதிரியான ஒரு பிரிவில் யாரை வந்து எளிதாக குணப்படுத்த முடியும் அல்லது ஆலோசனை சொல்லி மீட்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
0: இல்லை, ரெண்டு பேரையுமே நம்ம சொல்லி ஆலோசனைக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கோ சிகிச்சைக்கோ கண்டிப்பாக இது பண்ண முடியும். அதுக்கு அவங்க முதல்ல, இப்போ 40 வயசுனா அவங்க முதல்ல முன் வரணும், ஓகே நான் இதுலேருந்து வெளியில் வரேன், எனக்கு இதுக்கு உதவி வேணும் அப்படின்னு அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில் வரணும். அதுக்கு நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது, இந்த பிஹேவியர் சேஞ்சில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல வந்து இது தப்பே இல்லை அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நான் குடிக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆகாது, என் கண்ட்ரோலில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது 40 வயசுக்கு மேலே இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போவாங்கன்னா, இது சாரி ஓகே நான் குடிக்கிறேன், எனக்கு இதனால் பாதிப்பு வருதுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் இதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு எனக்கு தெரியல. மூணாவது நிலைக்கு எப்படி போவாங்கன்னா, அவங்கள தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, ஓகே நான் இதுலேருந்து வெளில வரணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் அதுக்கான சிகிச்சைக்கு போகிறேன். நாலாவது நிலை அதுக்கான தகுந்த ஆக்ஷன் எடுக்கிறது, ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க உள்ளேயே போயிடுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட போகிறதா இருக்கட்டும், கவுன்சிலர்கிட்ட போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மறுவாழ்வு மையமுக்கு போகிறதா இருக்கட்டும், போயிடுவாங்க. அஞ்சாவது நிலை தான் வந்து மெயின்டைன், ஓகே இனிமேல் நான் அந்த பழைய நிலைக்கு, அந்த பழைய போதைப் பொருளான நிலைக்கு நான் போகாமல் இருக்க என்ன நானே எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது, என்ன இதில் கவனம் செலுத்திக்கிறது, என்னை எப்படி நான் பிஸியாக வச்சுக்கிறது, என்னை எப்படி என்கரேஜ் பண்ணி இதுலேருந்து வெளில கொண்டு வர்றது. ஆறாவது நிலை திரும்ப மறுபடியும் அதே பழக்கத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், ரிலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆறாவது நிலை திரும்ப கண்டிப்பாக அந்த நிலைக்கு போவாங்க. அந்த நிலைக்கு ஏன் போகிறாங்க, அது போகாத இருக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஊக்கம், தென் மெடிக்கேஷன், கவுன்சிலிங், இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: இப்போ வந்து போதைப் பொருள் மீட்பு மையங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் அழைச்சிட்டு வராங்க எல்லாருமே. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு, போதைப் பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு, மதுப்பழக்கம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற பொழுது வேறு வழியே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எப்படியோ அவங்கள அழைச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மறுவாழ்வு மையங்கள் அல்லது மீட்பு மையங்கள் என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அங்கே சொல்கிறாங்க, கவுன்சிலிங் எப்படி தர்றாங்க, அது வந்து எப்படி இயங்குது, அந்த போதைப் பொருள் மீட்பு மையம் வந்து அவங்கள எப்படி வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: மீட்பு மையங்கள் இப்போ நிறைய இடத்துல நிறைய செயல்பட்டு வருது. இப்போ எப்படி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு 4 போதைப் பொருள் கிடைக்கிற இடம் இருக்குது அப்படின்னா கூட, அதில் அட்லீஸ்ட் ஒரு இடம் ரெண்டு இடமாவது அந்த மீட்பு மையங்கள் வந்து வளர்ந்துட்டு வருது நிறையா. அதுக்கான நல்ல நல்ல விஷயங்களும் ஸ்டெப்ஸும் அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ மீட்பு மையங்கள் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கும் அப்படின்னா, அவங்க நிறுத்துறதுக்கு மட்டும் கிடையாது, ஐ மீன் அந்த பழக்கத்தை நிறுத்திட்டு இப்போ வர்றாங்க தலைவலி காய்ச்சல் மாதிரி, ஓகே தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டு போகிற மாதிரி இல்லை, ஒவ்வொரு மீட்பு மையத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங் அங்கே இருக்கும். ஸோ அவங்கள அடுத்த அவங்களுக்குள்ள இருக்க திறமைகளை வெளியில் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஓகே நீங்கள் உங்களால் வாழ முடியுங்கிற நம்பிக்கை கொடுக்குற விஷயமா இருக்கும். இது நோயாளிக்கு மட்டும் இருக்காது, நோயாளியோட குடும்பத்தாருக்கும் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த மறுவாழ்வு மையத்தில் கவுன்சிலிங் வந்து நோயாளிக்கு மட்டும் இல்லாமல் நோயாளியோட குடும்பத்தாருக்கு இருக்கும். அவங்களோட ஊக்குவிக்கிற நிறைய விஷயங்கள் விளையாட்டு துறையா இருக்கும். ஸோ ஒரு யோகா பண்ணலாம், ஒரு தியானம் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டோட அங்கமாகவே இருக்கும்.
1: இப்போ வந்து இந்த மறுவாழ்வு மையத்துக்கு

0: அல்லது ஒரு வராங்க இல்லைங்களா, அந்த நோயாளிகள், குடி நோயாளிகளாக இருக்கட்டும், போதை பழக்கத்துக்கு அடிபணிந்தவர்களாக இருக்கட்டும், இவங்களையெல்லாம் மீட்பதற்கு கவுன்சிலிங் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, சிகிச்சை முறைகள் இருக்கும், அதை டாக்டர்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு கவுன்சிலிங் வந்து எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நேரடி அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் நோயாளிகளை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நோயாளிகள் இந்த வயசில் நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு என்னுடைய கவுன்சிலிங் வந்து இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தகவல் அல்லது சம்பவம் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக சார், நான் முதன்முறை டி அடிக்ஷன் மையத்தில் சேரும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு நோயாளி தான் இருந்தார். அவர் வந்து ஒரு மனைவியை பிரிஞ்சு, இந்த குடிப்பழக்கத்தினால மனைவியை பிரிஞ்சு இருந்தார். ஸோ இது அவரோட விருப்பத்தோடையே இதை நான் சொல்லார், இந்த தகவலை பரிமாறிக்கிறேன், அவருக்கும் தெரியும். ஸோ அவர் அந்த நிலையில தான் நான் அவரை பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஸ்டேஜுக்கு போகிற ஒரு நோயாளி அந்த கணவன் மனைவி. ஸோ இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறாங்க. அந்த குடிப்பழக்கத்தினால அவர் வந்து இந்த மீட்பு மையத்தில் வந்து இருக்கார், வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அப்போது அவரை நான் அவரை வேறு யாருமே அவரை வந்து அந்த இதை எடுக்கலை, ஏன்னா எப்படி டைவர்ஸ் தானே கிடைக்க போதும், அவர் இங்கே தானே வேலை செய்ய போகிறாருன்னு. ஸோ எனக்கு அவரை முத முத கொடுக்கும்போது எனக்கு ஒரு சவாலாக தான் இருந்தது. ஸோ அவர்கிட்ட நான் பேசினேன், எதனால் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அவரும் இப்போ நம்ம நிறைய இவ்வளோ நேரம் பேசின மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மேடம் சேர்ந்து பண்ணேன், அப்புறம் எனக்கு திருமணமாகி 4 வயசில் பையன் இருக்கான், இப்போது என் மனைவியும் குழந்தையும் பிரிஞ்சிருக்கேன், ஸோ அவங்க வந்து விவாகரத்துக்கே அப்ளை பண்ணுற நிலைமைக்கு நான் போயிட்டாங்க. ஸோ பட் எனக்கு நான் இப்போ வந்து திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் இங்கே இருக்கேன், ஆனால் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க என் மனைவி. ஏன்னா நான் வந்து பொருளெல்லாம் அடமான வச்சு காவல்துறை வரைக்கும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா என் மனைவி என்னால். ஸோ அதனால அவளோட விருப்பத்துக்கு என்னால் வந்து எதுவும் இப்போ சொல்லவும் முடியல, இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க மனைவியை நான் அழைச்சி பேசினேன், ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமா, இன்னும் ஒரு 1 மாதம் வெயிட் பண்ணுறீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க சரி ஓகே, ஒரு 1 மாதம் நான் வெயிட் பண்ணுறேன் மேடம், 1 மாதத்தில் அவர் என்ன மாதிரியான இதில் இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1 மாதம் கழிச்சு மறுபடியும் அவர் அங்கேயே தான் வேலை செஞ்சிட்ருக்காரு, சின்ன சின்ன வேலைகள் செய்வார். ஸோ 1 மாதம் கழிச்சு அந்த லேடி என்கிட்ட வந்தாங்க, ஓகே மேடம் அவர் முழுசாக சிகிச்சை எடுத்துகிட்டு வரட்டும் நான் நம்புறேன், எனக்கு 4 வயசில் பையன் இருக்கான், ஸோ இதுலேருந்து நான் வெளில வர அவர் வெளில வந்துடுவார் நான் நம்பி இங்கேயே விட்டுட்டு போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் அவரை தன்னைத்தானே நிறைய விஷயங்களில் மாற்றிட்டார். ஏன்னா ஒருத்தங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, இவன் மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு தான் போகிறான், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் வேஸ்ட்டு, நிறைய நேரங்கள் அந்த மாதிரியும் நடக்கும் இல்லைன்னு சொல்ல, பட் அவங்க மனைவி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, யாருன்னே தெரியாத ஒரு கவுன்சிலர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறாங்க போது அவரை தன்னைத்தானே சின்ன சின்ன விஷயங்கள்ல மாத்திக்கிட்டு இன்னைக்கு அந்த சென்டர்ல அவர் மேனேஜரா இருக்காரு. அவருக்கு இன்னொரு 2 குழந்தைங்க இருக்கு. ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில பொசிஷன்ல இருக்காங்கிறத எனக்கு ஒரு கவுன்சிலரா நான் பெருமையா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.
0: மீட்புக்கு வரவங்கள முதல்ல நம்பணும் இல்லைங்களா?
1: ஆமா,
0: நம்பிக்கை நாம வைக்கும் பொழுது அவங்களுடைய மனமாற்றம் நிகழது.
1: அது எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட இப்போ மனைவி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா, இவ்வளவு தூரம் நான் பண்ணியும் நகை அடமான வச்சு நான் குடிச்சு அவங்கள தனியா, ஏன்னா அந்த நபர் தான் சம்பாதிக்கிற ஒரு ஆளா இருந்திருக்காரு. சோ அவரே இங்க வந்துட்டாருங்க போது குழந்தைய வச்சுட்டு இந்த சமுதாயத்துல நம்ம எப்படி வாழ்றோம், அந்த நிலையை அவங்க கடந்து வந்து அவங்க கணவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம்.
0: இப்ப வந்து இந்த மறுவாழ்வு மையத்துல சேர்ந்து அந்த பழக்கத்திலேருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னாலும் கூட மறுபடியும் அதுக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்கிற வகையில் அவங்க என்ன செய்யணும், அல்லது குடும்பத்தார் என்ன செய்யணும், நண்பர்கள் என்ன செய்யணும்?
1: அது நண்பர் வந்து இப்போது நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, இப்போது ஐயோ அவனுக்கு வீடே கொடுக்கக்கூடாது, குடிச்சிருக்கான், குடிக்கிற பழக்கத்தில் இருக்கான், இல்லை இந்த வீட்டில் குடிச்சிட்டு ஒருத்தங்க தங்கியிருந்தாங்க. இப்போ 4 பேச்சுலர்ஸ் வந்தால் வீடு கொடுக்க மாட்டாங்க நம்ம ஊரில் எப்போவுமே, ஏன்னா அவங்க கண்டிப்பாக குடிச்சிட்டு கூத்தடிக்க தான் போகிறான் அப்படின்னு. ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணலான்னா, அவன் ஒரு குடிச்சிட்டு அவன் மீட்பு மையத்துலேருந்து வெளில வந்துட்டானா, அவனை அதே இதில் நம்ம ஜட்ஜ் பண்ணியோ அடையாளம் வச்சு லேபிள் பண்ணவே கூடாது. இவன் குடிச்சிட்டு மீட்பு மையத்துலேருந்து தான் வந்திருக்கான் அதை சொல்லி சொல்லி அவங்கள மித்தவங்களோட கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு தகுந்த பொறுப்புகள் சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுக்கும்போது அவங்க மனசை மாற்றலாம், அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அதுலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும்.
0: நண்பர்களும்
1: ஒதுக்கி வைக்காமல் அவங்க தனியாக விடாம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அதுலேருந்து வெளில வருவாங்க. அதாவது ஒரு மிருகத்தையும் மனுஷனாக மாத்துறது ஃபேமிலி தான் சார்.
0: ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் போதை பழக்கத்தில் இருக்காரு, ஆனால் உதவி கேட்கறதுக்கு தயங்குறாரு, அவங்களுக்கு நாம என்ன வகையில் சப்போர்ட் பண்ணலாம்? சமுதாயத்தில் சேர்ந்தவங்களோ அல்லது பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களோ என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணலாம்?
1: இப்போது எப்போவுமே நம்ம வெளியில் வந்து நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா உடல் அளவில் ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியும். மனசளவில் இல்லை, இந்த மாதிரியான பழக்கத்தில் இருக்கவங்க எனக்கு இந்த மாதிரி

0: நான் குடிக்கிறேன், இது குடிக்க அடிமையாயிட்டேன், எனக்கு எங்க ஹெல்ப் கேட்கணுங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியாது. அந்த விழிப்புணர்வு இன்னும் வரல. இதை நான் போய் சொல்றதுக்கே கூச்சப்படுவாங்க. முதல்ல வீட்டுல இருக்கவங்க கிட்டயே நான் வந்து என்ன கூட்டிட்டு போறியா டாக்டர் கிட்ட நீ கேட்கறதுக்கு, ஏன்னா கூட்டிட்டு போனா மட்டும் நீ சரியாயிருவியா அப்படின்னு நம்ம கேட்போம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஸோ அதனால அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்டயே ஓப்பனா பேச மாட்டாங்க. ஸோ அப்படி தயங்காம அவங்க ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும். இல்ல எங்க என்ன இது கிடைக்குது, ஆல்கஹால் அனானிமஸ் நிறைய குரூப்பே இருக்கு. அதாவது இப்படி குடிச்சு அதுல இருந்து மீண்டு வந்து மறுவாழ்வு மையத்துக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்காகவே தனியா ஒரு அமைப்புகளே இருக்கு. ஸோ அவங்களோட அவங்க கான்டாக்ட் வைக்கும் பொழுது எங்க இது பண்ணலாம், இது எங்க போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாங்கிறதுக்கான உதவி மையங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்கு. இப்ப சைல்டு ஹெல்ப் லைன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு.
1: தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள் நேரம் 5:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னா நம்மோடு ரொம்ப விரிவாக விளக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க துறை சார்ந்த ஆலோசகரான சுஜித்தா அவர்கள். மேடம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இப்போ வந்து பொதுவாக இந்த மன அழுத்தத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எந்த வகையில் உண்மையான நிலவரம், அதை பற்றி சொல்லுங்க.
1: அது ஒரு சைக்கிள் வீல் மாதிரி சார். இப்போது எப்படி சொல்கிறதுன்னா, மன அழுத்தம் எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு மீள முடியாத துக்கமாக இருக்குது. இப்போ என்ன என்னை நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க. இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், என்னோடய அப்பா தவறிட்டாரு, என்னோடய அப்பா அம்மா இல்லை, ஸோ அதுலேருந்து நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு மன அழுத்தம் அவங்களுக்குள்ள. ஸோ அதுலேருந்து நான் வந்து இந்த பழக்கத்துக்கு இது பண்ணேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து புகை பழக்கத்துக்கு போனேன், அதுலேருந்து நான் போதை பழக்கத்துக்கு போனேன்னு சொல்கிறவங்க நிறைய. ஸோ போதை பழக்கத்துக்கு நான் அடிமையானேன். ஸோ அதனால ஏற்பட்ட அவமானம், அந்த ஒரு குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்னு, யாரும் அதுக்கப்புறம் மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் எதுலேயும் கவனம் செலுத்த முடியல. ஸோ அதனால நான் மன அழுத்தத்துக்கு ஏற்பட்டேன். ஸோ இது ரெண்டும் ஒரு சைக்கிள் வீல் மாதிரி இப்படி
0: சுத்திக்கிட்டே இருக்கு. போதை பழக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு
1: கண்டிப்பா சார்.
0: ஓகே, இப்போ வந்து இந்த போதை பழக்கத்தை பற்றின ரொம்ப தவறான நம்பிக்கைகளை நிறைய சமுதாயத்தில் இருக்கு, அதை பற்றி சொல்லணும்.
1: தவறான நம்பிக்கைன்னா, ஒன்று அந்த பழக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க தான். ஒரு தடவை பயன்படுத்தினா, நம்ம ஆரம்பத்திலயே சொன்ன மாதிரி, ஒரு தடவை பயன்படுத்தினா ஒன்றும் ஆகாது, அது என் கண்ட்ரோல மீறி போகாது, நான் தானே யூஸ் பண்றேன், எனக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனா நமக்கு நிறைய பேர் நம்ம சொல்லி சும்மா ஒரு கொலக்கியில சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், 10 வருஷம் குடிச்சவனுக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு தடவை குடிச்சவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். ஸோ இதெல்லாமே ஒரு தவறான நம்பிக்கைகள் தான்.
0: ஓகே மேம், இப்போ வந்து போதை பழக்கத்தில் அடிமையாயிட்டாங்க, ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, அது இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது குடிப்பழக்கத்துக்கு அடிமையான பெரியவங்களாக இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ரெண்டு கேட்டகரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கவுன்சிலராக கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நிறைவாக நம் நிகழ்ச்சியில் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, அவங்க குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஒரு மனநல ஆலோசகராக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்படி ஆயிடுச்சேன்னு முதல்ல துவண்டு போய் உட்காராம, ஸோ அடுத்து அவங்களை எப்படி சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போகலாம், இதை வெளியில் சொன்னால் அவமானம், இதை வெளியில் சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்கேன், வீட்டில் இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்காங்க, அதை முதல்ல மறைக்கக்கூடாது. இன்னொன்று, தயங்காமல் உதவி கேட்கணும். அட்லீஸ்ட் பக்கத்தில் யாராவது அது சார்ந்த துறையில் இருக்காங்களா, இல்லை வேறு எங்கே வந்து நமக்கு இப்போ எல்லாமே ஒரு மளிகை பொருள் கூட நம்ம மொபைலில் அடித்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஒரு நெயில் பாலிஷ் கூட எங்கே கிடைக்கும் நமக்கு தெரியும். ஸோ ஒரு மொபைலில் வந்து நம்ம என்ன வேணாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது, ஒரு மீட்பு மையம் எங்கே இருக்குது, ஸோ இதுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, நம்மளால் கண்டிப்பாக ஃபோனில் பார்க்க முடியும்.
0: அது இந்த இளைய தலைமுறை இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம் இல்லைங்களா?
1: தாராளமாக செய்யலாம். அதாவது இது ஒரு மனுஷனோட பிரச்சனை கிடையாது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீடு நல்லா, ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு வீடு நல்லா இருக்கும், ஒரு வீடு நல்லா இருந்தால் ஒரு தெரு நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த நாடே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க எந்த மாதிரி இருக்காங்களோ அதை வச்சு தான் நம்மளோட மொத்த சொசைட்டியும் நம்ம பார்ப்போம். ஒரு வீடு தான் வீடு தானே, அது வீடு எப்படி போனால் என்னன்னு நம்ம நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் நினைச்சா மட்டும் இது முடியாது, அந்த குடும்ப நபர் நினைக்கணும், சமூகம் நினைக்கணும், சொசைட்டி மித்த பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட சப்போர்ட். ஒரு கை தட்டினா ஓசை வராதுன்னு சொல்லுவாங்களே, எல்லா கை தட்டி சேர்ந்து இது பண்ணும் பொழுது வரும், நல்ல ஒரு மாற்றம் வரும் நினைக்கிறேன்.
0: மொத்தமா ஒரு கூட்டு முயற்சியா இயங்கணும்.
1: கண்டிப்பா
0: அப்படிங்கறத நீங்க நிறைவா ஒரு கவுன்சிலரா சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மோடு இணைந்து போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி

0: அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப விரிவாக விளக்கமாக போதை பழக்கத்துக்கு அடிமையான இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எப்படி மீண்டு வரணும், குடும்பத்தினர் என்ன செய்யணும், நண்பர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக சொன்னாங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி மேடம்.
1: நன்றி சார்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் நிகழ்ச்சியிலிருந்து, வழிகாட்டி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 6 மணி, பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடியதை கேட்டோம். 6:19 ஆகாஷவாணி 101.1 பண்பலையில் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

தாயே உனக்காக திரைப்படத்திற்காக பி வசந்தா பாடிய இந்த பாடலோடு திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 அலைவரிசை நேற்றிலே இன்றும் நாளையும் எமது அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்புகள். இன்னைக்கு ராத்திரி 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் தொடர்ந்து ஏறும் இயற்கை வேளாண்மை முறை குறித்த அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சார்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். 9:30 மயிலிறகு தாய் திரைப்பட விமர்சனம் இடம்பெறுகிறது. 10:00 மெலடி மெட்டுகள் நேயர்களை நீங்கள் விரும்பி கேட்டுள்ள 80s க்ளோரிஸான சாங்ஸை கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:00 காலை தின்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், தொடர்ந்து சான்றூர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் பி ஜான் கென்னடி அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதில் உலக இரத்த கொடை தினத்தை ஒட்டி ஈரோடு மாவட்ட இரத்த வங்கியைச் சார்ந்த கே பூபதி அவர்களின் சிற்றுரையும் இடம்பெறும். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இணைக்கிறது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம். நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே குளிர்பதன கிழங்கு அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன வேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மாலை 4:00 நதியை தேடும் கடல் நாடகம். மாலை 5:00 சித்திர சிவானம் உலக இரத்த கொடை தினத்தை ஒட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் திரு அருண் கோகுல்தாஸ் அவர்களுடன்

0: நேர்முகம் இடம்பெறுகிறது. நாளை மாலை 6:30 இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பர்மிங்ஹாம் எல்ஸ்பாஸ்டன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை ஆகாஷவாணி 103 FM-ல் இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம். இனி விளம்பரத்தை தொடர்ந்து 6:30 மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத்தன்மை உடனும் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்ஃப் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரி

செய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும் இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: தொடர்பான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும் ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒரு போதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின் போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதி உள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த தெக்களூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 டன் கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 60 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க

0: தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்களுக்கு இனிமையான பொன்மாலை நேர வணக்கங்கள். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது

கேட்ட அந்த பாட்டு குலமா குணமா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது, கே வி மகாதேவன் இசையில். நேரம் 6:45, ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 51°C, குறைந்தபட்சமா 24°C. திருப்பூர்ல அதிகபட்ச வெப்பநிலையா 33, குறைந்தபட்சமா 25. ஈரோட்ல அதிகபட்ச வெப்பநிலையா 34, குறைந்தபட்சமா 25. நீலகிரியில அதிகபட்ச வெப்பநிலையா 22°C, குறைந்தபட்சமா 17°C. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 31°C, குறைந்தபட்சமா 26°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நேற்றிலே மேற்சொன்ன மாவட்டங்களில் வானம் அவ்வப்பொழுது மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

கேடா அந்த பாட்டு. திருக்கல்யாணம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடியது, இளையராஜா இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனந்தமயமான 70களின் பாடல்களின் அணிவகுப்பு வந்துட்டு இருக்கு. நீங்களே போக்குவரத்து நெரிசல் பற்றி அறிவிப்பு. நகரின் சில முக்கிய பகுதிகளான காந்திபுரம், உக்கடம், போத்தனூர், டவுன்ஹால், ரயில்வே ஸ்டேஷன், மேட்டுப்பாளையம் சாலை, குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் அருகில், அதே மாதிரி துடியலூர் வரையிலான சில பகுதிகள், அவினாசி சாலை நீலாம்பூர் லட்சுமி மில்ஸ்லேருந்து நீலாம்பூர் வரைக்கும், அதே மாதிரி திருச்சி சாலை சிங்காநல்லூர், ஸோ இங்கெல்லாம் வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் இரவு எல்லாமே எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்க. ஆகாஷவாணி 103 FM பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.

0: What happened to her?
1: கணவன் கீத்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

0: really? Don't make me blush.
1: அவளொரு பாதி நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே.
0: The better half and the bitter half.

நெல்லி கேட்ட அந்த பாட்டு சூரியகாந்தி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசை. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது. நேரம் 6:53.

கேட்ட அந்த பாடல் வி குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. 1000 ஒருத்தி திரைப்படத்திற்காக பொன்மாலை இப்பொழுது நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். 6:57 நிமிடத்தில்

கீழே அந்த பாட்டு மாலை சூடுவா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது விஜயபாஸ்கரின் இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2025 ஜூன் மாதம் முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணியாக 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் உட்கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் மற்றும் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மறுவாழ்வு சேவை மையங்களில் ஆலோசனை, இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழித்திறன் பயிற்சி, கண் பரிசோதனை, பார்வை குறைபாடுகள் மற்றும் அறிவுசார் குறையுடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இம்மாவட்டம் கீழப்பூங்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்தல், நீர் சேமிப்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் 26-27 கல்வியாண்டினை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் சீருடைகள், 1 முதல் 8 வரை பயிலும் சுமார் 88,098 மாணவர்களுக்கு சீருடையும், 1 முதல் 12 வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்களும் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள 1,117 அரசு பள்ளிகளிலும் 233 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களை, உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வழங்குவதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேலாக்கல் நடத்தப்பட உள்ளது என ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். காளையார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம்பட்டியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்குவேலி அம்பலத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையிலும், சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசின் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் விளை நிலம் காப்போம் இயக்கம் எனும் தேச பச்சாவோ அபியான் திட்டம் மாவட்டத்தில் உள்ள 445 கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தின் நன்மைகள், மண் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணூட்ட மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு, பசுந்தாள் உரம், இயற்கை உர பயன்பாட்டினை ஊக்குவித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தினையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் திட்டம் வகுக்கப்பட்டு கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விபரம், சினையூறு சதவீதம், கன்று ஈன்ற விபரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவு விவரங்கள் உள்ளிட்ட இவைகள் சேகரிக்கப்பட்டு இத்துறையின் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை கொண்டு சென்று

0: உரிய சிகிச்சை பெற்று பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளனர்.
1: இதுவரை இடம்பெற்றது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலக தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிராக்கங்களை பாதுகாக்கவும் விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும் உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார்.

0: கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், ஃபிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்திர சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டெனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய

0: உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27°C முதல் 30°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 24°C. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 km வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணைக்குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகால நெல் நாற்றங்களில் மாலையில் 5 cm அளவில் நீரினை கட்டி காலையில் படிப்பதனால் மழை துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் நாற்றங்களில் வடிகால் வசதி செய்து நாற்றுகள் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நெல்லில் 1 கிலோ விதைக்கு பாசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் விதை நீர்த்தி செய்து விதைக்க வேண்டும். உழவிட்ட நிலங்களில் கிரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம். விதையை தயோமீத்தாக்சைன் 30%, FS மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் விதை நீர்த்தி செய்து விதைக்கவும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். மேலுரம் இடுவதை தவிர்க்கவும். பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்யவும். விதைப்புக்கு முன்னர் டைபகோனோசோல் 5.4 W, FS 2.4 என்ற கிராம் மருந்தை 10 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகி உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலை நிறுத்த வேண்டும். கரும்பில் பொக்கோ போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய இலைவழி மருந்து தெளித்தல். கரும்பின் குருத்த பகுதியில் மாவு பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு புரோபிகோனோசோல் 1 மில்லி, இமிட்டாக்ளோரோபிட் 0.3 மில்லி, 1 மில்லி ஒட்டும் திரவம் என்ற அளவில் மருந்து கலவினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும், 60வது நாள் 1.5 கிலோவும், 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மழையுடன் சுழற்காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். வாழையில் வேர்த்தண்டு அழுகல் நோயின் தாக்கத்தை கண்காணிக்கவும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் காப்பர் ஆக்சிக்ளோரைட்

2-5 கொண்டு மண் நனைக்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழற்காற்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள்.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் வந்து நம்ம வெள்ளிங்கிரிமலை அடிவாரத்தில் இருக்க ஈஷா மாதிரி பண்ணை அந்த பண்ணைக்கு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன் அவங்களுடைய செயல்பாடுகள். சரி, ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், தெரிஞ்சுட்டு உங்களுக்கும் அதனுடைய தகவலெலாம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி அந்த ஃபார்ம் வந்திருக்கேன். அந்த ஃபார்மில் அதனுடைய நிர்வாகி கள ஒருங்கிணைப்பாளர் ஐயா முத்துக்குமார் இருக்கார். வணக்கம் ஐயா.
2: வணக்கங்க. விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
1: ஒரு அறிமுகம் சொல்லுங்க ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க, உங்களுடைய ஊர், உங்களை பற்றி

0: சொல்லுங்களேன்.
1: வணக்கம், என் பேர் வந்து முத்துக்குமார். நான் வந்து ஈஷாவில் வந்து தன்னார்வ தொண்டராக இருக்கிறேன். நான் இதில் வந்து பசுமைக்கரங்கள் திட்டம்னு முதல்ல வந்து ஆரம்பித்தாங்க 2007. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த திட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் கடந்த ஒரு 23 வருடங்களாக வந்து ஈஷாவில் இயற்கை விவசாய பணிகள் வந்து நான் இங்கே பார்த்துட்ருக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி விவசாயிகளோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது ஒரு லாபகரம் இல்லை. அதனால தான் வந்து விவசாயிகள் அவங்களுடைய குழந்தைகளை கூட விவசாயத்துக்கு வர வேண்டாம், ஏதாவது வந்து படித்து வெளியூருக்கு அனுப்பணும், வேற இன்ஜினியர் டாக்டருங்கிற மாதிரி ஒரு வந்து தொழிலுக்கு அனுப்பணும்னு விவசாயிகள் வந்து நினைக்கிறாங்க.

அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி விவசாயிகளோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது ஒரு லாபகரமாக இல்லை. அதனால தான் வந்து விவசாயிகள் அவங்களுடைய குழந்தைகளை கூட விவசாயத்துக்கு வர வேண்டாம், ஏதாவது வந்து படித்து வெளியூருக்கு அனுப்பணும், வேறு இன்ஜினியர் டாக்டருங்கிற மாதிரி ஒரு வந்து தொழிலுக்கு அனுப்பணும்னு விவசாயிகள் வந்து நினைக்கிறாங்க. அது காரணம் வந்து போதிய வருமானம் வந்து இன்றைக்கி விவசாயத்தில் இல்லை. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விவசாய முறையை விட்டு இன்றைக்கி வந்து நம்ம அதிக விளைச்சல் இதெல்லாம் நோக்கி போகிறப்ப வந்து இந்த மண்ணை வந்து ரசாயனங்கள் நிறைய நம்ம பயன்படுத்தி வந்து இன்றைக்கி மண்ணை மலடாக்கிட்டோம். இன்றைக்கி மண் மலடாகிறதுனா என்னன்னு நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பொன் விளையும் பூமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம நிலத்தை. ஆனால் இன்றைக்கி என்ன போட்டாலும் விளைய மாட்டேங்கி, யூரியா டிஏபி இதில் தான் இன்றைக்கி வந்து பயிரே விளைஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கும் இதிலிருந்து எப்படி வெளிவரணும்னு ஒரு நோக்கம் இருக்குது, எப்படி வெளிவரணும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வருமானம் பாதிக்குமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போது நம்ம இதுக்கு ஒரு மாற்றாக வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம். அதே நேரத்தில் இயற்கை விவசாயத்தில் இந்தளவுக்கு வருமானம் வருமா அப்படின்னும் விவசாயிகள் மத்தியில் வந்து ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தை வந்து எடுத்த உடனே வந்து நம்ம ஒரு விவசாயி வந்து 10 ஏக்கர் வச்சுருக்காருன்னா 10 ஏக்கரை நம்ம பண்ண சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு மாற்றாக வந்து ஒரு ஏக்கர் மட்டும்தான் பண்ண சொல்கிறோம். அதில் அந்த விவசாயி வந்து தேவையான அனுபவங்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணுங்கிறதான் நம்ம இந்த திட்டத்தில் நம்ம வந்து ஒரு வழிகாட்டுதலாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். எடுத்த உடனே நிறைய வந்து நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ ஈஷாலில் இதுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரைனிங்கோட முக்கிய நோக்கமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம வளமிழந்து போன நம்ம மண்ணை வந்து தாய் மண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ வளமில்லாமல் இந்த இருக்கக்கூடிய நம்ம தாய் மண்ணை வந்து வளத்தை வந்து அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் நான் இயற்கை விவசாயம் பண்ணணும், மண்ணை காப்பாற்றணும்னா மட்டும் போதாது, விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் வரணும். அந்த வருமானத்தையும் கொண்டு வரக்கூடிய விவசாய முறையை வந்து நம்ம வந்து ஈஷா மண்கப்பம் மூலமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கான விதைன்னு பாத்தீங்கன்னா சத்குரு வந்து இதை ஆரம்பிச்சாங்க. சத்குரு வந்து உலகம் முழுவதும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா சத்குரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 20 வருஷத்துல வந்து இன்னைக்கு நம்ம உணவு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலங்கள்ல பாதி அளவுக்கு வந்து மலடா போயிடும், எந்த ஒரு வெள்ளாமையும் வராது, விளைச்சல் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சத்குரு சொல்றாங்க. இது வந்து சத்குரு மட்டும் சொல்லல, உலக விஞ்ஞானிகள் ஐநா விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சத்குரு வந்து என்ன பண்ணாங்க, லண்டன்ல இருந்து இந்தியா வரைக்கும் ஒரு 27 நாடுகளில் வந்து 100 நாள் வந்து பயணம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் மோட்டர் சைக்கிள்லயே வந்து தன்னோட 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சத்குருக்கு, அவங்க வந்து பயணம் பண்ணி எல்லா இடங்கள்லையுமே வந்து மண்ணை வந்து நம்ம பாதுகாக்கலைன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு உணவுங்கிறது நம்ம கொடுக்க முடியாதுங்கிற ஒரு தகவலை வந்து அழுத்தமாக பதிவு பண்ணாங்க. இதில் வந்து பல கோடி மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உலக விஞ்ஞானிகள் மட்டும் இல்லை, நிறைய உலக நாட்டு தலைவர்களும் வந்து இந்த ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம களத்தில் வந்து விவசாயிகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து தமிழகம் முழுவதும் வந்து ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். எந்த மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா, ஒரு விவசாயி வந்து இப்போ பாரம்பரிய அறிவு வந்து இப்போ தொலைஞ்சு போயிடுச்சு, எப்படி வந்து இயற்கையில் பண்ணனே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்போது இந்த இயற்கை விவசாய அறிவெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்மாழ்வரையா வந்து தமிழகம் முழுவதும் வந்து பயணம் பண்ணாரு. ஐயா கூட பயணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து கிடைச்சது. ஐயா கூட பயணம் பண்ணி தமிழகம் முழுவதும் நிறைய வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ ஐயா மறைவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, ஐயா வந்து நிறைய முன்னோடி விவசாயிகளையும் அடையாளம் காட்டிட்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி முன்னோடி விவசாயிகள்கிட்ட வந்து இந்த இயற்கை விவசாய அனுபவங்கள் வந்து பொதிஞ்சு கிடக்குது. ஈஷா மண்கப்பம் இயக்கத்தோட ஒரு முக்கியமான வேலையை நாங்கள் என்ன பண்றோம்னா, அந்த இயற்கை விவசாயிகளையும் புதிதாக இயற்கை விவசாயத்தை வரக்கூடிய விவசாயிகளையும் வந்து நாங்கள் வந்து ஒருங்கிணைக்கிறோம். ஒருங்கிணைச்சு இந்த அனுபவங்களை வந்து அவங்களுக்கு கடத்துறோம். இது மூலமா வந்து முதல் முயற்சியிலேயே வந்து அவங்க வெற்றிகரமாக வந்து இயற்கை விவசாயத்தை வந்து கொண்டு போக முடியும். இதுக்காக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எல்லாருமே இயற்கை விவசாயத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து பஞ்சகவியம். இப்போ இந்த பஞ்சகவியம், ஜீவாமிரதம், மீனமலம், இந்த மாதிரி இயற்கையாக நம்ம வந்து தயாரிக்கக்கூடிய உரங்களை வந்து எப்படி வந்து நம்மளே தயாரிக்கிறேங்கிற மாதிரி ஒரு களப்பயிற்சியாக ஒரு ப்ராக்டிக்கல் பயிற்சியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான பயிர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பயிர்களில் இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகள், ஏற்கனவே வந்து நல்ல விளைச்சல் இயற்கை முறையில் எடுத்துட்டு இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகள் மூலமாக வந்து நம்ம வந்து களப்பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இப்போ தென்னைக்கு ஒரு பயிற்சி, வாழைக்கு ஒரு பயிற்சி, நெல்லுக்கு ஒரு பயிற்சி, இந்த மாதிரியான வந்து களப்பயிற்சிகள் வந்து கொடுக்குறப்போ இயற்கை விவசாயத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து
புதுசாக வர்ற விவசாயிகள் வந்து முன்னேற்றமாக போக முடியுது. அதற்கான முயற்சிகளை வந்து நம்ம மண்கப்பம் மூலமாக தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 30,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து மெகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நம்ம நடத்துகிறோம். 2,000 விவசாயிகள், 3,000 விவசாயிகள் அந்த நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிறாங்க.

0: இது வருஷத்துல ஒரு நாலு நிகழ்ச்சிகள் தமிழகத்துல பெரிய கல்யாண மண்டபங்கள்ல அல்லது காலேஜுகள்ல வந்து நம்ம அந்த நிகழ்ச்சியை வந்து விவசாயிகளுக்காக நம்ம நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318528 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் FM 103 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊறும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள்.
2: அதாவது இப்போ இந்த இயற்கை விவசாயங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புதிதான ஒரு முறை கிடையாது இல்லைங்க. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி 40கள் 50களில் நம்ம பாட்டன் முப்பாட்டன் பண்ண அதே விவசாய முறைகள் இப்போ நம்ம மறுபடியும் அதுக்கு போகணும், அதான் உங்கள் கருத்து?
3: ஆமாங்க, நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புதிய முறை கிடையாது தான். நம்ம வந்து 2ம் உலகப் போருக்கு முன்னாடி வந்து அதில் வந்து மிச்சமான உப்பை வந்து நம்ம பயிரோட வளர்ச்சிக்கு வந்து எங்கே இதை வந்து கொண்டு போய் கொடுக்கலாம்னு நினச்சாங்க. வளர்ற நாடுகளில் இதெல்லாம் கொடுத்தா நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த பசுமை புரட்சி வந்தது, அது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் நிறைய பேருக்கு உணவு வந்து வழங்குறதுக்கு அது தேவையாக இருந்தது. ஆனால் அந்த தண்ணீரை அடைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து படிப்படியாக வெளியே வந்திருக்கணும். விவசாயிகளும் அதுலேருந்து மீள முடியாம இன்னைக்கு தொடர்ந்து ரசாயனத்தை பயன்படுத்துறாங்க. முதல்ல புதுசா போடுறப்ப ரசாயனங்கள் வந்து நல்ல விளைச்சல் கொடுத்தது. இப்ப அந்த ரசாயனங்கள்னாலேயே மண்ணோட வளம் வந்து குறைஞ்சு போயிட்டதுனால திரும்ப இந்த வளத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும். அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த பாரம்பரிய விவசாயம், 80 வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு இருந்த விவசாயத்தை நம்ம இப்ப மீட்டெடுத்து பண்றப்போ மண்ணையும் வந்து நம்ம வளப்படுத்திட முடியும்.
2: அதாவது இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில இந்த ஒரு சில போர், ஒரு சில நிகழ்வுகள், அயல்நாட்டு நிகழ்வுகள், அதனால

0: இருக்கிற உரங்களையே நம்ம செயற்கை உரம் போட்டாலுமே அதையே வந்து சமச்சீராக போடணும் அப்படின்னு அரசாங்கம் வலியுறுத்துது. நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் இந்த கேஸ் மட்டும்தான் விலையேறிச்சு, பெட்ரோல் டீசல் மட்டும்தான் விலையேறிச்சுன்னு நினைக்கிறோம். பட் அந்த செயற்கை உரம் செய்கிறதுக்கான இடுபொருட்களுடைய விலைகளும் அதிகமாக ஏறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலையே கொஞ்சம் இயற்கை முறையும் கொஞ்சம் கலந்து செஞ்சிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரமும் மேம்படும், அந்நிய செலாவணையும் மிச்சப்படும், மண்ணும் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கருத்து சொல்லுங்கள்.
1: நிச்சயமாக இன்றைக்கி ஒரு செயற்கை விவசாயம் நம்ம பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து மண்ணை பரிசோதனை பண்ணுறோம், ஏதோ ஒரு சத்து கம்மியாக இருக்குன்னா அதுக்குண்டான உரங்கள் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கணும். மார்க்கெட்டில் போய் நம்ம கேட்குறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரசாயன உரங்களோட விலை வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சிட்டே தான் இருக்குது. இது விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இயற்கை விவசாயம்னு நம்ம போகிறப்போ இந்த ஏற்ற இறக்கங்கள் நம்மளுக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடியது வந்து ஒரு தற்சார்பு இயற்கை விவசாய முறையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஒரு உரக்கடை வச்சுருக்கோம், அது என்னென்னா நாட்டு மாடுகள். இந்த இயற்கை விவசாயத்தோடைய நடமாடும் உரக்கடை அப்படின்னு சொன்னால் நாட்டு மாடுகள் தான். இந்த நாட்டு மாட்டோட சாணம் கோமியத்தில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. அதை நம்ம எடுத்து இந்த பஞ்சகவியம் ஜீவாமிரதமாக நம்ம தயார் பண்ணுறப்ப என்னாகுது அப்படின்னா அந்த நுண்ணுயிர்கள் இன்னும் பல கோடி மடங்கு பெருகி நம்ம வந்து மண்ணுக்கு வந்து கொடுக்குறோம். இப்போ நம்ம ரசாயன உரங்கள் வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ சட்டு பற்றாக்குறைன்னு நினச்சி கொடுக்குறோம். ஆனால் மண்ணுங்கிறத வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் அன்னபொருணின்னு சொல்லுவோம். மண்ணில் இல்லாத சத்துக்களே இல்லை. அப்போ அது பயிர்கள் எடுத்துக்கிற விதத்துல வந்து மாத்தி கொடுக்கிற வேலையை இந்த நுண்ணுயிர்கள் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நுண்ணுயிர்கள் வசிக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா வந்து ரசாயன உரங்களை இல்லாம நாட்டு மாட்டோட சாணம் கோமியம் நம்ம பயிர்களோட கழிவுகளை வச்சே வந்து தேவையான உர தேவையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும்.
0: அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அந்த ஸ்லோகன் எல்லாம் மாறி இப்ப வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் வலியுறுத்துறாங்க. உங்க கருத்துங்க?
1: நிச்சயமாங்க. இன்னைக்கு வந்து ஆரோக்கியங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு 35 வயசு 40 வயசுலேயே வந்து சுகர் பிபி இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து வருது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உணவு முறைகள் வந்து மாறிப்போச்சு. இந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு வந்து பால் யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பால் சாப்பிடுவாங்க, பெரும்பாலும் பெரியவர்கள் வந்து தயிர் மோர் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. சுக்கு காஃபி இந்த மாதிரி தான் இயற்கையாக நம்ம வந்து முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் தடிக்க விழுந்த பேக்கரியில் தான் உழணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் வந்து நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறது வந்து இந்த பால். அதுவும் வந்து பாலா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. நம்ம அடிக்கடி வந்து நம்ம வந்து செய்தித்தாள்கள்லையும் வந்து நம்ம வந்து கேள்விப்படுற ஒரு விஷயம் வந்து பால் வந்து பாலா இல்லை, அது நிறைய வந்து அதுலேயும் கொஞ்சம் ரசாயனங்கள் அதோட செல்ஃப் லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கிறது நம்ம செய்தித்தாள்கள் மூலமாக தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல தான் நாட்டு மாடு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இந்த நாட்டு மாட்டோடைய பாலில் தான் வந்து நம்மளுக்கு வந்து தேவையான சத்துக்கள் மட்டும் இல்லை, வீரியமும் இருக்குது. குழந்தைகளுக்கும் இது ரொம்ப வந்து தேவையான ஊட்டச்சத்தை வந்து நாட்டு மாடு பால் தான் கொடுக்குது. அதாவது நாட்டு மாடு ஒரு வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி முதியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வந்து இந்த பால் அதிலிருந்து வரக்கூடிய நெய் இது எல்லாமே வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட சாணம் கோமியத்தை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நாட்டு மாடுங்கிறது வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்ப ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், விவசாயத்துக்கும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று நம்ம அந்த ஆரோக்கியம்னு நம்ம பேசணும். இப்போது நம்ம வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற சத்து வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 ஆரஞ்சு சாப்பிடணும். ஏன் 10 ஆரஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா மண்ணில் வந்து இயற்கையாக இருந்த சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. அதற்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நாட்டு மாடு வேணும், இலதலைகள் இருக்கணும், எல்லாமே வந்து மண்ணில் விழுந்து நுண்ணுயிர்கள் பெருகணும். அப்படினா தான் அந்த சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் நாட்டு காய்கறியை வந்து ரசாயனத்தில் பண்ணாலும் வந்து உங்களுக்கு சத்து கிடைக்காது. அப்போ மண்ணை வளப்படுத்தணும். மண்ணை வளப்படுத்துனீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அந்த காய்கறிகளையும் பழங்களையும் இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு கொடுக்கும்.
0: இப்போ சமீபத்தில் நான் கூட கேள்விப்பட்டேங்க ஐயா, அதாவது நாட்டு ரகங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தியது நம்மளுடைய பூர்வீகமான நாட்டு ரகங்கள் காய்கறிகள் எல்லாத்துக்குமே இந்த செயற்கை உரம்லாம் தேவையில்லை, அது இயற்கையாகவே வளரும், இயற்கையான இடுபொருள் கொடுத்தா போதும். இந்த ஹைபிரிடுக்கெல்லாம் போகிறப்ப தான் நம்ம மண்ணில் அள்ளி கொட்ட வேண்டியது இருக்குது, மண்ணையும் மலடாக்குறோம், விஷமாக்குறோம், சாப்பிட்ற பொருள் அத்தனையும் விஷமாகுது. நாட்டு விதைகள் நாட்டு ரகங்கள் உங்கள் கருத்து?
1: இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போது நம்ம எல்லாருமே வந்து நாட்டு ரகங்களை நோக்கி ஒரு சிலர் வந்து போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது மாடித்தோட்டத்தோடு நிற்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி விவசாயத்தில் வந்து எல்லாம் ஒரே ரகங்களை பழகிட்டோம். இப்போ வந்து வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே பயணம் பண்ணீங்கன்னாலும் ஒரே வெண்டை ஒரே சைஸில் தான் இருக்கும். இது காரணம் ஹைப்ரிட் ரகங்கள். ஆனால் நம்ம நாட்டு ரகங்கள்னு போகிறப்ப வந்து ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு ரகங்கள் இருந்தது. இன்றைக்கி வந்து கத்திரிக்காயில் ஒரு 200-300 ரகம்

0: ரகங்கள் இருக்குது. வெண்டையில் இது மாதிரி 150 மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. சுரக்கா எடுத்தீங்கன்னா 50 ரகங்களுக்கு மேலே இருக்குது நாட்டு ரகங்கள். ஆனால் மார்க்கெட்டில் நான் சொன்ன ஒவ்வொரு காயும் ஒரே ரகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா சிவப்பு வெண்டை இருக்குது, யானத்தந்த வெண்டைன் இருக்குது, அது புடலங்காய் மாதிரி நீளமாக வருது. இதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு விவசாயி செஞ்சு கொண்டு போய் வச்சாலும் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சார்ந்த அறிவு இல்லை, அது என்னென்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் விவசாயிகளுக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து ஹைப்ரிட்டில் பண்ணாலுமே இயற்கையில் வந்து நல்ல விளைச்சலையும் நம்ம கொண்டு வர முடியும். ரசாயனங்கள் கொட்டி தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, இயற்கையிலையும் வந்து நம்ம பண்ண முடியும். ஆனால் நாட்டகங்கள்னு போகிறப்ப வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த பட்டம் பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும், பயிர் செய்யணும். அந்த பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான ஒரு 10 சென்டோ ஒரு 1/4 ஏக்கரோ அவங்க சுற்றத்தார்களுக்கு தேவையான நாட்டகங்களை வந்து இப்போதைக்கு அவங்க வந்து பழகணும். ஏன்னா அந்த அறிவை நம்ம இழந்துட்டோம், எந்த பட்டத்தில் வரும் எப்படி அதுக்கான பராமரிப்பு பண்ணணுங்கிற அறிவை இழந்துட்டோம். அதனால விவசாயிகள் வந்து அவங்க குடும்பத்துக்கும் அவங்க சுற்றத்தாருக்கும் தேவையான காய்கறிகளை வந்து இந்த நாட்டகத்தில் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி மீதி ஏரியாவில் வந்து இந்த ஹைப்ரிட் ரகங்களே தாராளமாக நீங்கள் உற்பத்தி பண்ணலாம், அதுவும் இயற்கை முறையிலே பண்ண முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாலேஜை நம்ம மீட்டெடுத்து மக்களுக்கெல்லாம் கொண்டு போகிறப்போ தான் ஒரு காலத்தில் வந்து நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இந்த நாட்டகங்களை வந்து பரவலாக கொண்டு போகக்கூடிய ஒரு சாத்தியம் வந்து இருக்குதுங்க.
1: இதுவரை நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகமையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

என்று நீங்கள். FM 103 இசையோடு என்றும்.

0: அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவுகூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற

கேட்டு அந்த பாட்டு மருத பாண்டி படத்திற்காக அருண்மொழி எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க இளையராஜா இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்பேடுல இதம் ஒரு இதம் கேட்டுட்ருக்கோம். 8:15 ஆச்சுங்க. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நாளை மாலை 5 சித்திர சிவானம் உலக இரத்த கொடை தினத்தை ஒட்டி இரத்த கொடையாளர் சமூக சேவகர் திரு அருண் கோகுல் தாஸ் அவங்க கூட இன்டர்வியூ இருக்கு, கேளுங்க. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு நம்ம கேட்கிறது மண்ணுக்கேத்த பொண்ணு படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது கங்கை அமரன் இசை.

கேடுபாட்டு கேளடி கண்மணி படத்திற்காக கே ஜெயசுதாஸ் உமா ரமணன் பாடியது இளையராஜா இசையில். ஆகாஷவாணி 103 FM 8:25 இதம் ரீதம் கேட்டுட்டு இருக்கோம். நேர்லே நாளை மாலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தியில் கேட்கலாம். இனி தொடர்ந்து மனோ மற்றும் கே சித்ரா பாடியது கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்ட இந்த பாட்டு நம்ம அண்ணாச்சி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியிருந்தாங்க. தேவாவோட இசையில 8:35.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசை விட்டு

0: கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
0: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ் வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: ஆகாஷவாணி 103 FM-ல இதம் ஒரு இதம் கேட்டிருக்கிற நேரம் 8:36. இனி கட்ட பஞ்சாயத்து படத்திற்காக அருண்மொழி தேவி பாடியது இளையராஜா இசை.

கீழே இந்த பாட்டு கெட்டி மேளம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியது இளையராஜா இசையில் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதம் ரீதம் 8:46 ஆயிட்டு இருக்குங்க. இனி தொடர்ந்து பாண்டித்துரை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஸ்வனலதா பாடியது இளையராஜா இசையில்

கீழே அந்த பாட்டு மனோ கே சித்ரா பாடியிருந்தாங்க, இளையராஜ இசையில பாண்டியன் படத்திற்காக. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இதம் ரிதம் கேட்டுட்ருக்கோம். நிறைவான பாட்டு நம்ம ஒரு படத்திற்காக.

எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது மகேஷ் மகாதேவனோட இசையில். இதோட இன்றைய இதம் ரிதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட உங்கள் ஆஜி உதயா.

நேரம் 9:19 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த குடும்ப சித்திரமான தாய் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பாபு மூவிஸ் நிறுவனத்தார் தயாரிச்சிருந்தாங்க. கதை வசனம் MS சோலைமலை, ஒளிப்பதிவு ஜி விட்டல் ராவ், எடிட்டிங் ஆர் விட்டல், இசை மல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள், இயக்கம் டி யோகானந்த். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தார். அவருக்கு ஆனந்தன் அப்படிங்கிற கதாபாத்திரம். கதாநாயகியாக ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சிவகாமி அப்படிங்கிற கதாபாத்திரம், சிவாஜியுடைய காதலியாக நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் கதாபாத்திரமான தாய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சிவாஜியுடைய அம்மாவாக எஸ் வரலட்சுமி நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கற்பகம் அப்படிங்கிற கதாபாத்திரம். மேஜர் சுந்தரராஜன் துரைசாமி அப்படிங்கிற பெயரில் ஒரு பெரிய கோடீஸ்வரராக நடிச்சிருப்பார். சுகுமாரி மங்களம் அப்படிங்கிற பெயரில் மேஜருடைய தங்கையாக நடிச்சிருப்பாங்க. MN நம்பியார் இந்த திரைப்படத்தினுடைய வில்லனாக நடிச்சிருப்பார். குமார் அப்படிங்கிறது அவருடைய கதாபாத்திரம், அதாவது சுகுமாரியுடைய மகன். MRR வாசு கிராமத்தில் இருக்கக்கூடிய மைனரா மற்றொரு வில்லனாக நடிச்சிருப்பார். வி கே ராமசாமி சின்னையா பிள்ளை அப்படிங்கிற பெயரில் ஜெயலலிதாவுடைய அப்பாவாக நடிச்சிருப்பார். குமாரி பத்மினி காவேரி அப்படிங்கிற பெயரில் சிவாஜியுடைய தங்கையாக நடிச்சிருப்பாங்க. இது தவிர சி கே சரஸ்வதி, மனோரமா, செந்தாமரை, சிஐடி சகுந்தலா உள்ளிட்ட பல ஜாம்பவான் நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல், பாடலை பாடியவர் எஸ் வரலட்சுமி.

0: நேரம் 9:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது 1974 வெளிவந்த தாய் அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். இந்த திரைப்படத்தினுடைய கதை எங்கு தொடங்குது அப்படின்னா, நடுத்தர குடும்ப தலைவனான சாமித்துறை, அதாவது மேஜர் சுந்தரராஜன், தனது வருமானத்தை எல்லாம் குடிச்சு சூதாடி அழிகிறாரு. ஒரு முறை சூதாட்டத்தில் ஏற்பட்ட சண்டையால் போலீஸ் மேஜர் சுந்தரராஜனை துரத்தது. போலீஸிடமிருந்து தப்பித்து வீட்டுக்கு ஓடி வரும் மேஜர் சுந்தரராஜனுக்கும் கர்ப்பவதியான மனைவி வரலட்சுமிக்கும், அதாவது கற்பகத்துக்கும், இது தொடர்பாக ஒரு வாய்த்தகராறு ஏற்படுது. ஆத்திரமடையும் மேஜர் சுந்தரராஜன் மனைவி வரலட்சுமியை கீழே தள்ளி விடுறார். கீழே விழுந்த வரலட்சுமி மயங்கிய நிலையில் அவர் இறந்துட்டதாக நினச்சி நாட்டை விட்டே தப்பிச்சு ஓடுறாரு மேஜர் சுந்தரராஜன். சிங்கப்பூரில் இருக்கிற தன்னுடைய சகோதரி சுகுமாரி வீட்டுக்கு செல்லும் மேஜர் சுந்தரராஜன் சாமி துறைங்கிற தன்னோட பேரை துரைசாமின்னு மாற்றிக்கிட்டு புது வாழ்க்கையை தொடங்குறாரு. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னங்க
2: உங்களை திருத்து நான் எவ்வளவு பாடுபட்டேன்.

0: மாட்டேன். கையில சீட்டை தொட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்களே, அந்த சத்தியம் என்னாச்சு?
1: சத்தம் பண்ணாத கருப்பக போலீஸ் துரத்திக்கிட்டு வருது.
0: போலீஸ் துரத்துதா? போலீஸ் உங்களை ஏன் தரத்துது? கட்டின பொண்டாட்டி பேச்ச கேட்டு இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு செலவு பண்ண கையில காரணமா கூட எல்லாம் வந்து நிக்கிறீங்களே. உங்களுக்கு எதுக்கு சம்சாரம்? உங்களுக்கு எதுக்கு குடும்பம்? உங்களை இனிமே என்னால திருத்தவே முடியாது. என் முகத்துல முடிக்காதீங்க. அடிங்க அடிங்க, உங்க கையால என்ன கொண்டு போட்டுடுங்க. நான் இனிமே உயிரோடு இருக்க கூடாது.
1: காட்டி கொடுத்துறாத,
0: காட்டி கொடுக்கதான் போறேன். நீங்க ஜெயிலுக்கு போறாதான் திருத்துவீங்க. உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இந்த நல்ல காரியத்தை நான் செய்ய
1: போறேன். என்ன விட்டு போயிட்டியா கற்பகம்? என்ன விட்டு போயிட்டியா மகா பாவி? தாலிகத்துல இந்த கல்யாணியை உன்னை கொண்டுட்ட என்ன? Let's go.

0: செய்யக்கூடாத பாவத்தை செய்துட்ட தங்கச்சி. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுமா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு.
1: என்னென்ன
2: மாப்பிள, வருத்தப்படாதீங்க. நடந்த சம்பவத்தை எல்லாம் கெட்ட கனவு போல நினைச்சு மறந்துடுங்க. இனிமே நீங்க இந்தியாவுக்கே போக வேண்டாம்.
1: ஆமாண்ணா, காலம் பூரா எங்களோட இருந்துருங்க.
2: ஆமா மாப்பிள, சாமித்துறைங்கிற பேரை மாத்தி துரைசாமின்னு வச்சுக்குங்க. நான் வேலை பார்க்கிற வெள்ளக்கார துறைகிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தந்துடுறேன். அவர் ரொம்ப தங்கமான மனுஷன்.

நான் ஒரு நாள் சாவாயின் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டலுக்கு பேரு சாவாயின்னு வச்சிருக்கானே, எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். உள்ளே போய் பார்த்த பழையும் பொம்பளையும் கால் மாறாறி ஆடுறாங்க. அது டான்ஸ், யூ அண்ட் ஐ டான்ஸ்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விழுந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த தாய் அப்படிங்கிற ஒரு குடும்ப காவியம். இந்த திரைப்படத்தை டி யோகானந்த் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனாகவும் ஜெயலலிதா அவர்கள் கதாநாயகியாகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் தொடர்ந்து எப்படி பயணிக்குதுன்னா, காலங்கள் ரொம்ப வேகமாக உருண்டோடுது. கணவன் மேஜர் சுந்தரராஜன் ஓடி போன நிலையில் தன்னோட 2 குழந்தைகளுடன் வாடிப்பட்டிங்கிற கிராமத்தில் வந்து குடியேறுறாங்க. எஸ் வரலட்சுமி இட்லி கடை நடத்தி மகன் ஆனந்தனையும், அதாவது சிவாஜியும், மகள் காவேரியையும் வளர்த்து ஆளாக்குறாங்க. அம்மாவான கற்பகம், அதாவது எஸ் வரலட்சுமி நிலையில் கோபக்கார இளைஞனான சிவாஜினால் எந்த வேலைக்கும் நிரந்தரமாக போக முடியல. அதனால் தான் சிறுசு சேமித்து வைத்த பணத்தை வைத்து மகன் சிவாஜிக்கு ஒரு நிலத்தை வாங்கி தர்றாங்க அம்மா வரலட்சுமி. அதே நேரத்தில் சிங்கப்பூரில் ஏராளமான பணத்தை சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக வாழ்ந்து வரும் மேஜர் சுந்தரராஜனும் தன்னோட கடைசி காலத்தை ஒரு கிராமத்தில் கழிக்க விரும்புகிறாரு. அதன்படி சிவாஜி குடும்பம் குடியிருக்கும் வாடிப்பட்டி கிராமத்தில் 100 ஏக்கரா விவசாய நிலங்களை வாங்குறாரு கோடீஸ்வரரான மேஜர் சுந்தரராஜன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
2: போற இடத்துல இப்படியே தகராறு பண்ணிட்டு வந்தா இவனுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அடங்கி ஒடுங்கி வேலை செய்தாதானே 4 காசு சம்பாதிக்க முடியும்.
3: சம்பாதிக்கிறேன்.
2: அவன் பேசுறத நீ எதுக்குடா மான ரக்கத்தை விட்டுட்டு சம்பாதிக்கணும்?
3: நீ தானே சொன்ன கை நிறைய சம்பாதிக்கணும்னு. மாமா, உங்க சிறையதற்கான அந்த பெரிய மனுஷன் மகாலிங்கம் உள்ள அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? நம்ம காவேரி மாதிரி ஒரு பொண்ணு மாமா, ஏதோ வயிற்று பழப்பு காஞ்சி வேலை செய்ய வந்திருக்கு. அவன் பேத்தி வயசு இருக்கும். அந்த பொண்ண தனியா ரூமுக்கு கூட்டிட்டு வாடா, கை நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்றான். செய்யட்டு மாந்தனாலே கை நிறைய பாதிக்கிறான்.
2: ஐயோ
3: அட பாவி, அப்படியா சொன்ன?
2: அண்ணா, இந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்து என் மகன் எங்களை காப்பாற்ற வேண்டாம். உங்க கிட்ட பல வருஷமா சீட்டு போட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கும்?
3: 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். தனியா தான் போட்டு வச்சிருக்கேன்.
2: அந்த பணத்துக்கு என் மகன் பேர்ல ஒரு நஞ்ச நிலத்தை வாங்கி வைங்க. இந்த மாதிரி மனுஷங்களை நம்பி வாழ்றதை விட அவன் மண்ணை நம்பி வாழட்டும்.
3: நல்ல யோசனைம்மா. 2 நாள்ல ஏற்பாடு பண்றேன். நான் வரட்டுமா?
4: அம்மா, எங்களையும் வளர்த்துக்கிட்டு சிறுக சிறுக இவ்வளவு பணமா சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு தகப்பன் இருந்து மகனுக்கு சேர்க்க வேண்டிய சொத்தை நீ சேர்த்து வச்சிட்டியம்மா. ஏம்மா, அப்பா நம்மளை விட்டு ஏன் போனார்?
5: ஆமா, நான் அப்பா பத்தி எப்ப கேட்டாலும் எதையாவது சொல்லி தட்டி கழிச்சிட்டே வர. இப்பாவது சொல்லுமா.
2: அப்பா பத்தின வேதனை எல்லாம் என்னோடவே இருக்கட்டும். நீங்க சந்தோஷமா இருங்க. நேரம் காலம் வரும்போது நானே சொல்றேன். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.
3: என்ன வக்கீல் சார், நான் சொன்ன இந்த பண்ண விஷயமா ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா?
6: அதை பத்தி பேசத்தான் இப்ப வந்தேன். சுந்தரசாமி, எனக்கு ரொம்ப வேண்டிய நாகராஜன் ஒருத்தர் மயிலாப்பூர்ல இருக்காரு. அவருக்கு வாடிப்பட்டியில 100 ஏக்கர் நிலத்துல பெரிய பண்ணை இருக்கு. அதை விற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நல்ல நிலம், அதையும் நம்ம வாங்கிடுவோமே.
3: நல்ல நிலம் இருந்தா பேசி முடிவு பண்ணிடுங்க.
5: என்னண்ணா, கிராமத்துக்கே போறதா முடிவு பண்ணிட்டியா?
3: ஆமாம்மா, சிங்கப்பூர்லயும் ஹாங்காங்லயும் வாழ்ந்த எனக்கு இந்த பட்டணத்து வாழ்க்கை சலிச்சு போச்சு. என் கடைசி காலத்தை ஏதாவது ஒரு கிராமத்துல போய் கழிக்கணும். அந்த கிராமத்துல என் மனைவி பெயரால ஒரு பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி இதெல்லாம் கட்டி விட்டு பல நல்ல காரியங்களை செய்யணுன்றதான் என் ஆசை.
6: அப்ப ரொம்ப நல்லதுங்க. வாடிப்பட்டியில எனக்கு ரொம்ப வேண்டிய சின்னையா பிள்ளை, ரொம்ப நாணயமானவர். அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுப்பார். நான் இன்னைக்கே ஒரு தபால் எழுதுறேன்.
3: வாங்க மாமா, நல்ல செய்தியோட தான் வந்திருக்கீங்க. பத்திரத்தை பையனுக்கு ஆசைய ஆனந்தா, பட்டணத்துல பெரிய முதலாளி துரசாமி பிள்ளையோட 100 ஏக்கர் நில பத்திரம் இது. உங்க பத்திரம் பதிவான அன்னைக்குதான் இதுவும் பதிவாச்சு. 100 ஏக்கரா? எம்மாடி கிராமத்தையே வளர்ச்சி விட்டாருன்னு சொல்லுங்க.
2: வெள்ளிக்கிழமையும் அதுமா நம்ம வீடு தேடி வந்த லட்சுமி,

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:40, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த தாய் அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குதுன்னா, பட்டணத்து வசதிகளை எல்லாம் விட்டுட்டு கிராமத்துக்கு வரும் மேஜர் சுந்தரராஜன் நேர்மையான கிராமத்து இளைஞனான சிவாஜி மேலே தனி பாசமும் அன்பும் செலுத்துகிறாரு. ஆனால் அதற்கு நேர் விரோதமாக மேஜரின் தங்கை மகனான குமார், அதாவது எம்என் நம்பியார், மைனர் எம்ஆர்ஆர் வாசுவோட சேர்ந்துக்கிட்டு சிவாஜியை வம்புக்கு இழுத்து தலையில் அடித்து காயம் ஏற்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிவாஜியின் தங்கை நிச்சயதார்த்தத்தையும் தடுத்து நிறுத்துறாரு எம்என் நம்பியார். இதையெல்லாம் கண்டு ஆத்திரமடையும் மேஜர் சுந்தரராஜன் தங்கை மகனான எம்என் நம்பியாரை கண்டித்து வீட்டை விட்டு வெளியேற சொல்கிறார்.

0: அதனால் கோபமடையும் நம்பியாரினுடைய அம்மாவான சுகுமாரி அண்ணன் மேஜர் சுந்தரராஜனை நன்றி கெட்டவன் அப்படின்னும் மனைவியை கொன்ற கொலைகாரனும் திட்டுறாங்க. அம்மாவின் மூலமாக மாமா மேஜர் சுந்தரராஜன் மனைவியை கொன்ற கொலையாளி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எம்என் நம்பியார் அந்த ரகசியத்தை வைத்தே மேஜர் சுந்தரராஜனை பிளாக்மெயில் செய்ய ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத ஒரு வசனக்காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த ஊரில் ஒரு பயிலை யோக்கியனே கிடையாது, என்ன தவறு?
2: சரி சரி, மனச தளர விடாத, சந்தர்ப்பம் வரும், உங்க ஆனந்தம் பயல ஒழிச்சு கட்டுவோம்.
3: என்ன நடக்கிற காயம்?
4: அம்மா
3: அம்மா இல்லண்ணா, நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு சோழ வந்தா போயிருக்காங்க, சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவாங்க.
5: எல்லாம் சோதனை தான், நீங்க வந்த நேரம் உங்க அம்மா ஊர்ல இல்ல.
4: ஐயா, இதான் என் தங்கச்சி காவே. அம்மா, நான் இந்த கிராமத்துக்கு வந்த நேரம் சரியில்லை நினைக்கிறேன். அதுதான் நான் வந்ததுல இருந்து உங்க அண்ணனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வேதனைக்கு மேல வேதனை, சோதனைக்கு மேல சோதனை. அறந்தா இந்த பணத்தை வாங்கிக்கப்பா. பணமா? எனக்கு இருக்கு, வேணாம். இதை நான் உனக்கு இலவசமா கொடுக்கலப்பா. அந்த அயோக்கியனால உனக்கு ஏற்பட்ட நட்டத்துக்காக கொடுக்குறேன், வாங்கி.
6: ஐயோ, எனக்கு வேணாம்.
5: ஆனந்தா, அவர் கொடுக்கறது நியாயம் தான், வேணாங்க. வாங்கி வாங்கிப்பா, வாங்கிக்கப்பா.
4: ரோஹி குடும்பக்கார, ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது, என் முகத்திலே முடிப்பூடாது. மங்களம், உன் மகன் தவறான வழியில போறான், அதனால ஆபத்துன்னு ராத்திரி சொன்னதுக்கு அவன் தவறே செய்ய மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப பாரு, ஆனந்தத்துக்கு செய்திருக்க கொடுமைகளை நினைச்சா என் உள்ள துடிக்குது. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா, நெல் மூட்டைகளை கடத்தினா, இன்னைக்கு ஆனந்தனை கொலை செய்யற அளவுக்கு துணிச்சுட்டான். இனி இந்த துரோகிக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை, போடா வழிய.
3: நல்லா இருக்குண்ணா நீங்க பேசுறது. திடீர்னு அவனை வெளியில போன்னு சொன்னா அவன் எங்க போவான்? இனிமே தப்பு பண்ணாதேன்னு கண்டிச்சு வைப்பீங்களா?
4: வீட்டு கிடங்காத இந்த பிள்ளைய நினைச்சே நீ இப்படி துடிக்கிறியே. ஊருக்கே நல்லவனான அந்த ஆனந்தனே நெத்திக்காயத்தோட பார்த்தா அவனுடைய பெத்த தாய் தகப்ப எப்படி துடிப்பாங்க? இவன் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கே காரணம் நீதான். நிம்மதியா வாழ வந்த என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தி விடுவாங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போ.
3: அண்ணா,
4: நீ உன் பிள்ளையோட தான் இருக்கணும்னா தாராளமா இவனோட சேர்ந்து நீ வெளியே போகலாம். இல்ல, இவன் செய்த குத்தத்துக்கு இவனை நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போங்க, ஒரே ஏரியா போயிடு.
3: அண்ணா, என்ன இது? கொஞ்சம் கூட இறக்க எல்லாம் பேசுறேன். இந்த பிச்சை காசு என் மூஞ்சில எரிஞ்சு என்ன நடுத்தருக்கு போ சொல்றியா?
4: இந்த மாதிரி ஒரு பாவி பிள்ளைய பெத்ததுக்கு நீ அனுபவிச்சுதா தீரணும். ச்சே, உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு.
3: அட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் மகனையா பாவின்னு சொல்ற? நீனா பலகார பாவி. பழத்தை நினைச்சு பாத்திருந்தா இப்ப இப்படி பேசி இருப்பியா? கட்டுன பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு போலீஸுக்கு பயந்து என்ன தேடி சிங்கப்பூருக்கு ஓடி வந்தியே, அதுக்குள்ளாத மறந்துட்டியா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த தாய் அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்கினா, எம் என் நம்பியார் தன்னோட மாமாவான மேஜர் சுந்தரராஜனை பிளாக்மெயில் செய்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேஜரை மிரட்டி சிவாஜியின் காதலியான சிவகாமியை, அதாவது ஜெயலலிதாவை, தனக்கு பெண் கேட்க அனுப்பி வைக்கிறாரு எம் என் நம்பியார். ஆனால் எம் என் நம்பியாரை திருமணம் செய்துக்க ஜெயலலிதா மறுத்துடுறாங்க. தொடர்ந்து மேஜரை மிரட்டி கொண்டே இருக்கும் எம் என் நம்பியார் ஒரு கட்டத்தில் சொத்துக்களை எல்லாம் தன்னோட பேரில் எழுதி தருமாறு மிரட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பியார் மிரட்டலுக்கு அடிபணியாத மேஜர் சுந்தரராஜன், சொத்துக்களை எழுதி தர முடியாது, நான் கொலைகாரன் அப்படிங்கிற விஷயத்த போலீஸிடம் சொல்லிவிடுன்னு கராராக சொல்லிடுறார். இதனிடையே மேஜரின் மனைவி வரலட்சுமி உயிரோடு இருப்பதாகவும் மேஜர் சுந்தரராஜன் கொலையாளி இல்லை அப்படிங்கிற உண்மையை எம் என் நம்பியாருக்கு சொல்கிறாங்க நம்பியாருடைய அம்மாவான சுகுமாரி. ஆனால் மேஜருக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மேஜர் சுந்தரராஜனை மிரட்டி பிளாக்மெயில் செய்துட்டு இருக்காரு வில்லனான எம் என் நம்பியார். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: என்ன மிஸ்டர் துரசாமி பிள்ளை, அந்த அனாத பயம் மேல இருக்க பாசம் உங்களுக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, துரசாமி சாமி துறையாய் கம்பி எண்ணாம இருக்கணும்னா நான் சொல்றபடி கட்டு நடங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. என்ன மிஸ்டர் துரசாமி பிள்ளை, மனைவி படத்துக்கு முன்னாடி நின்னு செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறாப்புல இருக்க?
2: பாவ மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் துரோகி பயனை. நான் சிவகாமி விரும்புறேன். சிவகாமி என்ன விரும்புது போய் சொல்லல. நீ
1: சொன்னதுல பாதியாவது உண்மை இருக்குல்ல. சிவகாமி என்ன விரும்பி இருந்தா நான் ஏன் உங்களை அங்க அனுப்புறேன்? என் சொத்து பூராவுக்கு இவன் தான் வாரிசு அப்படின்னு நீங்க அங்க சொல்லி இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கணும். உங்களுக்கு நல்லெண்ணமே கிடையாது.
2: ஆமா, அந்த சின்ன பெண்ணுடைய வாழ்வை கெடுத்து உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிற நல்லெண்ணம் எனக்கு இல்லதான். ஆனந்தருக்கு நான் துரோகம் செய்ய தயாரா இல்லை. செய்த பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிச்சுருக்கேனே, அது போதாதா?
1: செஞ்ச பாவத்துக்கு நீங்க இன்னும் தண்டனை அனுபவிக்கவே இல்லையே. இத பாருங்க, இப்பவே சொத்து பூராவுக்கு என் பேரை கைதி வைக்கல.
2: உடனே போலீஸ கூட்டி வந்து என்ன பிடிச்சு கொடுத்துருவேன். அவ்வளவுதானே? ஆமா, போட கூட்டிட்டு வா, நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன். ஆனா ஒண்ணு, என் சொத்துல ஒரு பைசா உனக்கு கொடுக்க மாட்டேன்டா. நான் செய்ய நினைச்ச நல்ல காரியங்களே அரசாங்கமே செய்யட்டும்னு என் சொத்து பூரா அரசாங்கத்துக்கு எழுதி வைக்கிறேன். போட, போய் போலீஸ் கூட்டு வா, போ.
1: ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுச்சா? போறேன், போய் போலீஸோட வர்றேன்.
3: வேகமா எங்கடா போறேன்?
1: உங்க அண்ணன் உயிருக்கு துணிஞ்சிட்டாரு. சொத்தை என் பேர் கைது வைக்க மாட்டாரா? மனைவிய கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த ஆளை போலீஸ்ல ஒப்படைக்க போறேன்.
3: உன் ஆசை நிறைவேறாது.
1: என்னமா சொல்ற?
3: அவர் எந்த மனைவியை கொலை பண்ணிட்டோம் நினைச்சிட்டு இருக்காரோ அந்த கற்பகம் உயிரோட இருக்கா?
1: அம்மா,
3: ஆமாண்டா, நானே நேர்ல பார்த்தேன். சொத்துக்கு வாரிசுக்காரன் கூட இருக்கா. ஆனந்தன் தான் அவர் மகன்.
1: ஆனந்த் அவர் மகனா?
3: ஆமாண்டா, நடந்த தவறுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு போ.
1: பைத்தியகாரத்தனமா பேசாதம்மா, இனிமேத்தான் புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். ஏமா, மனைவிய பாக்குற வரைக்கும் உங்க அண்ணன் கொலகாரம் தானே? நீ பேசாம இருமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விழுந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த தாய் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கு நான் நிறைவு காட்சி எப்படி அமைதினா, நல்ல மனிதரான மேஜர் சுந்தரராஜன் யாரிடமும் சிக்கி சூழ்நிலை கைதியாக இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் சிவாஜிக்கும் ஜெயலலிதாவினுடைய அப்பாவான வி கே ராமசாமிக்கும் ஏற்படுது. சந்தேகத்தை தீர்த்துக்க மேஜர் சுந்தரராஜன் வீட்டுக்கே போய் அவரை சந்திக்கிறாரு சிவாஜி. அப்போது தான் தான் யார் என்ற முன்கதையை தன்னோட மனைவி கற்பகம், அதாவது வரலட்சுமி ஃபோட்டோவையும் காட்டுறாரு மேஜர் சுந்தரராஜன். ஃபோட்டோவில் இருப்பது தன் தாய் என்ற உண்மையை சொன்னவுடன் மனைவியையும் மகனையும் கண்டுபிடித்த மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாரு மேஜர் சுந்தரராஜன். அப்போது தான் திடீரென ஒரு சந்தேகத்தோட ஒரு கேள்வியை எழுப்புறாரு. தான் மனைவியை விட்டு ஓடி போன சமயத்தில் முதன்முறையாக தான் உன் தாய் கர்ப்பமாக இருந்தா, அதற்கு பிறகு உனக்கு தங்கை எங்கிருந்து வந்தாள்னு ஒரு சந்தேகமான வில்லங்கமான கேள்வியை மேஜர் கேட்குறாரு. தாய் நடத்தை மீது எழுத்தப்பட்ட அந்த அவதூறை தாய் வரலட்சுமியிடம் கேட்குறாரு சிவாஜி. முதல்ல அதிர்ச்சி அடைந்து கண்ணீர் விடும் வரலட்சுமி, சிவாஜியின் தங்கையான காவேரி தனக்கு பிறந்த மகள் அல்ல, அவள் வளர்ப்பு மகள் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. மேஜர் சுந்தரராஜன் மனைவி வரலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்க குடும்பம் ஒன்றிணையது. பிறகு எம்என் நம்பியார் கடத்தி சென்ற தனது காதலி ஜெயலலிதாவை மீட்டுட்டு வர்றாரு சிவாஜி. பின்னர் இருவருக்கும் திருமணம் நடப்பதா கதையை சுபமா நிறைவு பண்ணியிருப்பார் இயக்குனர் டி யோகானந்த்.
1: என்ன மாத்திரமா துரசாமி புள்ளையே தரக்குறவா பேசுறான்.
2: நேத்து வரைக்கும் அவருக்கு முன்னால கை கட்டி நின்ன பய இன்னைக்கு அவரையே தரக்குறவா பேசுறான். அவரும் பயப்படுறாருன்னா மாமா இதுக்கு ஏதோ காரணம் இருக்கு.
3: என்ன காரணம்? ஏதாவது செய்யக்கூடாத தவறு செஞ்சிருப்பாரு, அவங்க கிட்ட மாத்திட்டு முடிப்பாரு.
1: அந்த வீட்டுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு.
2: மாமா நான் உடனே அவரை சந்திக்கணும். இந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு என்னால முடிஞ்ச உதவியை அவருக்கு செஞ்சே தீரணும்.

0: ஆண்டா,
1: நீ கர்த்தகத்துடைய மகனா? என் மனைவி உயிரோடு இருக்கா? நான் கொலகாரம் இல்லை, நான் கொலகாரம் இல்லை. எனக்கு மனைவி இருக்கிறா, எனக்கு மகன் இருக்கிறா. நான் அதை இல்லை, நான் அதை இல்லை. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா? ஒரு நாள் குடி போதையில உங்க அம்மாவை அடிச்சு கீழே தள்ளிட்டேன். தலையில அடிபட்டு பேச்சு முச்சு இல்லாம போயிட்டாப்பா. அந்த நேரம் பார்த்து போலீஸ் என்ன துரத்திக்கிட்டு வந்தது. உங்க அம்மாவை நான் குறை செய்துட்டோன்னு பயந்து நாட்டை விட்டே கடல் கடந்து போயிட்டேன்ப்பா. அப்படி போகும்போது உங்க அம்மா நிறை கர்ப்பிணி. காவேரி, காவேரி ஆண்டவனே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆனந்தா என்ன கொலகாரன்ற பழியிலிருந்து காப்பாத்தின ஆண்டவன் அவமான படுகொலையில தள்ளிட்டாப்பா. தள்ளிட்ட அவமானமா உங்களுக்கா? யாரால உங்களுக்கு அவமானம்? அந்த அவமானத்துக்கு காரணம் உன் தாய். ஐயா, கொன்னடு, என்ன அடித்து கொன்னடு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் மனைவி இந்த நிலையில பாக்குறத விட உன் கையால் அடிபட்டு சாகிறது எவ்வளவோ மேல். என் நிறுத்திட்ட இவ்வளவு வயசான உங்ககிட்ட அந்த இழிவை சொல்ல வேண்டாம் நினைச்சேன். இப்ப சொல்றேன், உன் கூட இருக்காளே காவேரி. அவ யார்?
2: காவேரி, காவேரி என் தங்கச்சி. என் தங்கச்சி?
1: நீ சொல்லாதே. உங்க அம்மா கிட்ட போய் கேளு, அவ சொல்லட்டும். என் தங்கச்சிட்ட நீ வயிற்றுல இருந்த போதுதான் உங்க அம்மாவை விட்டுட்டு நான் ஓடுனேன். இப்ப சொல்லு, காவேரி யாரு? காவேரி யாரு?
0: பெண்ணா பிறக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கடமை செய்த எனக்கு உங்க அப்பா எவ்வளவு பெரிய பலனை கைமேல் கொடுத்துட்டார் பாத்தியா? நிறகர்ப்பிணியானுங்க என்ன, எந்த ஆதரவும் இல்லாம விட்டுட்டு ஓடினவருக்கு இந்த கேள்வியை கேட்க என்ன உரிமை இருக்கு அப்படின்னு நான் கேட்கல. அந்த உரிமை அவருக்குத்தான் இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனந்தா, இத்தனை வருஷமா உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். காவேரி எனக்கு மகளும் இல்லை, உனக்கு தங்கையும் இல்லை. ஆமாப்பா, உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போனப்போ உன்னை வளர்க்க படாத பாடுபட்டேன். வயிறு வளர்க்க தையல்காரியா மாறினேன். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நாள் காவேரி உன் சொந்த தங்க இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சா எங்கே அவ மேல உனக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சு போயிடுமோன்னு பயந்து அந்த ஊரை விட்டே வந்துட்டேன். அண்ணிலிருந்து உங்க ரெண்டு பேரையும் ரெண்டு கண்ணு போலவே வளர்த்துட்டு வரேன்ப்பா.
1: என்ன மன்னிச்சிட கற்பகம், என்ன மன்னிச்சு?
0: ஆனந்தா, உங்க அப்பா தான் என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு நான் ஆத்திரப்படாம இருந்திருந்தா இத்தனை வருஷமா நான் வாழ்வு இழந்திருப்பேனா? பெண்ணுக்குள்ள பொறுமையை இழந்தேன், அதோடையும் வாழ்வையும் இழந்துட்டேன்.
3: அம்மா,
1: கவரி ஏமா அங்கே நின்னுட்டேன். நம்ம அப்பா.
4: ये आकाशवाणी है. आज के संगीत के अखिल भारतीय कार्यक्रम में प्रस्तुत है यू शिव प्रसाद का सैक्सोफोन वादन. यू शिव प्रसाद, जिनका जन्म आंध्र प्रदेश के विशाखापट्टनम में एक संगीतकार परिवार में हुआ था, कम उम्र में ही आपको संगीत की विरासत मिली. आपने अपने चाचा से कर्नाटक शास्त्रीय संगीत की औपचारिक शिक्षा प्राप्त की. सम्माननीय सैक्सोफोनिस्ट स्वर शिल्पी यू वेंकट राव जी और चिंतालापुरी वराहला राजू गारू और पी दयाकर गारू के साथ संगतकर्ता के रूप में संगीत कार्यक्रमों में प्रदर्शन करना शुरू किया. आप पश्चिमी की फ्लूट में भी प्रशिक्षित हैं, जो आपकी व्यापक संगीत बहुमुखी प्रतिभा को दर्शाता है. आपको गांधी हिंदुस्तानी साहित्य सभा नई दिल्ली द्वारा कला निधि पुरस्कार से भी सम्मानित किया गया. ये आपके संगीत के प्रति अटूट समर्पण, अनुशासन और जुनून को दर्शाता है, जो आपको अन्य संगीतकारों के लिए एक आदर्श बनाता है. आपके साथ मृदंगम पर विघ्नेश जयरमन और वायलिन पर जी उमा संगत कर रही हैं. यू शिव प्रसाद अपने कार्यक्रम का आरंभ हंस ध्वनि से कर रहे हैं. रचना के बोल